0: நேயர்களுக்கு இனிய காலை.
1: நேர்களே, சக ஆண்டு 1948 ஜெய்ஷ்ட மாதம் 15ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி, இன்று வெள்ளிக்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 2.8 MHz இன்றைய ஒளிபரப்பு இனிதே துவங்குகிறது. தொடர்வது மங்கள இசை.

0: நாலொரு குரல் இன்சொலால் ஈரம் அலை இப்படிரு இலவாம் செம்பொருள் கண்டார்வாய் சொல் அதிகாரம் இனியவை கூறல் விளக்கம் அன்பு கலந்து வஞ்சமற்றவைகளாகிய சொற்கள் மெய்ப்பொருள் கண்டவர்களின் வாய் சொற்கள் இன்சொற்கள் ஆகும்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்கேன், தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸ்க்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்கு நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8ல கேளுங்க வணக்கம் மக்களே.

0: சுத்த வேணா, உலகத்தையும் சுத்த வேணா, உங்களை தேடி நாங்க வரோம்.
1: உங்க ஊரை பத்தி உங்களுக்கே தெரியாத பல விஷயங்களை நாங்க சொல்ல போறோம்.
0: கொஞ்சம் காஃபி, நிறைய பேச்சு.
1: தினமும் காலை 8-2 உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8
0: கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது நம்ம புதுவை.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

நேர்களே, நேரம் 6 மணி. நேர்களே, FM ரெயின்போ 102.8 இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் வழங்குபவர் பாப்பாகுடி யா முருகன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இதில் அங்கக வேளாண்மையில் ரைசோபியம் மற்றும் அசோஃபைசம் பயன்பாடுகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், நம் எதிர்காலத்திற்கான காலநிலை மாற்ற தீர்வுகள் இயற்கையால் ஊக்கமளிக்கப்பட்டவை, வாசிப்பவர் முனைவர் கோட்லா ஏ எட்வின் அவர்கள். புதுவை வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி, வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, கர்ப்ப காலத்தில் 2-3 மாதங்களில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் RL ஜெயவாணி அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை, 8:30 முதல் 8:55 வரை நம புதுவை நேரலையில் இணைகிறார் RJ ஜனா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். மணிக்கு கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் இன்று, 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர், வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 12:02 ஹாய் ஸ்நேகிதியே, +2 பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி வரலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் RJ ஆஷா. 2:15 காலத்தை வென்ற கானங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர், குழந்தைகள் அவசர சிகிச்சைகளில் காய்ச்சல் வலிப்பு மற்றும் விஷ பாதிப்பு குறித்து புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் குழந்தைகள் நலத்துறை மருத்துவர் டாக்டர் நித்யானந்தி என்கிற ராஜேஸ்வரி அவர்கள் பங்குபெறும் நேரலை நிகழ்ச்சி. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. மணி முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் RJ சாண்டி. 6:20 முதல் 7 மணி வரை, 7:02 முதல் 7:15 மணி வரை, மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வழி நே

விருப்பம். 8:05 to 9 மணி வரை மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல். 9:15 செய்தி சுடர். 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM Rainbow 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கு ஒரு முறையும், இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். உங்கள் நினைவிற்கு காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 8:02 நமது பூமி நமது கைகளில் உலக சுற்றுச்சூழல் தின சிறப்புரை வழங்குபவர் எம் கார்த்திக் ராஜா அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 தொடரில் இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோயம்புத்தூர் குழும தலைமை நிர்வாக அதிகாரி கர்னல் சி எஸ் டி சுவாமி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் சென்னை அஞ்சல். 9:00 அரங்கிசை காஞ்சிபுரம் எம் குணசேகரன் அவர்கள் வாசித்துள்ள நாதஸ்வர இசை. சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். இரண்டுக்கு இலக்கியம் பேசுவோம். பெருநாராற்று படையில் பன்முகத்திறம் பங்கேற்பவர் முனைவர் ச கண்ணதாசன் அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன் சந்திரன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 12:00 பலே பாண்டியன் நாடகம் எழுத்தாக்கம் தெல்லாறு நா பானு. அமைப்பு மயிலாடுதுறை செந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

12:30 பன்னிசை மாலை, பழனி சண்முக சுந்தர தேசிகர் அவர்கள் பாடியவை. 12:50 புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள். புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:00 மகளிர் நேரம், பிளஸ் டூ பிறகு என்ன படிக்கலாம் குறித்து புதுவை பல்கலைக்கழகத்தின் சமுதாய கல்லூரியல் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி டி விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே ஆஷா. 2:15 என்றும் இனியவை. 2:35 சேர்ந்திசை பாடற்பயிற்சி, சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை.

10:00 வாராந்திர பராமரிப்பு காரணமாக 1215 கிலோ ஹெட்ஸ் முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு தொடங்கும். மணிக்கு பொன்மாலை பொழுது ஆசை என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள்.

0: 7:30 உழவர் உலகம் லாபம் தரும் மீன் வளர்ப்பு குறித்து புதுச்சேரி குருமாம்பேட் பெருந்தலைவர் காமராஜர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மீன்வள தொழில்நுட்ப வல்லுநர் வி திருமூலன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். ஸ்பாட்லைட் ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 தென்மழை. 10:25 மத்திய அரசின் 12 ஆண்டு நிறைவில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு கருப்பொருட்கள் குறித்து ஆகாஷ்வாணி புதுடெல்லி செய்திப்பிரிவு வழங்கும் சிறப்பு தொடர். 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, 11:00, இரவு 8:55 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கமும் கேட்கலாம். சேவை செய்திகள். தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானம் திருத்தஞ்சை துவாதச 92வது ஆண்டு 27 கருட மகோத்சவத்தில் இன்று பகல் வெண்ணாற்றங்கரை ஸ்ரீ நரசிம்ம பெருமாள் திவ்யதேச பெருமாளுக்கு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம். இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை
1: ஆகாஷ்வாணி. நேரம் 6:10.
2: இணைத்தானும் நல்லவை கேட்க சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள்.
3: சுற்றுச்சூழல் காப்போம் சுகமாக வாழ்வோம் என்பது வெறும் சொற்றொடர் மட்டுமல்ல, இது மனிதகுலத்தின் வாழ்க்கை நெறிமுறை. ஆதிக்குடி நம் தமிழ்குடி என்றும், உலகிற்கே நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம் எதுவென்றால் அது நம் தமிழினம் ஒன்றே என்றும், இயற்கையையும் மரம் செடி கொடிகளையும் சூரியனை சந்திரனையும் தெய்வமாக வணங்கி பாதுகாத்த இனம் தமிழினம் என்பதை நாம் அறிவோம். சுத்தம் சோறு போடும், சுத்தம் சுகம் தரும் என்ற நம் பழமொழிகள் அதற்கான சான்றுகளாகும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று, நோயின்றி 100 ஆண்டு மட்டுமல்ல வாழ்கின்ற வாழ்நாள் முழுவதும் வாழ அடித்தளமிட்டு வாழ்ந்தவர்கள் நாம். அதை அறிந்துதான் கூழானாலும் குளித்துக்குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு என்றும் நம் முன்னோர்கள் பழமொழியாக சொல்லி வைத்துள்ளார்கள். சுற்றுச்சூழல் என்பது நாம் அன்றாடம் பயன்படுத்தும் இயற்கை வளங்களாகும். காற்று, நீர், நிலம், இந்த மூன்றுமே நமது சுற்றுப்புற சூழலின் காரணிகள். இவற்றில் ஒன்று அதன் தன்மையை இழந்துவிட்டாலே நம்முடைய சுகாதாரம் கெட்டுவிடும், சுக வாழ்வும் கெட்டுவிடும். நாம் நம்முடைய நவீன நாகரிகத்தின் வளர்ச்சியால், எந்திரமயமான ஊர்திகள் இவைகளால் ஏற்படும் மாசுகளால் நமக்கும் மற்ற சீவராசிகளுக்கும் நோய் தொற்று ஏற்படுகிறது. ஆலைகள், எந்திரங்கள் வெளியிடும் புகை மற்றும் கழிவு நீராலுமே அதிகப்படியான நோய்கள் வருகின்றன. புகையால் காற்று மாசுபடுகிறது, அசுத்தமான காற்றால் சுவாச கோளாறு, நுரையீரல் நோய் போன்றவை வருகின்றன. தொற்று நோய்கள் இவை தண்ணீரால் பரவும் நோயாகும். கழிவு நீரை ஆற்றிலும் குளத்திலும் நீர்நிலைகளிலும் கொண்டு சேர்த்து விடுவதால் வரும் நோய்கள் தொற்று நோய்கள். புறத்தூய்மை நீரால் அமையும் என்பது உண்மைதானே. ஆதலால் நீரை மாசுபடாது காக்க வேண்டும். நெகிழி போன்ற மக்காத குப்பைகளால் நிலத்தின் தன்மை கெட்டு நிலம் மலடாகும் தன்மையை பெறுகிறது. அதனால் மண்வளம் கெட்டு விளைச்சல் கெட்டு மகசூல் பாதிப்பும் நமக்கு ஏற்படுகிறது. நமது பழைய கட்டடக்கலையில் நீர் சேமிப்பு தொட்டி இல்லாத கட்டடங்கள் இல்லை என்றே சொல்லும் அளவிற்கு தமிழன் நீர் மேலாண்மையை காத்து வந்திருக்கிறான் என்பதை அறிய வேண்டும். கிராமம் முதல் நகரம் வரை குளங்களை வெட்டி நீரை தேக்கி கோடையில் கூட வறட்சி இல்லாமல் வெப்ப நோய்கள் வராமல் பாதுகாத்து வாழ்ந்திருக்கிறார்கள். புகையில்லா வாகனம், மின்சார வாகனம் போன்றவைகளை பயன்படுத்தி மரங்களை வளர்த்து காடுகளை பேணி பாதுகாத்தும் காற்றை மாசுபடா விடாமல் காக்க வேண்டியது நமது தலையாய கடமையாகும். முதலில் குப்பைகளை வீட்டில் தேக்கி சேர்த்து வைக்கக்கூடாது. தெருக்களிலும் வீதிகளிலும் சாலைகளிலும் குப்பைகளை கொட்டக்கூடாது, எச்சில் துப்பக்கூடாது. பொது இடங்களில் சிறுநீர் கழித்தல் போன்ற

0: நம் உடற்கழிவுகளை கழிக்கக்கூடாது. காற்றையும் உடலையும் பாதிக்க செய்யக்கூடிய புகை பழக்கத்தை கைவிட வேண்டும். போதை இல்லாமல் வாழ வேண்டும். அப்படி சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்கின்ற வாழ்க்கையே நமக்கு நோயில்லா ஆரோக்கியமான சுக வாழ்வை வழங்கும் என்பது உண்மையே. நம் முன்னோர்கள் நமக்கு தந்த சுத்தமான இயற்கை வளத்தை நாம் நமது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மனதில் கொள்வோம். முதலில் வீடு, பின்பு நாடு, அதன் பின்பு உலகம் என்ற நிலையிலே உலக மக்கள் அனைவரும் தங்கள் நலன் கருதி சுற்றுப்புற சூழலை காக்க வேண்டியது சுயநலத்தில் இருக்கின்ற பொதுநலம், பொதுநலத்தில் இருக்கின்ற சுயநலமாகும். சுற்றுச்சூழல் காப்போமே, சுகமாய் உலகில் வாழ்வோமே, சற்றும் காற்றை மாசின்றி சேர்ந்தே நாமும் காப்போமே, சுற்றும் ஓசான் படலத்தில் சேரும் புகையை தடுப்போமே, முற்றும் நெகிழி ஒழிப்போமே, மண்ணின் வளத்தை காப்போமே, மரங்கள் மலைகள் காப்போமே, மழைநீர் பொழியச் செய்வோமே, பரந்த இந்த பூமியிலே பறவை இனத்தை காப்போமே, தரமாய் தண்ணீர் காப்போமே, தொற்று நோய்கள் தடுப்போமே, சிரமம் எதுவும் இல்லாமல் சேர்ந்தே சுகமாய் வாழ்வோமே என்று கூறி சுற்றுச்சூழலை காத்து சுகமாக வாழ்வோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி ஆ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

நேயர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேரம் 6:15. நேயர்கள் இனி கேட்கலாம் தெய்வீக ராகம். தெய்வீக ராகத்தில் வருகிறது பி. சுசீலா அவர்கள் பாடியிருக்கிறார்.

நிகழ்ச்சியில் வருகிறது. வாணி ஜெயராம் அவர்கள் பாடியிருக்கும் பாடல்.

உழவர்களுக்கான செய்திகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி திங்கள் 22 நாள், இன்று வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. இதில் அங்கக வேளாண்மையில் ரைசோபியம் மற்றும் அசோஃபைரிசம் பயன்பாடுகள் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல். காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து?
1: என்ன கருத்தமுத்து, குனிஞ்ச தலை நிமிராம ஆளு காலையிலேயே சுறுசுறுப்பா இருப்பாப்புல, இன்னைக்கு என்ன சோகமா இருக்கிற மாதிரி இருக்கு?
0: கருத்தமுத்து
2: யாரு? காத்தமுத்தா, வாப்பா வாப்பா.
0: என்ன கருத்தமுத்து, காலையிலேயே சோகமா இருக்கிற?
2: பின்ன என்னப்பா, ரசாயன உரம் போட வேணான்னு சொன்ன, இயற்கை உரங்கள் போட சொன்ன. நான் ரசாயன உரங்கள் போட்டாப்புல நல்ல மகசூல் நல்லா விளைஞ்சுது பயிரெல்லாம். ஆனால் இயற்கை உரத்தில் போட்டப்ப எல்லாம் பயிர் விளைச்சல் இல்லாமல் கொட்டை குட்டையாக இருக்குது, பதிர் போல இருக்குது, சரியாக கதிர் வரல, விளைச்சலும் அதிகமாக இல்லை.
0: கருத்தமுத்து, ரசாயன உரம் இல்லாமல் இயற்கை விவசாயம்னு நம்ம வந்துட்டோம்னா உயிர் உரங்களை அதிகமாக பயன்படுத்தணும்ப்பா.
2: ஓஹோ.
0: ஏன்னா இயற்கை விவசாயம் நம்ம பண்ணும்போது ஏற்கனவே ரசாயன உரம் போட்டதுனால மண்ணில் உயிர் உரங்களே இல்லாமல் போயிருக்கோம். அப்போ நாம் உயிர் உரங்களை அதிகமாக மண்ணில் இருக்கிற மாதிரி கொண்டு வரணும்னா உயிர் உரங்களை வாங்கி நாம் இப்போ ஊட்டமேற்றிய தொழு உரம் இதோடலாம் வந்து மண்ணில் போட்டோம்னா தான்ப்பா நல்லது. நீ அதை முதல்ல செய்ப்பா.
2: கதமுத்த, அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா, அசோபாஸ் இது போன்ற உயிர் உரங்களெல்லாம் நிலத்துக்கு போட சொல்கிற, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் போட்டால் என்ன மகசூல் அதிகமாகிறதுக்கு இந்த உயிர் உரங்கள்லாம் எந்த விதத்தில் முக்கியம் இதெல்லாம்?
0: கருத்தமுத்து, இந்த உயிர் உரங்கள் என்ன செய்யுது அப்படின்னா, மண்ணில் கரையாமல் இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இதெல்லாம் இருக்குல்ல,
2: ஆமாம்,
0: இதெல்லாம் வந்து தாவரங்களுக்கு ஏற்ற வகையில் எடுத்து கொடுக்கும்பா.
2: ஓஹோ.
0: மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை அந்த தாவரங்கள் எடுத்துக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை மாத்திர வேலையை இந்த உயிர் உரங்கள் செய்துப்பா.
2: அவ்வளோ வேலையை செய்து இந்த உயிர் உரங்கள்?
0: ஆமாம்ப்பா. உயிர் உரங்கள் அப்படின்னு சொல்றோம், அதை நுண்ணுயிர் உரங்கள்னு சொல்லலாம்.
2: சரி சரி.
0: பயிர் வளர்ச்சிக்கு தேவையான சத்துக்களை அளிப்பதற்காக நம்ம அங்கக வேளாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கிறதே இந்த உயிர் உரங்கள் தான். பெரும்பாலும் தழைச்சத்து, மணிச்சத்து இதெல்லாம் உயிர் உரங்கள் அதிகமாக கொடுக்குது. பொதுவாக தழைச்சத்து காற்றுல அதிகமாக இருக்கும், ஆனால் பயிர்கள் நேரடியாக எடுத்துக்க முடியாது. அதை மண்ணில் நிலைநிறுத்தி தாவரங்கள் எடுத்துக்கிற மாதிரி செய்யறதுக்கு இந்த உயிர் உரங்கள் ரொம்ப முக்கியம்ப்பா.
2: கதமுத்த, இந்த அசோஸ் பயிரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா, அசோபாஸ், இன்னும் வேற வேற என்ன உயிர் உரங்கள் இருக்குது, இதனுடைய வேலைகள்லாம் என்ன, இதனுடைய நன்மைகள்லாம் பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுப்பா.
0: கருத்தமுத்து, முதல்ல தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய உயிர் உரங்கள், அதை பத்தி நான் சொல்றேன்ப்பா.
2: சரி சரி.
0: அதுல ரைசோபியம் அப்படிங்கிற உயிர் உரத்தை முதல்ல சொல்றேன். இந்த ரைசோபியம் பாக்டீரியா இனத்தை சேர்ந்த

0: நுண்ணுயிர் உரம். அவரை குடும்பத்தை சார்ந்த பயிர்களோட, அதாவது உளுந்து, பயிர், அவரை, அகத்திக்கீரை, இந்த மாதிரி பயிர்கள்லாம் இருக்குல்ல, இந்த பயிர்களோட கூட்டு வாழ்க்கை நடத்தி அந்த பயிர்களுடைய வேர்களில் போய் இந்த ரைசோபியம் தங்கிக்கிட்டு அந்த பயிர்களுக்கும் உதவி செய்யும், தனக்கு உணவு எடுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு கூட்டு வாழ்க்கையை நடத்தி பயிர்களுடைய வேர்களில் வந்து வேர் முடிச்சுகளை உண்டாக்கி காற்றுல இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்து, அது வேர் பகுதியிலையும் காத்து வரும் இல்லையா, அந்த தழைச்சத்தை கிரகிச்சு அந்த வேர் முடிச்சுகள்ல நிலைநிறுத்துதுப்பா. இப்ப இது மூலியமா காற்றுல இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்து நாம பயிர் செய்யக்கூடிய பயிர்களுக்கு கிடைக்குது. ரைசோபியம் நுண்ணுயிர் பயன்படுத்துவதனால தழைச்சத்து உரம் நாம தனியா போட வேண்டாம்ப்பா, 20% வரைக்கும் இந்த உயிர் உரங்கள் மூலியமாவே கிடைச்சிடும். 20% அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கும் இந்த ரைசோபியம் நுண்ணுயிர் உரம் நமக்கு உதவி செய்யுது. எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம துவரையோ அவரையோ இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது 10 கிலோ விதைக்கு 1 பாக்கெட் ரைசோபியம். 1 பாக்கெட்னா எத்தனை கிராமு?
1: சாதாரணமாக 200 கிராம்.
0: அந்த 200 கிராம் போதுமானது. 10 கிலோவிற்கு மேலே விதை இருந்துச்சுன்னா இன்னொரு பாக்கெட்டு நம்ம சேர்த்துக்கணும்ப்பா. இலை மக்கு மண் அல்லது கறித்தூளில் கலக்கப்பட்ட ரைசோபியம் நுண்ணுயிரிய 1 டம்ளர், 1 டம்ளர்னா 200 மில்லி அரிசி கஞ்சியில் கலந்து அந்த கலவையை தயார் செஞ்சு இந்த கலவையில் தேவையான அளவு விதைகளை போட்டு எல்லா விதைகளிலும் இந்த கலவை ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்படி நல்லா கலக்கி விடணும். இப்படி கலந்த அந்த விதைகளை நிழல்ல 1-30 நிமிடம் உலர்த்தி உடனடியாக நம்ம விதைக்கணும்ப்பா.
1: சரி சரி சரி.
0: இப்படி தான் நம்ம ரைசோபியம் நுண்ணுயிரிய நாம் பயன்படுத்தணும். இது மூலியமா தழைச்சத்து பயிருக்கு அதிகமாக கிடைச்சி நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். இயற்கை விவசாயம்னு வந்துட்டோம்னா இந்த உயிர் உர பயன்பாட்டில் நாம கவனம் செலுத்தணும்ப்பா.
1: கருத்துமுத்த, உயிர் உரங்களே இவ்வளவு வேலை செய்யுது, அப்ப அசோஸ் பயிரெல்லாம் உயிர் உரம் பத்தி சொல்லுப்பா.
0: கருத்துமுத்து, தழைச்சத்தை நிலைப்படுத்தும் உயிர் உரங்களை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுல ரைசோபியத்தை நான் சொல்லிட்டேன். அடுத்ததான் நீனா கேட்டுட்ட அசோஸ் பயிர் இல்லாம்,
1: ஆமா,
0: அதுவும் தழைச்சத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிர்.
1: சரி சரி.
0: பாக்டீரியா இனத்தை சேர்ந்த இந்த அசோஸ் பயிரிலும் அப்படிங்கிற நுண்ணுயிர் அனைத்து வகை வேளாண் பயிர்களுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அசோஸ் பயிரிலும் காற்றில் இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்தை நிலை நிறுத்துவதோடு பயிர் வளர்ச்சிக்கு தேவைப்படும் வளர்ச்சி ஊக்கிகளை உற்பத்தி செய்யுதுப்பா. ஆமாப்பா, பயிர் நல்லா வளரும்னா வளர்ச்சி ஊக்கி தேவை. அந்த வளர்ச்சி ஊக்கிகளை கூட இந்த அசோஸ் பயிரிலும் பயிர்களுக்கு கொடுக்குது. இதனால பயிர்களின் வேர்கள், தண்டுப்பாகும், இலைகள் இதெல்லாம் வேகமா வளருதுப்பா. நம்ம நெல்லுல வந்து கதிர்கள்ல அதிக மணிகள் பிடிப்பதால 25% அதிக மகசூல் கிடைக்குதுப்பா. அதுக்கெல்லாம் இந்த அசோஸ் பயிர் எல்லாம் உதவியா இருக்குது.
1: சரி சரி சரி.
0: இது எது எதுக்கெல்லாம் நம்ம போடலாம்னா, நெல்லு, தானிய பயிர், புகையில, வாழை, காஃபி, டீ, கிராம்பு, ஏலக்காய், இந்த மாதிரி பயிர்களுக்கெல்லாம் வந்து நாம அசோஸ் பயிர் இல்லத்தை பயன்படுத்தலாம்.
1: கதமுத்த, அசோஸ் பயிரெல்லாம் எந்தெந்த பயிர்களுக்கு இடலாம்னு சொன்ன, உபயோகிக்கும் முறைகள் பத்தி நல்லா தெளிவா சொல்லு விவரமா.
0: நேரடியா விதைக்கிற பயிர்களுக்கு அசோஸ் பயிரிலத்தை விதையோட நாம மண்ணில் இடணும். நாற்று விட்டு நடும் பயிர்களுக்கு அசோஸ் பயிரிலத்தை விதையோடையும் நாற்றுக்களின் வேர்களை நனைச்சும் நாற்றங்கால் அப்புறம் நடு வயல்ல மண்ணில் போட்டும் நம்ம பயன்படுத்தலாம்.
1: சரி.
0: விதையோட எப்படி கலந்து பயன்படுத்தலாம்னா, 2 பாக்கெட் அசோஸ் பயிரிடலாம். 1 பாக்கெட்டுக்கு 200 கிராம்.
1: சரி சரி.
0: அப்ப 400 கிராம் இந்த நுண்ணீரிய அரிசி கஞ்சியோடைய கலந்து கலவையை தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு அதுல 1 ஏக்கருக்கு தேவையான விதையை இட்டு எல்லா விதைகளின் மேலும் இந்த கலவை படிகிற மாதிரி நம்ம நல்லா கலக்கி விடணும்ப்பா.
1: சரி சரி.
0: அதுக்கு பிறகு 1-30 நிமிடம் நிழல்ல உலர்த்தி அப்புறம் விதைக்கணும்.
1: ஓஹோ.
0: நாற்றுகளின் வேர்களை நனைக்கிறது எப்படின்னா, 2 பாக்கெட் அசோஸ் பயிரிலத்தை 40 லிட்டர் தண்ணீர்ல கலந்து இந்த கரைசல்ல நாற்றுகளுடைய வேர்பாகம் 20 நிமிடம் நனையும்படி வச்சிருந்து அப்புறம் நடவு செய்யணும். இப்ப நெல்லு

0: நாற்றுகளை பத்தி தான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன்.
1: ஆமா,
0: அப்புறம் நேரடியா நெல் நடவு வயல்லையும் நம்ம போடலாம். அதாவது ஒரு நாலு பொட்டலம் அசோஸ் பயிரிலத்தை ஒரு 20 கிலோ தொழு உரத்தோடைய கலந்து ஒரு ஏக்கர் நடவு வயல்லையும் நம்ம போடலாம். இந்த தொழு உரம் ஏன் கலக்கிறோம் அப்படின்னா, இந்த அசோஸ் பயிரிலும் பாக்டீரியா இருக்கு இல்லையா, அதுக்கு உணவா இந்த தொழு உரம் இருக்கும்பா. வளர்ந்த பயிர்களுக்கும் இதை நம்ம இடலாம். இப்படி எல்லாம் நம்ம இட்டோம்னா நல்ல வளர்ச்சி கண்டு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு 25% மகசூல் அதிகரிப்பு இருக்கும்பா.
1: ஓஹோ, காத்தமுத்த, அசோஸ் பயிரெல்லாம் உரங்களை பத்தி நல்லா தெளிவா விளக்கமா சொன்னப்பா, ரொம்ப பயனுள்ள தகவலா இருந்தது.
0: காத்தமுத்த, இன்னைக்கு விவசாய ஆபீசரை போய் பார்க்கணும்.
1: சரி,
0: இந்த சொட்டு நீர் பாசன முறைய நம்ம பயன்படுத்தி பம்பு செட்டு அமைக்கிறோம் அப்படின்னா 50% மானியம் கிடைக்குதாம்.
1: ஓஹோ,
0: அது சம்பந்தமா அவர்கிட்ட சில செய்திகள் எல்லாம் கேட்டுட்டு வரணும்.
1: பரவாயில்லையா,
0: மேலும் இது சம்பந்தமான விவரங்களை நான் நாளைக்கு வந்து உன்ட்ட சொல்றேன்ப்பா.
1: சரி சரி சரி சரி
0: சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா?
1: சரி காதமுத, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு வந்து எனக்கும் சொல்ல, நானும் ஒரு 10 விவசாயி சொல்றேன், பார்த்து போயிட்டு வா.
2: நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தாவிக செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா

0: நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வாரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நடுறதுக்காக. நாங்கள் வந்து எங்கள் என்வாரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த 1 வருஷத்தில் 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர் கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்கிற
0: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர வேண்டும் என்று அம்மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
3: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் என்னோடய ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அது நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அது அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நம்மளுக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால் நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதிலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸ்ஸு அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நம்ம நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
0: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல் களை பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மர்ஜோயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை

0: கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம் சேலையூர் சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சலுடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேர்கள் இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். நம் எதிர்காலத்திற்கான காலநிலை மாற்ற தீர்வுகள் இயற்கையால் ஊக்கமளிக்கப்பட்டவை. வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
3: வணக்கம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள், June 5, வேர்ல்ட் என்வாயன்மெண்ட் டே. சோ ஒரு ஒரு வருஷமும் வேர்ல்ட் என்வாயன்மெண்ட் டேக்கு ஒரு கருப்பொருள் இருக்கும். இந்த வருஷம் இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் ஆர் ஃபியூச்சர். சோ இதோட அர்த்தம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். கிளைமேட்டுக்கு அவங்க ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? ஏன்னா கிளைமேட் சொல்யூஷன்ஸ், நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும்னா நம்மளால நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் நம்மளால கொடுக்க முடியும். நம்ம நேச்சரை பார்த்தோம்னா அவ்வளோ சொல்யூஷன்ஸ் இருக்கு. நேச்சர் இஸ் த பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய டிஸ்கவரி இனோவேஷன்ஸ் நேச்சர்ல இருந்து தான் வருது. என்னென்ன நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ் நம்மளால பண்ண முடிஞ்சா ஒரு பெட்டரான கிளைமேட்டை நம்ம இந்த உலகத்துக்கு இந்த ஃபியூச்சருக்கு நம்மளால கொடுக்க போறோம் தான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா இந்த உலகத்துல இப்ப நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. கிளைமேட் சேஞ்ச், எக்ஸ்ட்ரீமான ஹீட், ஹெவி ரெயின்ஃபால்ஸ், பஞ்சம், டவுட்ஸ், ஃபிளட்ஸ் அண்ட் ஏர் பொல்யூஷன். இப்ப நம்ம பார்த்தோம் நம்ம இதை சால்வ் பண்ணோம்னா மாடர்ன் டெக்னாலஜி தேவைன்னு அவசியமே இல்லை. சோ நேச்சருக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. எப்படிப்பட்ட சொல்யூஷன்ஸ் நம்ம பார்க்க போறோம்? இந்தியால வந்து நம்மளுக்கு நிறைய ட்ரெடிஷனல் பிராக்டிசஸ் இருக்கு, சச் அஸ் ரெயின் வாட்டர், ஆர்கானிக் ஃபார்மிங். நம்ம நம்மாழ்வர்லாம் எவ்வளவு ஆர்கானிக் ஃபார்மிங்ல பண்ணிருக்கிறாரு. அதே மாதிரி கன்சர்வேஷன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் சேக்ரட் குரூப்ஸ், கோயில் காடுன்னு சொல்றோம். தோஸ் ஆர் ஆல் தி திங்ஸ் தட் இஸ் அட்மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் இந்தியா. நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து கன்ஸ்ட்ரக்டட் வெட்லேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம இப்ப இருக்கிறது சிட்டி, நிறைய சதுப்பு நிலம் வந்து வீணா போயிடுது. நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம வாட்டர் ரிசோர்சஸ ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இப்ப ஒரு புதுசா ஒண்ணு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு 2 decades தான் இது இருக்குது, பட் இந்தியால வந்து இது ரிலேட்டிவா நியூவா இருக்கு. என்னன்னா கன்ஸ்ட்ரக்டட் வெட்லேண்ட்ஸ், நம்மளால வந்து இருக்கிற வெட்லேண்ட்ஸ் எல்லாம் அழிச்சாச்சு. சோ நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப புதுசா வந்து ஒரு பிளேஸ் எடுத்துட்டு நம்ம சப்போஸ் வாட்டர் வந்து கிளீன் ஆக்கணும், அந்த கேம்பஸ்ல நம்ம கிளீன் ஆக்கணும். இப்ப எல்லாமே ஒரு சிங்கிள் சிங்கிள் கேம்பஸா இருக்கு இல்லையா, எல்லாமே டீசென்ட்ரலைஸ் லெவல்ல நம்ம பண்றோம். இந்தியால மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா இடத்துலயுமே நம்ம அதான் பண்றோம். சோ அதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம், வேஸ்ட் வாட்டரை வந்து பாஸ் பண்றப்ப இந்த ஸ்ட்ரக்சர் உள்ளால அதே அந்த சாண்டும் சதுப்பு நிலத்துல உள்ள செடியை தான் நம்ம வந்து உள்ளால வைக்கிறோம். அப்ப நம்ம வேஸ்ட் வாட்டர் உள்ளால போறப்ப வெளியில வரப்ப அது சுத்தமான தண்ணியா வருது. சோ இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லலாம். நம்ம வந்து நம்ம உலகத்தை பாதுகாப்பா பண்றதுக்கு நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன்ஸ்க்கு இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன்ஸ். சோ திஸ் வாட்டர் கேன் பி ரீயூஸ்ட் அகெய்ன் ஃபார் கார்டன் ஆர் ஃபார் எனி அதர் பர்பஸ். நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா

0: இது வந்து நம்ம வந்து பில்டிங் ஒன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்பயே இதை வந்து இன்கார்பரேட் பண்ணிடுறாங்க. இப்பெல்லாம் இந்தியாலேயே வந்து ஒரு புது பில்டிங் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குதுன்னா கிரீன் பில்டிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரீன் பில்டிங்ஸ்னா என்ன? எல்லா விதத்திலயும் வந்து என்வாயன்மெண்ட் பாதிக்காம இருக்கிறது தான் கிரீன் பில்டிங் சொல்றாங்க. சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன் விச் இஸ் அடாப்டட். இந்தியா ஃபுல்லா வந்து அடாப்ட் பண்ற அளவுக்கு நம்மளால செய்ய முடியும். உலகத்திலேயே இது பல நாட்டில் வந்து இதை அடாப்ட் பண்ணிருக்காங்க. சோ அப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம நேச்சர் கிட்ட இருந்து லேர்ன் பண்ண ஒரு சொல்யூஷன் தான் இது. சோ நம்மளால வந்து நேச்சரை வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியாம பல சூழ்நிலையில இல்லாம இருந்தாலும் அதை அழியாம நம்ம பாதுகாத்து அந்த செடி வகைகள் எது நம்மளால வந்து இந்த வாட்டரை பியூரிஃபை பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம வாட்டர் ரிசோர்சஸ் நம்ம சேஃபா ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த வேர்ல்ட் என்வாயன்மெண்ட் டே நம்ம என்ன நம்ம ப்ராமிஸ் பண்ணலாம்னா இன்ஸ்பைர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் ஆர் ஃபியூச்சர். நம்மளால லோக்கல் இடத்துல என்ன நேச்சர் பேஸ்ட் சொல்யூஷன் நம்மளால செய்ய முடியுமோ அதை செயல்படுத்தி லோக்கல் இம்பாக்ட் நம்ம கிரியேட் பண்ணணும்னு நம்ம யோசித்தாலே போதும். ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணா வேர்ல்டு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். என்வாயன்மெண்ட் ஒரு பெட்டரான பிளேஸா நம்ம ஃபியூச்சருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். நம் எதிர்காலத்திற்கான காலநிலை மாற்ற தேர்வுகள் இயற்கையால் ஊக்கமளிக்கப்பட்டவை. வாசித்தவர் முனைவர் கோல்டா ஏ. எட்வின் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்கலாம் 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். புதுச்சேரியில் பாதாள சாக்கடை வசதி உள்ள பகுதிகளில் வீட்டு உரிமையாளர்கள் வீட்டு அளவிலான கழிவுநீர் குழாய்களை 15 நாட்களுக்குள் பாதாள சாக்கடையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. அகில இந்திய வானொலியின் 90வது கொண்டாட்டங்களை முன்னிட்டு இளைஞர்களை சந்திப்போம் ஒரு புதிய முன்னெடுப்பு என்ற தலைப்பில் கல்லூரி மாணவர்களிடையே நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நாளை மாலை 4 மணிக்கு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பங்கேற்கவுள்ளார். புதுச்சேரி ஆகாஷ்வாணி பொறியியல் பிரிவு தலைவர் திரு மாரியப்பன் வரவேற்புரையாற்ற உள்ளார். தொடர்ந்து இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன இயக்குநர் திரு உதயசங்கர் வாழ்த்துரை வழங்க உள்ளார். புதுச்சேரி ஆகாஷ்வாணி நிகழ்ச்சி நிர்வாக அதிகாரி திருமதி எலிசபெத் நோக்க உரையாற்ற உள்ளார். நிகழ்ச்சி நிறைவாக நிகழ்ச்சி பிரிவு தலைவர் மயிலாடுதுறை திரு செந்தில்குமார் நன்றி உரையாற்ற உள்ளார். முன்னதாக இன்று காலை 7 மணிக்கு ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கடற்கரை சாலை முதல் டியூப்ளக்ஸ் சிலை வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நடைப்பயணத்தில் வானொலி நிலைய ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளனர். வங்கக்கடலில் 60 நாள் மீன்பிடி தடைக்காலம் அமலாகி வரும் நிலையில் காரைக்கால் கடலோர காவல் படையினர் பாதுகாப்பு படகு மூலம் கடல் பகுதியில் மேற்கொண்ட ரோந்து பணியின் போது தூத்துக்குடி படகு ஒன்று ரோந்து குழுவிடம் சிக்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.
2: நேரம் 7:02. நேர்கள் இனி கேட்கலாம்.
4: வாழ்விக்க வந்த காந்தி

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: நேட்டாள் வெள்ளையரை குறித்து இந்தியாவில் இல்லாதது பொல்லாததையெல்லாம் நான் கூறி அவர்களை அவமானப்படுத்தி விட்டதாக அவர்கள் எண்ணும்படி செய்யப்பட்டிருக்கின்றனர். இவ்வாறு கூறப்பட்டதை அவர்கள் நம்பினார்கள் என்றால் அவர்கள் ஆத்திரம் அடைந்ததில் ஆச்சரியம் எதுவும் இல்லை. குற்றம் தலைவர்களுடையது. நான் இப்படி கூறுவதை நீங்கள் அனுமதிப்பதாக இருந்தால் உங்களையும் தான் இதற்கெல்லாம் குற்றம் சொல்ல வேண்டும். மக்களை சரியான வழியில் நீங்கள் நடத்தி சென்றிருக்கலாம், ஆனால் ராய்ட்டரின் செய்தியை நீங்களும் நம்பிவிட்டீர்கள். இல்லாததையெல்லாம் நான் கூறியிருப்பேன் என்று நீங்களும் எண்ணிக்கொண்டீர்கள். யார் மீதும் குற்றஞ்சாட்டி வழக்கு தொடர நான் விரும்பவில்லை. உண்மை தெரிந்ததும் தாங்கள் நடந்து கொண்டு விட்டதற்கு அவர்களே வருந்துவார்கள் என்பதை நான் நிச்சயமாக அறிவேன். நீங்கள் கூறியதை தயவு செய்து எழுத்து மூலம் கொடுக்கிறீர்களா என்று எஸ் கொம்பு கேட்டார். அவர் இப்படி கூறினார், ஏனெனில் அப்படியே நான் சேம்பர்லேனுக்கு தந்தி மூலம் அறிவித்து விட வேண்டியிருக்கிறது. அவசரத்தில் நீங்கள் எதையும் எழுதி கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. திட்டமான ஒரு முடிவுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் விரும்பினால் லேப்டனையும் மற்ற நண்பர்களையும் கலந்து ஆலோசித்துக் கொள்ளுங்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒன்றை மாத்திரம் உங்களிடம் ஒப்புக்கொண்டு விடுகிறேன். உங்களை தாக்கியவர்கள் மீது குற்றஞ்சாட்டி வழக்கு தொடரும் உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்து விடுவீர்களாயின் அமைதியை நிலைநாட்டுவதற்கு அதிக அளவு எனக்கு உதவி செய்தவர்கள் ஆவீர்கள். அதோடு உங்கள் பெருமையையும் உயர்த்தி கொண்டவர்கள் ஆவீர்கள். உங்களுக்கு நன்றி. நான் யாரையும் கலந்து ஆலோசிக்க வேண்டியதில்லை. உங்களிடம் வருவதற்கு முன்னாலேயே இது சம்பந்தமாக நான் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். என்னை தாக்கியவர்கள் மீது குற்றஞ்சாட்டி வழக்கு தொடரக்கூடாது என்பது என் கொள்கை. என் தீர்மானத்தை இப்பொழுதே எழுத்து மூலம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். இப்படி கூறி அவசியமான அறிக்கையை எழுதி கொடுத்தேன். இன்னும் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு நான் வீட்டுக்கு போகவில்லை. இரண்டு நாள் கழித்து போலீஸ் ஸ்டேஷனிலிருந்தே என்னை எஸ்கோம்பிடம் அழைத்துச் சென்றனர். எனக்கு பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை எதுவுமே தேவையில்லாதிருந்தும் என் பாதுகாப்புக்காக இரு போலீசாரை என்னுடன் அனுப்பினர். கப்பலிலிருந்து இறங்கிய அன்று மஞ்சள் கொடி இறக்கப்பட்டதும் நேட்டாள் அட்வர்டைசர் பத்திரிகையின் பிரதிநிதி என்னை பேட்டி காண்பதற்கு கப்பலுக்கு வந்தார். அவர் என்னை பல கேள்விகள் கேட்டார். அவற்றிற்கு பதில் அளிக்கையில் என் மீது கூறப்பட்ட ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் நான் மறுக்க முடிந்தது. இந்தியாவில் நான் செய்த பிரசங்கங்கள் யாவும் எழுதி படித்தவை. இதற்காக பிரோஸ் ஷா மேத்தாவுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும். அந்த பிரசங்கங்களின் பிரதிநிதிகளும் என்னிடம் இருந்தன. நான் மற்றபடி பத்திரிகைகளுக்கு எழுதியவைகளுக்கும் நகல் வைத்திருந்தேன். என்னை பேட்டி காண வந்த நிருபரிடம் அவைகளையெல்லாம் கொடுத்தேன். தென்னாப்பிரிக்காவில் அதிக கடுமையான பாஷையில் சொல்லாதது எதையும் நான் இந்தியாவில் சொல்லிவிட

0: கிடைக்கவே இல்லை என்பதையும் அவருக்கு காட்டினேன். கோர்லாண்டு நாதேரி கப்பல்களில் பிரயாணிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு வந்ததில் என் சம்பந்தம் எதுவுமே இல்லை என்பதையும் அவருக்கு காட்டினேன். அப்பிரயாணிகளில் அநேகர் முன்பே அங்கே வசிப்பவர்கள் மற்றும் பலர் டிரான்ஸ்வாலுக்கு போகிறவர்களே அன்றி நேட்டாலில் தங்க விரும்புகிறவர்கள் அல்ல. அந்த காலத்தில் செல்வம் தேட வருகிறவர்களுக்கு நேட்டாலை விட டிரான்ஸ்வால்தான் அதிக சௌகரியமானதாக இருந்தது. ஆகையால் இந்தியரில் அநேகர் அங்கே போகவே விரும்பினார்கள். பத்திரிகை நிருபருக்கு அளித்த பேட்டியும் என்னை தாக்கியவர்கள் மீது வழக்கு தொடர நான் மறுத்ததும் மிகச்சிறந்த வகையில் என் பேரில் நல்லெண்ணத்தை உண்டாக்கிவிட்டன. தங்கள் நடத்தைக்காக டர்பன் ஐரோப்பியர்கள் வெட்கப்பட்டனர். நான் ஒரு பாவமும் அறியாதவன் என்று பத்திரிகைகள் கூறின. ஜனக்கூட்டத்தின் செயலை கண்டித்தன. இவ்விதம் என்னை ஆத்திரத்துடன் கொல்ல முயன்றது. எனக்கு, அதாவது என் லட்சியத்திற்கு பெரும் நன்மையாகவே முடிந்தது. தென்னாப்பிரிக்காவில் இந்திய சமூகத்தின் கௌரவம் இதனால் உயர்ந்தது. என் வேலையையும் இது எளிதாக்கியது. 3-4 நாட்களில் நான் என் வீட்டிற்கு திரும்பினேன். சீக்கிரத்திலேயே வழக்கம்போல் வாழ்க்கையை நடத்த ஆரம்பித்து விட்டேன். சொன்ன சம்பவம் என் வக்கீல் தொழிலிலும் வருமானம் அதிகமாகும்படி செய்தது. சமூகத்தின் கௌரவத்தை அது அதிகமாக்கியதுடன் சமூகத்தின் மீது இருந்த துவேஷத்தையும் அது வளர்த்துவிட்டது. இந்தியன் ஆண்மையுடன் எதிர்த்தும் போராடுவான் என்பது நிரூபிக்கப்பட்டுவிட்ட உடனே அவன் தங்கள் நலத்துக்கு ஓர் ஆபத்து என்றும் வெள்ளைக்காரர்கள் கருதலானார்கள். நேட்டால் சட்டசபையில் 2 மசோதாக்களை கொண்டு வந்தார்கள். அதில் ஒன்று இந்திய வர்த்தகர்களுக்கு பாதகம் விளைவிக்கக்கூடியது, மற்றொன்று இந்தியர் வந்து குடியேறுவதற்கு கடுமையான தடையை விதிப்பது வாக்குரிமைக்காக நடத்திய போராட்டத்தினால் அதிர்ஷ்டவசமாக ஒரு பலன் ஏற்பட்டிருந்தது. அதாவது நிறம் அல்லது இனத்தை குறித்து சட்டம் பேதம் காட்ட கூடாதாகையால் இந்தியர் என்ற வகையில் அவர்களுக்கு விரோதமாக எந்த சட்டமும் செய்யக்கூடாது என்று முடிவாகி இருந்தது. ஆகையால் சொன்ன மசோதாக்களின் வாசகம் எல்லோருக்கும் அச்சட்டம் அமுலாகும் என்ற முறையில் இருந்தது. ஆனால் அவர்களுடைய உண்மையான நோக்கம் நேட்டாலில் இருக்கும் இந்தியருக்கு மேற்கொண்டும் நிர்பந்தங்களை உண்டாக்குவதேயாகும்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே எரிசக்தி, அரியவகை கனிமங்கள், தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் நட்பு நாடாக திகழும் அந்நாட்டுடன் பரஸ்பரம் இருதரப்பிற்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ருத்ரேந்திர டாண்டன், உலகில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா திகழ்கிறது என்றும், எரிசக்தி துறையில் அந்நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் கூறினார். இது தவிர கால்நடை வளர்ப்பு, போக்குவரத்து, வேளாண் உபகரணங்கள், வாகன உற்பத்தி மற்றும் மருத்துவ உற்பத்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு டாண்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புகள், பருவநிலை மாற்றம், தூய்மை எரிசக்தி, கல்வி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதம் பாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு இருந்து வருவதாகவும், உயர் தொழில்நுட்பம், பொருளாதார நடவடிக்கைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவடைய செய்வதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக கிளையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு

0: ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உள்ள வெனிசுலாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளில் இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம், மனிதவளம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை பெருமளவில் விநியோகம் செய்த நாடாக வெனிசுலா திகழ்வதாகவும், எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர் குழு விரைவில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்யா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்து வரும் நிலையில், உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் விலையை லிட்டர் 1.86 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பயண கட்டணம் மற்றும் விமான நிலைய கட்டணங்களை சீராக பராமரிப்பதற்கு இத்திட்டம் உதவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை நிர்ணயத்தின்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஈவுத்தொகை, வரிகள் உட்பட விமான எரிபொருளின் விலை லிட்டர் 1 தில்லியில் 115 ரூபாயாகவும், மும்பையில் 114.50 ரூபாயாகவும், சென்னையில் 139 ரூபாயாகவும் இருக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரத் குமாசென் தெரிவித்துள்ளார். அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இந்த தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட மொத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1973ஆம் ஆண்டு இந்நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடி

அளிக்க ஐநா முடிவு செய்தது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மகளிர் அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 தொடங்குகிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுராய்சில் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால்

0: இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: கர்ப்பகாலங்களில் 2-3 மாத காலத்தில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் RL ஜெயவாணி அவர்கள்.
4: வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, செகண்ட் ட்ரைமஸ்டர் காம்ப்ளிகேஷன்ஸ். அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர்னா 13 வாரத்திலிருந்து 28 வாரம் பிரெக்னன்சில இருக்கிறதுக்கு பேரு செகண்ட் ட்ரைமஸ்டர். இருக்கிற 3 ட்ரைமஸ்டர்லயுமே ரொம்ப ரொம்ப குவெசன்ட் ஆர் அன்இவென்ட்ஃபுல் ட்ரைமஸ்டர், பெருசா பாதிப்புகள் எதுவும் வராத ட்ரைமஸ்டர் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் தான். சோ இந்த டைம்ல என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ரேரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒன்னு வந்து சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸ். சோ சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸ்ன்றது என்னன்னா, கர்ப்பப்பையோட வாயோட லூஸா இருக்கிற ஒரு தன்மை. சோ இதுல என்ன ஆகும்னா, கர்ப்பப்பை வாய் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும். சோ தட் அதால வெயிட் ஏறிட்டு இருக்க பாப்பாவை ஹோல்டு பண்ண முடியாது. சோ இதுக்கு பேர் தான் சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸ் சொல்லுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பிரெக்னென்ட் ஆறவங்கல்ல இது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். பட் எப்போ கண்டுபிடிக்கலாம்னா, எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் நம்ம ஒரு ஸ்கேன் பண்ணுவோம். NT ஸ்கேன் பண்ணும்போது இது சர்வைக்கல் லெங்த்னு ஒன்னு பார்ப்பாங்க. சர்வைக்கல் லெங்த்னா கர்ப்பப்பை வாயோட நீளம் எவ்வளவு இருக்குன்னு பார்ப்பாங்க. இந்த லெங்த் வந்து குறைவா இருக்கு, நார்மல் கட் ஆஃப் வந்து 2.5. சோ 2.5 விட இது குறைவா இருக்குன்ற பட்சத்துல நம்மளால இது கண்டுபிடிக்க முடியும். இன்னொரு வகை எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ப்ரீவியஸ் மிட் ட்ரைமஸ்டர் லாஸ். ப்ரீவியஸ் மிட் ட்ரைமஸ்டர்னா இதுக்கு முன்னாடி எப்பவாச்சும் அவங்களுக்கு இதே டைம்ல, அதாவது 13-28 weeks எப்பவாச்சும் அவங்களுக்கு பேபி அபோஷன் ஆயிருக்கான்றத வச்சு நம்மளால சொல்ல முடியும் இந்த டைம்ல அவங்களுக்கு ரிஸ்க் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இருந்ததுன்னா அது ரொம்ப ரிஸ்க், ஈவன் வென் சர்வைக்கல் லென்த் இஸ் நார்மல். சோ அப்படின்னா கூட ஹிஸ்டரி பேஸ்டா நம்ம அதை மேனேஜ் பண்ற மாதிரி இருக்கும். சோ இதுல என்ன ப்ராப்ளம் வரும்னா, 13 வாரம் வரைக்கும் அந்த கர்ப்பப்பை வாய் வந்து நார்மலா இருக்கும். அதுக்கப்புறம் பேபியோட வெயிட் கிராஜுவலா ஜாஸ்தி ஆகும் போது அதால அது ஹோல்டு பண்ண முடியாது பேபிய. சோ வீக் ஆகி சில சமயம் ஓபன் ஆயிடும், அதனால பேபி வந்து மொத்தமா எக்ஸ்பெல் ஆயிடும். சோ இது வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் பேர்ல இது ரொம்ப காமனா நடக்கும். பர்டிகுலரா முன்னாடி ஹிஸ்டரி இருந்ததுன்னா இது வந்து ரொம்ப ரெக்கரண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இதுல ரொம்ப பெயின் இருக்காது, மதருக்கு ரொம்ப மைல்டு பெயின் தான் இருக்கும். பட் கர்ப்பப்பை வாய் சட்டுன்னு ஓபன் ஆன உடனே ஃபுல் ப்ராடக்ட்ஸ், அதாவது பேபி, அது சுத்தி இருக்க ஆம்னியோடிக் சாக்கு, அப்புறம் நஞ்சுக்கொடி எல்லாமே மொத்தமா இன் டோட்டோவா அப்படி எக்ஸ்பெல் ஆயிடும். சோ இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி இருந்தா அது சர்வைக்கல் இன்கம்பீட்டன்ஸ்னால வருதுன்னு அர்த்தம். சோ இப்ப இதை எப்படி நம்மள ப்ரிவென்ட் பண்ண முடியும்? இப்ப மொதோ பிரெக்னன்சில இப்ப நம்ம பாக்குறோம் லெங்க் கம்மியா இருக்கு அப்படின்னா, நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணி பாக்கலாம். சோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி இது எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது பிரெக்னன்சின்னு சொல்லி ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் போட்டு நம்ம மானிட்டரிங் ஆஃப் த சர்வைக்கல் லென்த் பண்ண முடியும். ஆனா இப்ப இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஹிஸ்டரி ஆஃப் செகண்ட் ட்ரைமஸ்டர் லாஸ் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, என்சர்க்லாஜ்ன்ற ப்ரொசீஜர் பண்ணுவோம். என்சர்க்லாஜ்னா என்னன்னா, கர்ப்பப்பை வாய வந்துட்டு ஒரு ஸ்டிச் மாதிரி போட்டு அதை வந்து டைட்டன் பண்ணுவோம். சோ இது வந்து 100% எஃபெக்டிவ் கிடையாது. ஈவன் இந்த ஸ்டிச் போட்டிருந்தா கூட ஒரு 20-30% பெயினோ பிளீடிங்கோ இல்ல மெம்பரன் ரப்சர் ஆயோ ஃபியூச்சர்ல எக்ஸ்பெல் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் நமக்கு வந்து ஒரு 1-2 months எக்ஸ்ட்ரா கிடைச்சதுனா கூட வி கேன் சேவ் த பேபி. சோ அதனால ஒரு இந்த சர்க்லாஜ்ன்ற ஸ்டிச் போடுவோம். இது வந்து அனஸ்தீசியா கொடுத்து கர்ப்பப்பை வாயில போடுற ஒரு ஸ்டிச். சப்போஸ் இதே இது ரெக்கரண்டா இதே மாதிரி 2 தடவை, சில சமயம் என்ன ஆயிடும்னா, இந்த ஸ்டிச் போட்டிருந்தா கூட சிலருக்கு ஒரு 1 மாசம் கழிச்சு பிளீடிங்கோ இல்ல மெம்பரன் ரப்சரோ ஆகி பேபி எக்ஸ்பெல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி ரிப்பீட்டடா செகண்ட் ட்ரைமஸ்டர்ல லாஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா, பிரெக்னன்சிக்கு முன்னாடியே அவங்களுக்கு நம்மளால அப்டாமினல் சர்க்லாஜ்னு சொல்லுவாங்க, அதாவது வயிறு வழியாவே கர்ப்பப்பை வாய் தையல் போட முடியும். சோ இந்த மாதிரி தையல் போட்டு அதுக்கப்புறம் அவங்க பிரெக்னன்சி ஆனோம்னா, பட் இந்த மாதிரி

0: தையல் போடுறதுல என்ன காம்ப்ளிகேஷன், நம்ம இவங்களை கண்டிப்பா சிசேரியன் செக்ஷன்ல தான் டெலிவரி பண்ற மாதிரி இருக்கும். சோ டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃப்டர் சிசேரியன் செக்ஷன் நம்மளால அந்த சர்க்குலர் ஸ்டிச் எடுக்கலாம். இல்லைனா அவங்க அடுத்த பிரெக்னன்சியை அவங்க பிளான் பண்ணிட்டு லைக் வெனவர் ஷி வாண்ட்ஸ் டு கம்ப்ளீட் ஃபேமிலி நம்ம வந்து அந்த ஸ்டிச்சை எடுக்க முடியும். சோ இதுதான் செகண்ட் ட்ரைமெஸ்டர் அபார்ஷனோட மோஸ்ட் காமன் காஸ். அடுத்து நம்ம வந்து செகண்ட் ட்ரைமெஸ்டர்ல வேற என்ன ப்ராப்ளம்ஸ் வரலாம்னா மெடிக்கல் டிசார்டர்ஸ் ரொம்ப காமனா வரலாம். அதை பத்தி நான் அடுத்த செஷன்ல உங்ககிட்ட பேசுறேன். தேங்க்யூ.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: கர்ப்பகாலங்களில் இரண்டாம் மூன்று மாத காலத்தில் ஏற்படும் சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மகப்பேறு மற்றும் மகளிர் மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

நேரம் 7:31 நேர்கள் இனி கேட்கலாம் வணக்கம் மக்கள். எப்போதும் வணக்கம் மக்களே, என்ன பண்ணுவோம், ஒரு க்வெஸ்சன் எஃபி போஸ்ட்ல போட்டு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அந்த பேஜ்ல போயிட்டு ஆகாஷ்வாணி புதுச்சேரி 102.8 அப்படிங்கிற பேஜ்ல போயிட்டு நீங்க பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆமா, இன்னைக்கு என்ன க்வெஸ்சன் அப்படின்னா, 2026 உலக சுற்றுச்சூழல் தினத்தின் அதிகாரப்பூர்வ மைய கருத்து என்ன? மறுபடி சொல்றேன், 2026 உலக சுற்றுச்சூழல் தினத்தின் அதிகாரப்பூர்வ மைய கருத்து என்ன அப்படிங்கறது தான் இன்னைக்கு வணக்கம் மக்களே க்வெஸ்சன். நேர்களே, ஆன்சர் தெரிஞ்சா உடனே போயிட்டு நம்ம எஃபி பேஜ்ல ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் 102.8 அப்படிங்கிற பக்கத்துல உங்க பேரு ஊரு என்ன பதில் அப்படிங்கறதையும் சேர்த்து டைப் பண்ணி அனுப்புங்க. ஒரு பாடல் கேட்டு நிகழ்ச்சிக்கு வரலாம்.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன வேலை வாய்ப்பு பார்க்க போறோம் அப்படின்னா, சரக்கு விமான போக்குவரத்து துறையில அசிஸ்டன்ட்கள் பணிக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கு. பணி வந்து செக்யூரிட்டி ஸ்கிரீனர், மொத்த காலி பணியிடங்கள் 158, வயது வந்து 1/5/2026 தேதியின்படி 27 வயதுக்குள்ள இருக்கணும், தகுதி வந்து பிளஸ் டூல முதல் வகுப்பில் 60% தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும், அப்புறம் மதிப்பெண்களுடன் எஸ்சி எஸ்டியினர் 55% மதிப்பெண் பெற்றிருந்தால் போதுமானது, மேலும் ஆங்கிலம் ஹிந்தியில் எழுத பேச தெரிந்திருக்க வேண்டும், அதிகபட்ச வயது வரம்பு 3 காலம் தளர்வு அளிக்கப்படும் போட்டிருக்கு. அப்புறம் விண்ணப்பங்களை www.aaiclas.aero என்ற இணையதளத்துல போய் உங்களுக்கான மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் என்ன அப்படின்னா 8/6/2026. மறுபடியும் சொல்றேன், www.aaiclas.aero என்ற இணையதளத்துல போயிட்டு உங்களுக்கான மேலும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேர்களே, ஒரு பாடலுக்கு பின் மீண்டும் வருவோம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

வணக்கம். மக்களே, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். வேலை வாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னா, தேசிய அலுமினிய நிறுவனத்தில் 268 டெக்னீஷியன் காலி பணியிடங்கள் இருக்கு. ஆபரேட்டர் 115, டெக்னீஷியன் அதாவது எலக்ட்ரிக்கல் ஃபிட்டர் பிரிவில் 95, மைனிங் போர்மேன் 11 உட்பட மொத்தம் 268 இடங்கள் இருக்கு. கல்வி தகுதி 10 வகுப்பு, ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனு. விவரங்களுக்கு MUDIRA.NALCOINDIA.CO.IN அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு மேலும் விவரங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜூன் மாதம் 10 தேதி. விவரங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், MUDIRA.NALCOINDIA.CO.IN அப்படிங்கிற இணையதளத்துல போயிட்டு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேரிலே ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் வருவோம்.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நிகழ்ச்சி வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தோம்னா, 2026 ஆண்டிற்கான உலக சுற்றுச்சூழல் தினத்தின் அதிகாரப்பூர்வ மைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். நிறைய நேயர்கள் ஆன்சர் கரெக்டா பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. நேயர்களே, உங்களுக்கு பதில் தெரிஞ்சதுன்னா ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 அப்படிங்கிற எஃபி பேஜ்ல போயிட்டு உங்க பேரு, ஊரு, என்ன ஆன்சர் அப்படின்றதையும் டைப் பண்ணி அனுப்புங்க. நேயர்களே, உங்களுக்கான வேலை வாய்ப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கூடன்குளம் அணுமின் நிலையத்துல ஆபரேட்டர் வேலை, அப்புறம் கூடங்குளத்தில் உள்ள இந்திய அணு மின்சார நிறுவனத்துல காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாயிருக்கு. பிளான்ட் ஆபரேட்டர் 136, எலக்ட்ரீஷியன் 47, ஃபிட்டர் 30, எலக்ட்ரானிக்ல 15, டர்னர் 5, மெஷினிஸ்ட் 5 உட்பட

0: 266 இடங்கள் வெளியாகியிருக்கு. கல்வி தகுதி பிளஸ் டூ ஐடிஐ, வயது 18 வயது முதல் 24 வயதுக்குள்ளார இருக்கணும். மேலும் விவரங்களுக்கு npcilcarres.co.in அப்படிங்கிற இணையதள முகவரியை போய் பாருங்க. நேர்களே, ஒரு பாடலுக்கு பின் வருவோம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள்.

மக்களே நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தோம் அப்படின்னா, 2026 ஆண்டிற்கான உலக சுற்றுச்சூழல் தினத்தின் அதிகாரப்பூர்வ மைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். ஆன்சர் என்னன்னா, நில மீட்பு, பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை தடுத்தல் அப்படிங்கிறது தான் சரியான பதில். சரியான பதில் சொல்லியிருக்கிற நேயர்கள் யாராரு அப்படின்னா, பாபு முல்லக்காடு, பொன்னியன் மேடு வண்ணை கணேசன், பிரபு வீரா, திருவில்லாளன் ராஜன், பூவலப்பாளையம் ஆனந்த முருகன், விளக்கப்பாடி செந்தில் முருகன், பெரிய வளையம் கி ரவிச்சந்திரன், ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான், மதுரை சோ சண்முக சுந்தரம், பெங்களூர் வேலுமணி, அன்பு எம் கெடார், திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா, சென்னை ஆண்டனிராஜ், ஹரிஹரன் தனுஷ், புவனகிரி சுமதி பாபு, நெல்லை பாரதி. சரியான பதில் சொன்ன நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். நேயர்களே, நிகழ்ச்சியின் நிறைவா ஒரு பாடல் வருது, கேட்கலாம்.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார். இத்திட்டங்களின் மொத்த மதிப்பு 18,800 கோடி ரூபாய் ஆகும். குஜராத்தில் பிரதமர் தொடங்கி வைக்கும் திட்டங்களில் சூரத் நகரில் 200 படுக்கைகளுடன் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனையும் அடங்கும். நாளை மாலை டாமனில் நமோ விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் நமோ மருத்துவமனை உள்ளிட்ட வசதிகளையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகை குபேர் சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது. துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் நேற்று புதிய வளாகத்தில் முதல் நாள் பணிகளை தொடக்கி 3 கோப்புகளில் கையெழுத்திட்டார். குடும்பத் தலைவிகளுக்கான மாதாந்திர உதவித் தொகையை 2,500 ரூபாயாக உயர்த்த ஒப்புதல் அளிக்கும் கோப்பும் இதில் அடங்கும். அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இன்று காலை 7 மணிக்கு ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் கடற்கரை சாலை முதல் டியூப்ளெக்ஸ் சிலை வரை நடைப்பயணம் நடைபெற்றது. இதில் வானொலி நிலைய ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வானொலி நிலைய அதிகாரிகள் ஊழியர்கள் செய்திருந்தனர். தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக நேற்று கேரளத்தில் தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி வரை கேரளத்திலும் புதுச்சேரியின் மாஹே பகுதியிலும் கனமழை, மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 4 நாட்களில் வடக்கு உட்புற கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: நேரம் 8:03. நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை ஷோ வித் நான் உங்கள் ஆர்ஜே புவி. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோல சூப்பரான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். எப்பவும் போல ஆக்சுவலி நம்ம புதுவை ஷோவே ஒரு ஸ்பெஷலான ஷோ தான். அதுல இன்னைக்கு சம்திங் பெட்டர் ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன, ஏது, யார் அந்த ஆர்ஜே, எங்க இருந்து பேசுறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: ஹாய், ஹலோ, வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேர்கள் கேட்டு ரசிக்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜெனா. எஸ் மக்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆர்ஜே ஒவ்வொரு ஊர்ல இருந்து பேசுவாங்க இல்லையா, அந்த வரிசையில இன்னைக்கு ஆர்ஜே ஜெனா கோழிச்சேரியில இருக்க ராக் பீச் பேச போறேன். இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷல். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானொலிக்கு 90 அப்படின்ற விஷயம் இருக்கு இல்லையா. சோ 90 ஆண்டுகளை கடந்து போயிட்டு இருக்கு நம்ம ஆகாஷ்வாணி. சோ அதுக்காக இன்னைக்கு செலிப்ரேஷன் பண்ற விதமா நம்ம அஜந்தா சிக்னல்ல இருந்து டூப்ளெக்ஸ் ஃபேக்ட்ரி வரைக்கும் ஒரு பேக்கத்தான் வந்து நடந்துச்சு. ஸோ நிறைய பார்ட்டிசிபென்ட் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எஸ்பெஷலி ஸ்டாஃப் ஆகாஷ்வாணி புதுச்சேரியோட எல்லா ஊழியர்களும் இது வந்து பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது 7 மணிக்கு

0: வானொலி நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம் அப்படின்ற விஷயத்த வந்து பறைசாற்ற விதமா நிறைய பதாகைகளோட வந்து நடந்து வந்து நம்மளோட யங்ஸ்டர்ஸ் வந்து பூஸ்ட் பண்ற மாதிரி ரொம்பவே சூப்பரான விஷயம் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஈவெண்ட் பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நம்ம வானொலிக்கு எவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு தருணம் இது அப்படின்றது இந்த டைம்ல வந்து ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஸோ இங்க இருக்கிற மக்கள் வெள்ளத்தை பார்க்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதாவது இந்த வாக்கத்தான் கூடயே நடந்து வந்து இந்த லைவ் ப்ரோக்ராம் இன்னைக்கு நம்ம புதுவைக்காக இங்க பண்றது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம கூட எக்கச்சக்க ஆர்ஜிஎஸ் இருக்காங்க, அனௌன்சர்ஸ் இருக்காங்க, சீனியர் அனௌன்சர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட எல்லாம் இன்னைக்கு நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ ஹாப்பியா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து கேட்டுக்கலாம். நம்ம கூட இப்ப வந்து ஆர்ஜே சோனியா இருக்காங்க, அவங்ககிட்ட பேசிடலாம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மக்களே.
0: ஸோ எப்படி இருக்கு உங்களுக்கு இந்த வாக்கத்தான் எப்படி
1: இருக்கு? ரொம்ப ப்ரௌடா ஒரு மூமெண்டா இருக்கு. இவ்வளவு நாள் ஒர்க் பண்ணதுக்கு அது இந்த வானொலி 90 செலிப்ரேட் பண்றது நமக்கு மட்டும் இல்லாம அங்க பேசினவங்க அதெல்லாம் கேட்கும்போது ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட் மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
0: ஸோ உங்களுக்கு வானொலியோட என்ன தொடர்பு, எப்படி நீங்க இந்த பணிக்கு வந்தீங்க, உங்களோட ஸ்டார்ட் பண்ண முடியுமா?
1: நான் வந்து 1998 எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அங்க வந்து ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறப்பு ப்ரோக்ராம் குழந்தைகளுக்காக நடத்துவாங்க இல்லையா, ஸோ அதுல வந்து முதல் தடவை ரேடியோ வச்சு வீட்டில் கேட்குறவங்க ப்ரோக்ராமும் பண்ணிட்டு ஒரு சின்ன பொண்ணு தானே அதை பற்றி எதுவும் தெரியாது. வீட்டுக்கு வந்து வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டு உட்கார வச்சுட்டு அப்போ வேறா தானே இருக்கு, நான் வந்து உட்கார வச்சு பேசுறேன். அப்போ ஒரு டைலாக் சொல்றாங்க, கணித புலியாய் வந்து பதிலளித்து போகிறார் சோனியான்னு சொன்னது அப்படியே மனசுல சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிஞ்சிருச்சு போல. அதுக்கப்புறம் அதுல வந்து நம்ம பண்ணும்போது நியூஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணேன். அகெயின் வந்து கிட்டத்தட்ட 15 இயர்ஸ் அங்கே ஆர்ஜேவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கேயுமே நான் எங்க ஒர்க் பண்றேன் ஆர்ஜேன்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய ப்ரௌட் மூமெண்ட். ஒரு நேரம் நின்று அப்படியே ஸ்டன் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் அப்படியே ஆர்ஜேவா இருக்கீங்களா கேட்பாங்க. அந்த ஒரு பெருமைக்காக நானும் கொஞ்சம் பெருமையா
0: இருக்கேன். நீங்க சொல்லும் போதே அந்த மொமெண்ட் என்னால உணர முடிஞ்சு அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க. ஸோ அடுத்துதான் நம்ம கூட வந்து நிறைய ஆர்ஜிஎஸ் இருக்காங்க, எக்கச்சக்க ஆர்ஜிஎஸ் இருக்காங்க, 40 ஆர்ஜிஎஸ்க்கு மேல நம்ம கூட இருக்காங்கல்ல. சோ அடுத்த நம்ம கூட ஆர்ஜே பாரதி இணைந்து இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டலாம். வணக்கம் பாரதி, நம்ம லிசனர்ஸ்ல ஒரு பெரிய குட் மார்னிங் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாமா? வானொலிக்கு 90, இந்த 90 ஆண்டுகள் கடந்து இந்த ரேடியோட பயணம் எல்லாருக்குள்ள ஒரு காதல் இருக்கும். எங்களை மாதிரி ஒரு ஆர்ஜிஎஸ் அனௌன்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய காதல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த ஒர்க் மேல அவ்வளோ ஒரு பேஷனா இருப்பாங்க. இன்னைக்கு இவ்வளோ ஆர்ஜிஎஸ் இவ்வளோ அனௌன்சர்ஸ் இந்த பீச்ல பார்க்கும்போது, இந்த மார்னிங் செஷன்ல பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ இங்க ஒரு செலிப்ரேஷனே நடந்துட்டு இருக்கு. லிஸ்னஸ் யாரெல்லாம் இப்ப கூட லைவ் கேட்டுட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த தருணத்தை வந்து என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன் லைவா வந்தீங்கன்னா. ஸோ இன்னும் நம்ம கிட்ட நிறைய பேர் பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். ஸ்டே டியூண்டா இருங்க, இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 எங்கு முங்கள் மனது. அடுத்ததா நீங்க ஆவலோட எதிர்பார்த்ததுக்கு நம்ம ஆர் ஜே விமல் நம்ம கூட இருக்காரு. அவரு ஒரு சில விஷயத்த நம்ம கூட ஷேர் பண்ண ரெடியா இருக்காரு. வணக்கம் ஆர் ஜே. நாங்க எல்லாம் நலமா இருக்கேன். ஸோ இன்னைக்கு ஈவெண்ட் எப்படி போயிட்டு இருக்குன்னு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு சூப்பரான கெஸ்ட் இருக்காங்க, சீஃப் கெஸ்ட் ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். எஸ் ஆளுக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம புதுல இன்னைக்கு நாம டூப்ளெக்ஸ் ஸ்டேஜ் கிட்ட தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்காங்க, அவங்க கிட்ட வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம் வணக்கம்
0: சார். ஸோ வாழலுக்கு 90 இல்லையா, ஸோ நீங்க உங்களோட தாட்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்க சார்.
1: அவங்க யாருன்னு
2: தெரியுங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் மூத்தவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நம்ம
0: ஓகே. இன்னைக்கு இதை எப்படி ஃபீல் பண்றீங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க சார் இந்த தருணம் சார்?
2: வந்துட்டாலும் எப்பவுமே மனசு வந்து அவங்க எல்லாம் இருக்கு. அதனால வானொலியில ஒரு நிகழ்ச்சி ஒரு அழைப்பு அதுதான் இந்த முதல்
0: ஃபங்க்ஷனா இருக்கு,
2: முதல் நிகழ்ச்சியா தான் இருக்கு. எங்க தேர்தல் அதான் இருக்கும். அப்படி மற்ற வேலைகளும் ஒன்று பேசுவோம். வானொலிக்காக வந்து வானொலி எப்பவுமே என்னோட இருக்கு, நான் வானொலியோட இருக்கேன்.
0: நம்ம இந்த விஷயத்து வந்து நீங்க இன்ட்ரெஸ்ட் நம்மளோட வானொலி எல்லாம் கேட்கணும் அப்படின்றதுக்கு ஏதாவது நீங்க உங்ககிட்ட இருந்து இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க சார்?
2: இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு எல்லா வானொலிக்கும் தாய் வந்து
0: ஆகாஷ்வாணி.
2: அந்த வானொலி தான் எங்களுக்கு தாய், அதுதான் திருப்படை. இன்னமும் மாணவர்கள் வந்து நீங்க மாணவர்கள் வந்து பொழுதுபோக்கு

0: முறையாக படித்து தான் வந்துவாங்க. அதை செய்து கொண்டிருக்க பொழுது அந்த இன்னும் வரைக்கும் வந்து அப்போ இளைஞர்கள் எதிரும் பேசணும் எடுத்து பயன்படுத்தணும் என்கிறேன்.
1: ரொம்ப அருமையா பேசுங்க சார். அடுத்ததா
0: இன்னைக்கு
1: வானொலிக்கு 90 வந்து நம்ம சிறப்பா வந்து பேக்கத்தான் மூலியமா கொண்டாடி இருக்கோம் இல்லையா. இந்த செலிப்ரேஷன் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க ஏதாவது பாட்டீங்க கூட ஷேர் பண்ணுங்க சார். நம்ம
0: ரொம்ப முக்கியமா வானொலி வந்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பிச்சு 90 வருது. நம்ம இந்தியா ஒரு குரலாவே ஒழிச்சிட்டு இந்த டேஸ்ல வந்து அதை கமெமரேட் பண்ற மாதிரி செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு வாக்கத்தான அவசியம் நிச்சயம் மகிழ்ச்சியா இருக்கு. அதுல நானும் பங்கெடுத்ததுல ரொம்ப சந்தோஷமா நான்
1: ரொம்பவே தேங்க்ஸ் சார். அடுத்துதான் நம்ம கிட்ட அவங்களோட தாட்டை ஷேர் பண்றாங்க எலிசபெத் மேம். உங்களோட லவ்லியான மொமெண்ட்ஸ் வந்து நம்ம நேர்களுக்காக ஷேர் பண்ணுங்க மேம்.
2: வணக்கம் வணக்கம். நேர்களே, வானொலிக்கு 90 அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சிக்காக நாங்க ஒரு நடைப்பயணம் மேற்கொண்டோம். ரொம்ப ஜாலியா இருந்தது. எல்லாருமே வந்திருந்தாலே ஒரு பெரிய நடைப்பயணம் அப்படிங்கிற திரைப்படத்துல நடிச்ச திரு இளங்கோ குமணன் வந்திருந்தாங்க ஒரு கெஸ்டா. அவங்க ரொம்ப அழகா பழைய
1: அனௌன்சர்
2: அவங்க வேற இங்க, அதனால அவங்க வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் டாக்டர் பிரதீப் வந்திருந்தாங்க, பிரின்சிபல் ஆஃப் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ். இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் மொமெண்ட். அவங்க எல்லாம் எங்களோட கூட வந்து வானொலியை வாழ்த்துக்காக வந்திருந்தாங்க. வானொலி தான் தாய், மற்ற வானொலிகளுக்கெல்லாம் வானொலி தான் தாய். முதல் ஊடகம், முன்னோடி ஊடகம், எல்லாவற்றிற்கும் முதல் முதலாக என்ன செய்ய வேண்டும், ஒரு வானொலி நிகழ்ச்சினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுத்ததே வானொலி தான். இப்படியான நிகழ்ச்சிகள்லாம் இருக்கா அப்படின்னு கேள்விப்பட்ட காலங்கள்ல இப்ப வந்து நம்ம லைவ் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நாடகங்கள் லைவ்ல போயிட்டு இருந்தது, அப்ப இசை நிகழ்ச்சிகள் லைவ்ல போயிட்டு இருந்தது. இப்ப எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஆனா லைவ்ல ஒரு நாடகம் பண்றதுக்கும் லைவ்ல ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்துறதும் இட் வாஸ் நாட் ஈஸி. அந்த காலகட்டத்திலேயே அதையெல்லாம் ஜாம்பவான்கள் இருந்து நடத்தி இருக்காங்க. இன்னமும் இந்த வானொலி வாழும் தொடரும். 90 என்ன நூற்றை கடந்து பல நூற்றாண்டுகளை கடந்து இந்த வானொலி நிற்கும், அது வாழும் வளரும் என்று சொல்லிக்கொண்டு பாய் சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் மீண்டும் சந்திப்போம். நன்றி ஆர்ஜே
1: ஜனா. சோ மேம் வந்து அவங்களோட தாட்ஸ் ரொம்பவே சூப்பரா ஷேர் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம கூட மயிலாடுதுறை சார் செந்தில்குமார் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசிடலாம்.
3: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எலிசபெத் மேடம் சொன்ன மாதிரி வானொலியில வந்து நேரலை நிகழ்ச்சிகள், அதுவும் குறிப்பா நாடகம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு காலத்துல ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கும். அது ஒரு சம்பவம் ஒண்ணு சொல்லுவாங்க, வானொலியில வந்து நேரடியா வந்து நாடகம் நடந்துட்டு இருக்கப்ப அப்ப எஃபெக்ட் எல்லாம் போடும் போது குழந்தை அழுகுற எஃபெக்ட போடும். ஆனா வந்து தவறுதலா ஒரு இது என்ன நடந்து போச்சுன்னா, நாய் கத்துற சவுண்ட போட்டேன். நாய் கத்துறது ஆனா லைவ்ல போயிட்டு இருக்கு ஆன் ஏர்ல. உடனே வந்து அந்த நாடக நடிகர் வந்து சமயோஜிதமா யோசிச்சு, என்ன குழந்தை அழுகிற நேரத்துல எப்படி நாய் கத்துது அப்படின்னு உடனே அந்த நேரத்தை சமாளிக்கிறது தான். அதாவது வானொலியில வந்து நம்ம பயிற்சி அப்படிங்கறதே நம்ம நேயர்களோட ஒன்றி இருக்கிறப்ப நேயர்கள் எப்படி எல்லாம் விரும்புவாங்க, எப்படி எல்லாம் அவங்க எதிர்பார்ப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஊழியர்கள் வந்து தங்களை தாங்களே மாத்திக்கிட்டு இன்னும் வரைக்கும் எவ்வளவோ ஊடகங்கள் வந்துருக்குது. இருந்தாலும் வானொலிக்குன்னு ஒரு இடம் ஏன் இருக்கு அப்படின்னா, வானொலி அந்த அளவுக்கு வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு நடுப்புற இருக்கக்கூடிய ஒரு காற்றின் மைந்தனா இருந்து நேயர்களோட நெருங்கிய தொடர்பு இன்னை வரைக்கும் வச்சுட்டு இருக்கிறது தான் இதுக்கு முக்கியமான காரணம். அந்த விதத்துல இன்னைக்கு வந்து வாக்கத்தான் நம்ம நடத்திருக்கோம். 90 நிறைவு வானொலி 1936 ஆல் இண்டியா ரேடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்டு 90 வர்ற ஜூன், அதாவது இந்த ஜூன் மாசம் 8 வந்து நிறைவடையுது. அதை கொண்டாடும் வகையில நம்ம இந்தியா முழுக்க எல்லா வானொலி நிலையங்களும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்துறாங்க. அதுல புதுச்சேரி வானொலி இன்னைக்கு நம்ம வாக்கத்தான் நிகழ்ச்சியை நடத்திருக்கோம். நாளைக்கு சாயந்தரம் 4 கவர்னர் பங்கு பெறக்கூடிய ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடத்துறோம். அதனால இதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இப்ப வந்து ஆர்ஜே வந்து என்ன என்ன பாக்குறாரு, நியூஸுக்கு டைம் ஆகுது இருக்கு, அதனால நான் இப்ப திரும்பி அவர்கிட்ட ஒப்படைச்சிடுறேன்.
1: எஸ் சார், பேசுறது மேம் பேசுறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இப்படி ஒரு தருணத்துல இவங்க எல்லாரு கூட, அதாவது என்ன சுத்தி எக்கச்சக்க ஆர்ஜேஸ் இருக்காங்க, அனௌன்சர்ஸ் இருக்காங்க, நியூஸ் ரீடர்ஸ் இருக்காங்க, டியூட்டி ஆஃபீஸ் இருக்காங்க, இவங்க எல்லாம் பார்க்கும் போது இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷன் மோட், இதுதான்பா செலிப்ரேஷன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நான் பேசும் போதே நேருக்கு அதை உணர முடியும்னு நினைக்கிறேன். நான் எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்டோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதே ஆர்வம் 8:30 அப்புறமும் கண்டினியூ ஆகும். நியூஸ் இருக்கு.

0: Ties describes India as a reliable partner, and India to take on arch rivals Pakistan in semi-final of men's under 18 Asia Cup hockey tournament in Japan today. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:30, 1 நொடிகள்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: பர்னிச்சருக்கு தனி டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: மீண்டும் நம்ம புதுவை ஷோக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம புதுவை ஷோ ரொம்பவே ஸ்பெஷலா சூப்பரா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆர்ஜே ஜனா வந்து பாத்தீங்கன்னா, பல ஆர்ஜேஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பேட்டி எடுத்துட்டு இருக்காரு. தொடர்ந்து அவர் கூட இணைவோம்.
5: எஸ், வெல்கம் பேக் டு நம்ம புதுவை நிகழ்ச்சிக்காக ஆர்ஜே ஜனா. இன்னைக்கு நம்ம ராக் பீஸ்ல டியூப்ளெக்ஸ் ஸ்டாச்சு கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கோம். சோ வானொலிக்கு 90 அதை முன்னிட்டு பெரிய செலிப்ரேஷன், ஒரு வாக்கத்தான் நடந்து முடிஞ்சிருக்கு. சோ காலையில 7 அஜந்தா சிக்னல்ல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி வந்து நம்ம இங்க வந்து டியூப்ளெக்ஸ் பிளாக் வந்து ஸ்டேச்சு கிட்ட வந்து நின்று வின் பண்ணிருக்கோம். சோ இதுல நிறைய பேருக்கு வந்து மெடல்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த பர்ஃபார்மன்ஸ். ஒவ்வொரு ஆர்ஜேவும் அவங்களோட தாட் வானொலியை பத்தி நிறைய விஷயங்கள் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதாவது நிகழ்ச்சி தொகுப்பாளர்ல இருந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், அதே மாதிரி வந்து ப்ரோக்ராம் ஹெட், எல்லாருமே நம்ம கிட்ட வந்து இன்டராக்ட் பண்ணிருந்தாங்க. அடுத்ததா நமக்கு எல்லாருக்கும் ரொம்பவே முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இன்ஜினியர் செக்ஷன் வந்து சார் வந்து நம்ம கூட இருக்காங்க, மிஸ்டர் ரவி மாரியப்பன். அவங்களோட தாட்ஸ் நமக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. சார் வணக்கம். சார்
6: அனைவருக்கும் காலை வணக்கம். அகில இந்திய வானொலியின் 90 சேவைக்காக நாம வாக்கத்தான் சொல்லிட்டு மிக சிறந்த ஒரு ப்ரோக்ராம் காலையிலிருந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நல்லபடியா முடிஞ்சிருக்குது. உங்கள் அனைவருக்கும் எனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய அகில இந்திய வானொலி நிலையம் பொதுமக்களுக்காக மகத்தான சேவையை 90 மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. அதற்கு தூண்களாக இருந்து செயல்படும் அனைத்து ஊழியர்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள். இதே இதை தொடர்ந்து மிகச்சிறந்த உயரத்தில் இந்த அகில இந்திய வானொலியை கொண்டு சேர்க்கும் உங்களுக்கும், இதுக்கு உதவியாக இருந்து எங்களை வழிநடத்தும் நேயர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்
5: சார். நைஸா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க. அதாவது வானொலிக்கு வந்து ரொம்ப முக்கியம். நீங்க வீட்டுல இருந்து எந்த அளவுக்கு ரேடியோ எஃப்எம் கேட்டுருங்களோ அதுக்கு எல்லாரும் ஒரு பேக் போன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட இன்ஜினியரிங் ஹெட் தான். இன்ஜினியர் டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா டிரான்ஸ்மீட்டர், நமக்கு நம்ம ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் உங்க வீட்டு வரைக்கும் வந்து லிசன் பண்ண முடியுது அப்படின்னா பெரிய பேக் போனே நம்ம இன்ஜினியரிங் டிவிஷன் தான். ஸோ அவங்களுக்கு இந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நம்ம ஆர்ஜே சார்பா எல்லார் சார்பாவும் நாங்கள் தேங்க் பண்ணிக்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் வந்து இன்ட்ராக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. நம்ம ஆர்ஜேஸ் பாத்தீங்கன்னா அப்படியே தெரிச்சு இப்படி சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. யார்கிட்ட அடுத்து பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அடுத்ததான் நம்ம கிட்ட பேசுறதுக்கு ஆர்ஜே ஆனந்தி ரெடியா இருக்காங்க. அவங்களோட ஸ்டேஸ் வந்து எப்படிலாம் இந்த வானொலி அனுபவத்தை பத்தி நம்மகிட்ட ஷேர் பண்ண போறாங்க. இப்ப

0: பேசலாம்.
1: எஸ் ஆர்ஜே,
0: வணக்கம்.
1: எஸ் வணக்கம் மட்டும் சொல்றாங்க. அவ்வளோ பெரிய வந்து நம்ம ஷோ வந்து சூப்பரா கொண்டு போறது, நம்ம ஆர்ஜேயோட வாய்ஸ் தனியா ஒரு மேஜிக் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? காலையில இந்த வாக்கத்தான் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கேதரிங்ஸ் இவ்வளோ பீப்புள் கூட இந்த என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதை பத்தி பேச போறீங்க ஒரு 2 மினிட்ஸ் நமக்காக.
0: ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் முதன் முறையா இவ்வளவு தூரம் வந்து நடந்து வந்திருக்கோம், அதுவும் நம்மளுடைய ரேடியோ நம்ம ஒர்க் பண்ற ஒரு இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு அண்ட் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது.
1: ஓகே, ரொம்ப சூப்பரான அனுபவம் ஷேர் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம கூட ஆர்ஜே சங்கீதா ரெடியா இருக்காங்க. சங்கீதா, உங்களோட தாட்ஸ் எங்க கூட ஷேர் பண்ணுங்க.
2: நல்லா இருக்கு. உண்மையிலேயே அவங்க ஆனந்தி சொன்ன மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இவ்வளவு தூரம் நம்ம வந்து வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. எல்லாருக்குமே வந்து மெடல்ஸ் அப்படின்றது கொடுக்கும்போது ஒரு என்கரேஜ் அப்படிங்கிறது இருந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பி.
1: உங்களோட லைஃப்ல நம்ம ரேடியோ அதை பற்றி சொன்னோம், ஒரு வார்த்தை சொன்னோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
2: ரேடியோ பற்றி சொல்லணும்னா ஹாப்பி.
1: ஓகே, சந்தோஷம் தான், அது தவிர மாற்று கருத்தே இல்லை, அப்படிதானே? ஸோ அடுத்தது ஆர்ஜே புவனேஸ்வரி நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்களும் சீனியர் அனௌன்சர்னே சொல்லிடலாம். ஸோ நீங்க சொல்லுங்க, வானொலி சொன்னா உங்க மைண்ட்ல என்ன வருது? ஸோ உங்களோட அனுபவங்களை எங்க மக்களோட ஷேர் பண்ணுங்க.
0: வானொலி அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வாசப்பா அந்த ப்ரோக்ராம் நீங்க கண்டக்ட் பண்ணிருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அஜந்தா சிக்னல்ல இருந்து நம்ம அஜித் கலை வரைக்கும் நம்ம வந்து நடந்து வந்திருக்கோம். இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா சிறகடிக்கும் சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாருடைய மனதிலையும் சரி இதுலையும் சரி பாத்தீங்கன்னா நல்லா உற்சாகத்தோடையும் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா என்ஜாய்மெண்டா வந்து இன்னைக்கு வந்து ப்ரோக்ராம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு. இது வரைக்குமே வந்து எல்லாருக்கும் வந்து மெடல் முதற்கொண்டு மேடம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சீஃப் கெஸ்டா வந்தவங்களும் நல்லா, அவரும் வந்து அறிவிப்பாளர், முன் அறிவிப்பாளர், அவர் வந்து ஆகாஷவாணி மைந்தன் அப்படின்னு கூட சொல்லிட்டாரு அந்த சாரு, நல்லா பேசிருந்தாங்க. அப்போ இங்க இன்னும் நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, நல்லா வரவங்கலாம் நல்லா பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். அதே மாதிரி வந்து என்ன வானொலிக்கு இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடல் போடுறதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எஃப்எம் ரெயின்போவும் அதே மாதிரி நம்ம முதன்மை அலைவரிசையும் சேர்த்தே சொல்லணும். வானொலி அப்படின்னாலே பாடலுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு. பாடல் இல்லாம நாங்க இல்லை, இசை இல்லாமல் நாம் இல்லை.
1: ஆஹா, இசையோடு நாங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி சூப்பரே சொல்லிட்டாங்க. சோ அடுத்து நம்ம கூட ஆர்ஜே ஆஸ்தா ரெடியா இருக்காங்க. அவங்க வானொலியை பத்தி என்ன சொல்ல வராங்க, அவங்களுக்கு எஃப்எம் ரேடியோ என்ன என்ன மைண்ட்ல வருது அப்படின்றது அவங்களோட தாட்ஸ் நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. லெட்ஸ் கோ டு ஆர்ஜே ஆஸ்தா.
3: ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம நேர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு குட் மார்னிங் சொல்லிக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வாக்கத்தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அஜந்தா சிக்னல்ல இருந்து டூப்ளெக்ஸ் சில வரைக்கும் வந்து இந்த ஒரு வாக்கத்தான் வந்து முடிஞ்சிருக்கு. நாங்க எல்லா அறிவிப்பாளர்கள், ஆர்ஜேஸ், அப்புறம் ஆல் இண்டியா ரேடியோல ஒர்க் பண்றவங்க, நம்ம புதுச்சேரி ஆகாஷ்வாணியில, அது மாதிரி நாங்க அவ்வளோ பேர் வந்து இன்னைக்கு காலையிலேருந்து வந்து வாக்கத்தானை வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். ஸோ ரேடியோன்னு சொல்லவுடனே அதுல என்ன சொல்றது, சந்தோஷம், துக்கம், கவலை அப்படின்னு பல ஒரு ஒரு இதுதான் எங்களுக்கு இருக்கு ரேடியோன்னு சொன்ன உடனே. ஸோ என் வாழ்க்கையில வந்து ரேடியோ அப்படின்றது மறக்க முடியாத ஒண்ணு. ஸோ நம்மளும் இவ்வளவு பேசுவோம், நம்மளுக்கும் இவ்வளவு திறமை இருக்கு அப்படின்றத முதல்ல வெளியே கொண்டு வந்தது கண்டிப்பா ரேடியோ தான். ஸோ அதுக்கு வந்து முதல் வந்து என்னோட பிக் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ரேடியோ அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து ஒரு சின்ன கவிதை சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஸோ உங்களுக்காக இந்த கவிதை, காலை பொழுதின் காற்றோடு கலந்து காதுகளில் தேன் சொட்டும் தோழன் வானொலி, தூரத்தில் இருப்பவர்களையும் குரலையும் அருகில் அமர்ந்து பேசுவதை போல உணர்த்தும் மாயம், மகிழ்ச்சியில் பாடலாய் மலர்ந்து சோகத்தில் ஆறுதலாய் நின்று செய்திகளை சொல்லும் ஆசிரியராகவும் நினைவுகளை தூண்டும் நண்பனாகவும் இருக்கிறார். மாறும் காலங்களிலும் மங்காத இசை நீ, மனங்களை இணைக்கும் பாலம் நீ, அலைவரிசையில் பயணம் செய்யும் அன்பின் அழகான மொழியே வானொலி, கண்கள் காணாத உலகத்தை குரல்களால் வரையும் கலைஞர் வானொலி.
1: ஆஹா, ஒரு கவிதையே கவிதை சொன்ன மாதிரி இருந்தது ஆர்ஜே ஆஷா. வா, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு உங்க கவிதை. அடுத்துதான் நம்ம கூட வந்து இணைய போறாங்க விஜயலட்சுமி மேடம். சோ அவங்க வானொலியை பத்தி அவங்களோட தாட்ஸ் எல்லாம் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. வானொலிக்கு 90 இல்லையா? சோ இந்த செலிப்ரேஷன் மொமெண்ட்ல நம்ம கூட அடுத்துதான் நம்ம மியூசிக் டீச்சர் நம்ம கூட பேச ரெடியா இருக்காங்க. சோ இவ்வளவு நாள் இசை பயிற்சி அப்படிலாம் நீங்க எஃப்எம்ல கேட்கும் போது அது இந்த இந்த குரல் தான் வந்து ஒலிச்சிருக்கும். சோ அவங்க கிட்ட இன்னைக்கு நீங்க பேச போறீங்க.
0: ஹலோ, வணக்கம். வானொலிக்கு 90 இப்பதான் வாக்கத்தான் முடிச்சுட்டு நாங்க எல்லாம் ரிலாக்ஸா உட்கார்ந்துருக்கோம். இந்த 90 ஆண்டுகளும் வானொலி வந்து மக்களுக்கான சேவைகள் பலது பண்ணிருக்கு. நான் இங்க ஒரு 30 வருஷமா இசைக்கலைஞரா பணியாற்றிட்டு இருக்கேன். ஸோ வந்து இங்க வந்து இதோட எல்லாமே, அதாவது எங்க வீட்டை பத்தி நாங்களே பெருமையா சொல்லிக்க கூடாது, ஆனாலும் சொல்ல வேண்டிய தருணம்ங்கிறதுனால சொல்ல வேண்டியிருக்கு. இங்க இருக்கிற அந்த ஒரு எத்திக்ஸ், சில நார்ம்ஸ், இந்த சட்டத்துக்கு உட்பட்டு நாங்க வந்து மக்களுக்காக நல்லதுகளை மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு

0: வானொலி அப்படிங்கறதுல வந்து ரொம்ப பெருமைப்படுறோம். முதியோர்களுக்கு, இளைஞர்களுக்கு நாடகம், இசை, கலாச்சாரம் எல்லாம் அனைத்தும் எப்பொழுதும் அள்ளி வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படிங்கறதுல ரொம்ப பெருமை கொள்றோம். நன்றி.
1: ரொம்பவே சூப்பரா அவங்களோட தாட்ஸ் வந்து மேம் வந்து ஷேர் பண்ணாங்க. சோ இன்னும் நிறைய ஆர்ஜேஸ் அனௌன்சர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் அவங்களோட தாட்ஸ் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. அடுத்ததா நம்ம கூட இன்னொரு அனௌன்சர், நீங்க அவங்க குரல் கேட்டாவே யாரும் கண்டுபிடிச்சிருவீங்க. சோ அவங்க கிட்ட தான் பேச போறீங்க.
2: சூப்பரான சமாளிப்பு. நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வந்து சுகவனேஸ்வரி. நான் 2007 இருந்து இங்க அறிவிப்பாளராக இருக்கேன். எனக்கு வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து வாக்கத்தான் வானொலிக்கு 90 அப்படின்றது நடைப்பயணம் வந்து அஜந்தா தியேட்டர்ல இருந்து டூப்ளெக்ஸ் வரைக்கும் வந்து முடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது, மகிழ்வான தருணமா இருக்குது. எல்லாமே நிறைய எல்லாருக்குமே அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து மகிழ்ச்சி தருணமாகவும் இருந்துச்சு. நான் வந்து சின்ன வயதுல இருந்தே வானொலி கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக வானொலி இருந்திருக்கு. என் குடும்பத்துல எல்லாருமே என் தாத்தா தான் ஃபர்ஸ்ட் வானொலி கேட்க நியூஸ் கேட்பாரு. புயல் நேரத்துலலாம் ரொம்ப ஆர்வமா, கரண்ட் இருக்காது, எதுவும் இருக்காது, இது வாங்கிட்டு வந்து வச்சு ரேடியோ கேட்டு ரொம்ப எங்களையும் கேட்க வச்சாரு. நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் அனைத்தையும் நான் வானொலியில தான் கத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு ஒரு மனிதனா ஒரு முழுமையா படுத்துறதே வானொலின்னு தான் நான் சொல்வேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நேயர்கள், ரொம்ப அறிவாளியான நேயர்கள் எல்லாமே, நம்ம நேயர்கள் சூப்பரான நேயர்கள் எல்லாமே வானொலி கேட்டு கேட்டு கேட்டு வந்த அத்தனை நேயர்களுக்குமே ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்வா தான் இருக்கும். கண்டிப்பா ஒரு நாள் ரேடியோ கேட்கலனா கூட ரொம்ப கடினமா கஷ்டப்படுவாங்க எல்லாருக்குமே. அந்த அளவுக்கு வானொலி வந்து எல்லாரும் மனதிலுமே கேட்கிற அத்தனை பேர் மனதிலுமே இருக்கு. இப்ப வேணா மாறி இருக்கலாம், நிறைய மீடியாஸ் வந்திருக்கலாம், ஆனா ஒரு வானொலினா வானொலி தான். அது வந்து அதை பிடிக்கிறதுக்கு எந்த ஒரு அந்த இதயத்துல குடிக்கொண்டிருச்சுன்னா அதை வந்து மாத்தவே முடியாது. கண்டிப்பா அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு உயிர். நான் வந்து வானொலி கேட்டுதான் நான் அறிவிப்பாளரே ஆனேன்.
1: எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி, அதாவது அந்த வானொலி தொடர்பு படுத்தி எல்லாருக்கும் ஒரு லைஃப் டேர்னிங்னே சொல்லலாம். சோ இந்த ஆகாஷ்வாணியோட 90 ஆண்டுல வந்து நம்ம சிறப்பிச்சு 91 வரும். அடுத்துதான் நம்ம கூட வந்து ஆர்ஜி அன்பரசி லைவ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னாவே அது அலையோடு விளையாட இருக்கட்டும், நம்ம பொதுவாக இருக்கட்டும், வெளியில இருந்து பப்ளிக் கூட இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அந்த சிரிப்போட அப்படியே ஜோஸோட பேசுவாங்க. சோ அடுத்துதான் நம்ம கூட ஆர்ஜி அன்பரசியா இருக்காங்க, அவங்களுக்கு நம்மளோட எஃப்எம் எக்ஸ்பீரியன்ஸ், ரேடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நம்ம ஷேர் பண்ண போறாங்க. எஸ், ஓவர் டு ஆர்ஜி அன்பரசி. ஆர்ஜே கங்கா இருக்காங்க. சோ கங்கா வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ண போறாங்க. சோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம என்னதான் ஷோ பண்ணிருந்தாலும் ஸ்டுடியோல இருந்து பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ரொம்பவே சூப்பரா இந்த ஒரு செலிப்ரேஷன் மோடோட நம்ம வந்து அடுத்தது நம்ம ஆர்ஜே கங்கா கிட்ட பேச போறோம். ஹாய் ஸ்நேகிதியே, ஆர்ஜே கங்கா.
3: எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த ஒரு நாள் எப்படி சொல்றதுன்னு தெரியல. கண்டிப்பா இதை வந்து நம்மள யாராலுமே மறக்க முடியாது. நம்ம லைஃப்ல நம்ம கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி டிராவல் பண்ண ஒரு விஷயம் தான் நம்மளுடைய வானொலி. ஸோ இந்த நாள் வந்து நமக்கு பல வகையான நினைவுகளை நம்மளோட மனசுக்கு கொண்டு வரும். இப்ப மட்டும் இல்லை, வருங்காலத்திலேயே நம்ம கூட பயணிக்கிற ஒரு நண்பனே சொல்லலாம். ஸோ எப்பவும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க, நம்ம வானொலியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து கேளுங்க, இது எஃப்எம் 102.8 என்று உங்கள் மனதில்.
1: அடுத்துதான் நம்ம கிட்ட கங்கா சூப்பரா பேசினாங்க. அடுத்துதான் நம்ம முதன்மை அலைவரிசையோட அறிவிப்பாளர் ஸ்ரீபிரியா, அவங்களே அவங்க நேம் வந்து சூப்பரா சொல்லிட்டாங்க. ஸ்ரீபிரியா மேடம் நம்ம கூட ரெடியா இருக்காங்க. அவங்க நம்மளோட அனுபவங்களை, அவங்க வந்து அந்தமான்ல ஒர்க் பண்ணிருக்காங்க, ஆகாஷ்வாணி அந்தமான்ல இருந்திருக்காங்க. சோ அடுத்தது பேக் டு பாண்டிச்சேரியில இருந்திருக்காங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு வானொலிக்கு 90 இல்லையா இந்த செலிப்ரேஷன், அவங்களோட தாட்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. ஓ டு ஸ்ரீபிரியா மேடம்.
2: எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த வானொலியோட நம்ம வந்து இணைஞ்சிருக்கிறது. நம்ம ஒருத்தன் 22 இயர்ஸா இப்ப வானொலியோட இணைஞ்சிருக்கேன். இதுல வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நான் இதை கருதுகிறேன். ஏன்னா அந்தமான்ல வந்து அது ரொம்ப சின்ன ஸ்டேஷன், மொத்தமே தமிழ்

0: ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கும். பாண்டிச்சேரிக்கு வந்து 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்துமா இந்த 8 மணி நேர ப்ரோக்ராம் அப்படின்னு ப்ரோக்ராம் பண்றச்ச ரொம்பவே நல்லா இருந்தது. இது ஒரு புது அனுபவம். ஆக்சுவலா இங்க இருந்து இவ்வளவு பண்ணினது இன்னைக்கு வாக்கத்தான் வந்து நிஜமாவே ரொம்பவே இருந்தது. எல்லாரும் வந்து ஆகாஷவாணி இப்ப நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. முன்னாடி ரீச் கம்மியா இருந்தது அப்படின்ற ஒரு தரப்பு இருந்ததா இருந்தாலும் இப்ப வந்து நிறைய பேர் கேட்கறாங்க. பாடல்கள் எல்லாம் நம்ம புதுசு புதுசா வழங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எஃப்எம் 102.8 அதுல இன்னும் நல்ல பாடல்கள் எல்லாம் வந்து கண்டினியூஸா குடுக்குறோம். அதனால வந்து நிறைய பேர் கேக்குறாங்க. சந்தோஷம் வானொலிக்கு 90 வாழ்த்துக்கள். 100, 150, 200 எல்லாத்தையும் தாண்டி 1000வது ஆண்டுகளையும் நம்மளது சந்ததியர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுல அதை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள்.
1: ஆஹா, அந்த மகிழ்ச்சியோட பேசும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. ஒவ்வொரு ஆர்ஜேக்குள்ளும் ஒவ்வொரு அனௌன்சருக்குள்ளும் அவங்களோட மகிழ்ச்சியை வந்து இங்க வெளிப்படுத்துறது ரொம்பவே பார்க்க முடியுது. சோ இந்த இந்த தருணத்துல அடுத்ததா நம்ம கூட இணைந்து இருக்காங்க ஆர்ஜே. இல்ல, உற்சாகத்துல வந்து அடுத்த ஆர்ஜே நம்ம கிட்ட யார் பேச போறாங்க அப்படின்ற விஷயத்தையே மறந்துட்டேன். ஆர்ஜே காயத்ரி மன்னிக்கவும், ஆர்ஜே காயத்ரி தான் நம்ம கூட ரெடியா இருக்காங்க. சோ அவங்க நம்மளோட ரேடியோ பத்தின அனுபவங்களையும் அவங்களோட தாட்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ண போறாங்க. ஓ டு ஆர்ஜே.
2: தேங்க்யூ ஜனா. ஆக்சுவலா நான் வந்து உங்க மேல வருத்தமா இருக்கேன். என்ன அப்படின்னா, எல்லாருமே அழகா சொல்லிட்டீங்க, கரெக்டா ஏண்ட வந்து அப்படி நீ ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அந்த ஆர்ஜே காயத்ரி ஞாபகம் வச்சுக்கோ.
1: இப்ப பாருங்க, எக்கோ வர விதமா உங்க பேரு சொல்றேன். ஆர்ஜே காயத்ரி, ஆர்ஜே காயத்ரி, ஆர்ஜே காயத்ரி. எஸ், உங்களோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க.
2: ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். வாக்கத்தான் அப்படின்னும் போது எனக்கே கொஞ்சம் ஜாலியா இருந்தது. எல்லாரும் நம்ம ஒரே எல்லா ஆர்ஜிஸ் எல்லாம் ஒரே டைம் அட்டர்டைன்மெண்ட் பாக்குறது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. நம்மளோட வானொலிக்கு 90 ஒரு பேனரை வச்சுக்கிட்டாங்க. நடந்தது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாருமே வந்து என்ன என்ன என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போதுனா ரொம்ப ஹாப்பியா. நாங்க ஆகாஷவாணியிலேருந்து வந்திருக்கோங்க, எங்களுக்கு வானொலிக்கு 90 அப்படின்னு சொல்லும் போது ரொம்பவே சந்தோஷமாவும் இருந்தது. மனசு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நேர்லயே நீங்க வந்து நிறைய வந்து ரேடியோ கேட்டுட்டே இருங்க.
1: சோ அடுத்ததா ஆர்ஜே காயத்ரி வந்து அவங்களோட தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது நம்ம கூட ஆர்ஜே அருள் வந்து இருக்காரு. சோ அவர் வந்து வானொலிக்கு 90 வந்து என்ன, அவரோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கூட ஷேர் பண்ண போறாரு. ஓவர் டு ஆர்ஜே அருள்.
3: எஸ் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வானொலிக்கு 90 ஆகாஷவாணியோடைய ஒரு சிறப்பான ஒரு நாள், ஒரு வாக்கத்தானே ரொம்ப சூப்பரா பினிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம ராக் பீச்ல. அதுக்காகவே நிறைய ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. அப்படியே காலையில 6:00 எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி மக்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அண்ட் நம்ம ஆர்ஜிஎஸ் எல்லாம் எப்படி 6 மணிக்கு ஏஞ்சிருவாங்களா, விடிய காட்டாலையா இல்ல மிட் நைட்டான் எல்லாம் யோசிச்சோம். பட் இருந்தாலும் நம்ம
1: மக்கள்
3: அதோட இங்க நான் ஓபி பண்ண போறேன் அப்படின்னு இவர் ஒருத்தர் 5 மணிக்கெல்லாம் வந்து நின்றாருங்க. இங்க இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அதோட அந்த வாக்கத்தை அங்க நடந்து வரும்போது அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் இருந்தது. அப்படியே
1: இந்த மொமெண்ட் என்னோட லைஃப்ல மறக்கவே முடியாது. இந்த வாக்கத்தான் ஆகட்டும், இந்த வானொலிக்கு 90 ஆகட்டும், லைஃப்ல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் சொல்லலாம். சோ நான் வந்து இந்த எஃப்எம் குள்ள வர்றது ஒரு பெரிய ஸ்டோரி. அது இன்னொரு தருணத்துல உங்க கூட நான் ஷேர் பண்றேன் கண்டிப்பா. அது ஒரு பெரிய பிக் ஸ்டோரி தான், அது எங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணும்போது நம்ம ஒவ்வொருத்தோட லைஃப்லயும் வந்து இந்த வானொலி வந்து ஒரு மிகப்பெரிய ஃப்ரெண்டா சொல்லலாம், இல்ல லவ்வரா சொல்லலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் இந்த எஃப்எம் ஆகட்டும், ரேடியோ ஆகட்டும், அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம். சோ இன்னும் நிறைய விஷயம் நம்ம கூட இருக்கு. இந்த லவ் அப்படின்னு சொன்னோடனே இங்க எல்லாருக்குமே வந்து அது வந்து வானொலி மட்டும்தான் சொல்ல முடியும். சோ நம்ம கூட எலிசபெத் மேம் மறுபடியும் இணைய இருக்காங்க. சோ அவங்க வந்து இந்த ஈவெண்ட்டை ரொம்பவே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் மேம். எங்களுக்காக மறுபடியும் நேயருக்காக ஒரு 2
2: என்ன விடுறதாவே இல்லையா நீங்க. ஓகே, அதாவது வானொலின்னு சொல்லும் போது அது ஒரு லவ், ஆகாஷவாணி நீயே என்றாலும் நினைவலைகள் நிகழ்ச்சியில நிறைய நிகழ்ச்சிகளை பண்ணிட்டே வந்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் நிறைய கடந்து வந்திருக்கோம். ஆனா இந்த மொமெண்ட் வந்து ஒரு 90 ஒரு வானொலி நிலையத்துல இருந்து ஒரு சேவை அப்படின்னு மக்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஃபார்ம் அண்ட் ஹோம் ப்ரோக்ராம்னாலும் சரி, சில்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்னாலும் சரி, இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகளாலும் சரி, பெண்களுக்கான நிகழ்ச்சிகள் பல்வேறு தரப்பட்ட நிகழ்ச்சிகள்ல அப்படி தடம் பதிக்கிற அளவுக்கு ப்ரோக்ராம்ஸ் நாங்க பண்ணியிருக்கோம். நானும் பண்ணியிருக்கிற என்னுடைய பங்கும் இதுல இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. இது ஒரு காதலாகவே ஒரு வாங்கியாகவே

0: பேஷனாவே இந்த வானொலிக்குள்ள நான்
1: இருக்கிறேன்.
2: இதுல நான் கண்டிப்பா இது விஷயத்த சொல்லியாகணும். ஆக்சுவலி அந்த 90 இயர்ஸ் ஆஃப் ஆகாஷ்வாணி அப்படின்னு சொல்லும் போது நம்மளாம் வந்து, அதாவது மிகப்பெரிய சின்ன ரொம்ப மைக்ரோ மீட்டரை விட ரொம்ப கம்மி நம்மளாம். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 1 இயரா அதுக்காக ப்ராசஸ் பண்ணி இது இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இதை இப்படி பண்ணா தான் கரெக்டா இருக்கும், இதெல்லாம் வந்து எவ்வளோ கோஆர்டினேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் அவ்வளோ இருந்துச்சு. இதெல்லாம் வந்து உண்மையிலே சொன்னா எனக்கு இந்த மாதிரி அப்படி அவ்வளோ இதுவா இருந்து எனக்கு வார்த்தைகள் வரல.
3: ஸோ எங்க எல்லாத்துக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த ஒரு தருணத்துல ஆகாஷ்வாணி 90 இந்த செலிப்ரேஷனோட நமக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அதே மாதிரி மயிலாடுதுறை சார், செந்தில்குமார் சார், ப்ரோக்ராம்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இந்த ஈவெண்ட்டை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போனதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்து, இன்னும் பல ஆண்டுகள் வந்து மக்களுக்கு வந்து இந்த ஆல் இண்டியா ரேடியோ ஆகட்டும் ஆகாஷ்வாணி வந்து சேவைகளை புரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். புதுபாய் 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நேரம் 8:51 11:00 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மனம். நம்ம புதுவை ஷோ தான் கேட்டீங்க. இன்னைக்கு ஷோ ரொம்பவே ஸ்பெஷலாக போச்சுன்னு சொல்லலாம். நிறைய ஆர்ஜஸ் கூட நம்மளோட ஆகாஷ்வாணியில் இருக்க நிறைய இங்கே ஒர்க் பண்ணுறவங்களோடலாம் நிறைய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணி சூப்பராக போச்சுன்னு சொல்லலாம். என்னென்ன விஷயன்றது வானொலிக்கு 90 நிகழ்ச்சி மூலயமா இந்த வானொலி எவ்வளோ முக்கியமானது, இங்கே பணியாற்றுறவங்க எவ்வளோ முக்கியமானவங்க, அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ லைஃபோட வந்து பிளெண்டாக இருக்குன்றதுலாம் நிறைய விஷயத்த வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜேஸும் சரி பல பேர் நம்மக்கிட்ட வந்து சூப்பராக சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஷோன்னு சொல்லலாம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுவை வேறு ஒரு ஏரியாவிலேருந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: मुक्त भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: அந்த ஆள் என்ன கண்ணா பண்ணு திட்டி விட்டான் சார், அதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டார் ஒருத்தர். இதில் கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னார் ஒரு பெரியவர். அவர் ஒரு மகான். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, ஒருத்தர் நம்ம பார்த்து திட்டுனா வருத்தமாக இருக்காதா அப்படின்னார். அது எப்படி வருத்தமாக இருக்கும், திட்டுறதுங்கிறது என்ன, அது வெறும் சத்தம் தானே அப்படின்னார் அந்த பெரியவர். நம்ம ஆளுக்கு தலையை பிச்சுக்கலாம் போல் இருந்தது. இருக்காத அப்படின்னா நமக்கே அப்படி தானே தோணுது. அந்த பெரியவர் சொல்கிறது ரொம்ப பெரிய விஷயம், அதை நாம் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம்னா நடைமுறை வாழ்க்கைக்கு அது ஒத்து வர்றது மாதிரி தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் அந்த பெரியவர் அதுக்கு என்ன தான் விளக்கம் கொடுக்குறாருன்னு பார்ப்போமே. ஒரு ரயில் போயிட்டுருக்கு, அதில் ஒரு சாது போயிட்டுருக்கார். அந்த ரயில் வந்து அவர் ஹரித்வாரம் போயிட்டுருக்கார். அவர் ரயிலில் ஏகப்பட்ட கூட்டம், நம்ம ஊர் ரயில் கேட்கவே வேணும், டிக்கெட் வாங்கிட்டு கொஞ்சம் பேர், வாங்காத கொஞ்சம் பேர், அது என்னத்துக்கு அனாவசியமாக டிக்கெட் அப்படிங்கிற நினப்பில் பாதி பேர். இந்த கூட்டத்துக்கு மத்தியில் அந்த சாதுவும் போயிட்டுருக்கிறார். உட்கார்றதுக்காக இருந்த இடத்துல ஒரு ஆள் படுத்துருக்கிறான், கொஞ்சம் முரட்டு ஆசாமி. அவன் கால் பக்கத்தில் கொஞ்சோண்டு இடம் பாக்கி இருந்தது. அந்த இடத்துல இந்த சாது உட்காந்துருந்தார், மெதுவாக உட்காந்துக்கிட்டார் போய். ஆனால் அந்த ஆள் ராத்திரி பூரா இவரை காலால் உதச்சிக்கிட்டே இருக்கிறான். அது இவருக்கு ரொம்ப அவமானமாக பட்டுது, அதனால் துக்கம் ஏற்பட்டது. இருந்தாலும் அதை ஒரு மாதிரியாக சகிச்சுக்கிட்டே இவர் வந்து சேர்ந்தார். பொழுது விடிஞ்சது, அந்த சாது ஹரித்வார் வந்து சேர்ந்தார். அங்கே ஒரு பெரிய ஞானியை சந்தித்தார். ராத்திரி ரயிலில் அந்த ஆள் உதச்சதையும் அதனால் தனக்கு ஏற்பட்ட துக்கத்தையும் இந்த சாது அந்த ஞானிகிட்ட சொன்னார். சொல்லிவிட்டு, ஏன் சுவாமி எனக்கு துக்கம் ஏற்பட்டதே, அது தப்பா அப்படின்னு கேட்டார். தவறு தான்னார் அந்த ஞானி. உனக்கு இன்னமும் தேக அபிமானம் போகலைங்கிறது தான் அது காட்டுது. அஷ்டாவக்கிரர் என்ன சொல்கிறார் தெரியுமா, உண்மையான ஞானி யாராவது தன்னை வந்தனை செய்தால் அதற்காக சந்தோஷப்பட மாட்டார், யாராவது நிந்தனை செய்தால் அதற்காக வருத்தப்பட மாட்டார் அப்படின்னு சொல்கிறார். நிந்தனைங்கிறது ஒரு ஒலி தான், தேகாபிமானம் இருக்கிற வரைக்கும் இந்த ஒலி நம்மளை வந்து வேதனைப்படுத்தும். நான் தேகமில்லை ஆத்மா அப்படிங்கிற நினைவு இருந்தால் இந்த ஒலி நம்மளை பாதிக்காது. மனு என்ன சொல்கிறார் தெரியுமா, ஒரு சாதகன் பாராட்டுதலை விஷம்னு நினச்சி பயப்படணும், அவமானத்தை அமிர்தம்னு நினச்சி சந்தோஷப்படணுங்கிறார். அவமானப்பட்டால் கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதனால தான் நம்மளில் யாரும் இதுக்கு உதாரணமாக யாரையும் காட்ட முடியல. புத்தரையும் கபீரையும் உதாரணமாக காட்டுறாங்க, அவங்களுக்கெல்லாம் அவமானம் ஏற்பட்டப்போ கவலையே படலையாம். புத்தரை வந்து அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக கௌசாம்பி ராணி ஒரு இளம் பெண்ணை கொலை பண்ணி சடலத்தை புத்தர் குடிசைக்கு முன்னாடி போட சொன்னார். போட்டாங்க. புத்தர் தான் அந்த பொண்ணை கெடுத்து கொலை பண்ணி விட்டார்னு எல்லோரும் நினச்சாங்க. ஆனால் புத்தர் இதை பற்றி கவலையே படலை. அப்புறமா உண்மை தெரிஞ்சதும் புத்தர் புகழ் இன்னும் அதிகமாகிட்டது. ஒரு பெரிய சபையில் ஒரு மோசமான பொண்ணு நுழைஞ்சி தனக்கும் கபீருக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னான். கபீர் கவலைப்படலை. அவங்க மாதிரிலாம் நாமளும் இருக்க கற்றுக்கணும். நிந்தனை அபகீர்த்தி அவமானம் எல்லாம் ஆண்டவன் கொடுக்குற பிரசாதம்னு நினைக்கணும் அப்படின்னு சொல்கிறார் அந்த ஞானி. இதை கேட்ட இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர், நான் கூட அப்படி தான் சார், யாராவது அவமானப்படுத்தினா கவலைப்பட மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் என்ன பலார்னு அரைஞ்சுட்டார், நான் கொஞ்சம் கூட கவலைப்படலை, பேசாமல் வந்துட்டேன்னார். ஏன் அப்படி வந்துட்டீங்க அப்படின்னே, அவர் அரைஞ்சதுலேயும் ஒரு அர்த்தம் இருந்தது, அதனால தான் அப்படி வந்துட்டேன்னார். ஏன் அரைஞ்சாருன்னு கேட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி 15 ரூபா அவர்கிட்ட கடன் வாங்கினேன், அதை கேட்டு கேட்டு பார்த்துட்டு கடைசியாக தான் அரைஞ்சார் அப்படின்னார். ஆண்டவனுடைய பிரசாதம் இவருக்கு அடிக்கடி கிடைக்கும் போல இருக்கு.
0: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: கேட்கலாம் 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். ஆண்டு முழுவதும் யோகா பயிற்சியில் ஈடுபடுவதை ஊக்குவிக்கவும் ஆரோக்கியமான வாழ்க்கையை மேம்படுத்தவும் ஆயுஷ் அமைச்சகம் யோகா 365 பிரச்சாரத்தை தொடக்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக உலக யோகாசன போட்டி நேற்று அகமதாபாத்தில் தொடங்கியது. இப்போட்டியை மெய்நிகர் முறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைத்து உரையாற்றுகையில், இப்போட்டியில் பங்கேற்கும் விளையாட்டு வீரர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்பியவுடன் ஆயுஷ் அமைச்சகத்தின் யோகா 365 பிரச்சாரத்தின் உலகளாவிய தூதர்களாக செயல்படுமாறு அழைப்பு விடுத்தார். கடந்த 1936 அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்டது. ஆகாஷ் வாணியின் 90 வருட பயணத்தை குறிப்பிடும் வகையில் வானொலி 90 கொண்டாடப்பட்டு வருகிறது. இக்கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஆகாஷ்வாணி பணியாளர்கள் ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைப்பயணம் மேற்கொண்டனர். அஜந்தா சிக்னல் அருகே இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்நடைப்பயணம் கடற்கரை சாலை வழியாக சென்று டியூப்ளக்ஸ் சிலை அருகே நிறைவடைந்தது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வானொலி நிலைய பணியாளர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வானொலி நிலைய அதிகாரிகள் ஊழியர்கள் செய்திருந்தனர். காரைக்கால் மீனவ மாணவர்களுக்கான ரொக்க பரிசு திட்டத்தை மீன்வள மற்றும் மீனவ நலத்துறை அறிவித்துள்ளது. 2025-26 கல்வியாண்டில் 10 மற்றும் 12 வகுப்பில் 60% மேல் மதிப்பெண் பெற்ற ரொக்க பரிசை பெற தகுதியான மீனவ மாணவர்கள் தேவையான சான்றிதழ் மற்றும் ஆவணத்துடன் www.edistrict.py.gov.in என்ற இணையதள முகவரியில் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

4 மணி 4 நிமிடமாக நேயர்கள் இனி கேட்க நேயர் விருப்பம் நேர்களே, உங்களுக்கு பிடித்த பாடல், உங்க பேரு, உங்க ஊரு எல்லாத்தையும் 7598510505 அப்படிங்கிற வாட்ஸ்அப்க்கு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு பிடித்த பாடல

நாங்களும் கேட்டு என்ஜாய் பண்ண ரெடியா இருக்கிறோம். நேர்களே நம்பர் மறுபடியும் சொல்றேன், 7598510505 வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பேரு, ஊரு, என்ன படம், என்ன பாட்டு அப்படிங்கறத டைப் பண்ணி அனுப்புங்க. நிகழ்ச்சியில தொடக்கமா ஒரு பாடல் வருது, கேட்டு வரலாம்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நிகழ்ச்சி கேட்டு நிறைய நேயர்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னா, குப்பநத்தம் டி ராமு, காஞ்சிபுரம் ரங்கசாமி, கோகிலா, ஹேமப்ரியா, துருவா, ரவிக்குமார், பிரசனா, பெங்களூர், இவங்களா சின்ன பசங்க. நாங்க திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

நம்ம கேட்டு நிகழ்ச்சி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னா மதுரையில இருந்து சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், எஸ் அக்ஷய மீனாட்சி. பட்டாஸ் திரைப்படத்துல இருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறது இடுக்கியில இருந்து குமார், ரோஜா கூட்டம் திரைப்படத்தில இருந்து பாடல் கேட்டிருக்காங்க.
1: ஐஸ்கிரீம் சில ஏனியாரோ

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்கிறது கொழும கொண்டான்ல இருந்து ராமகிருஷ்ணன் அஞ்சான் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க, கேட்கலாமா?

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: புதுச்சேரி FM 90.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில அடுத்ததான் பாடல் கேட்டிருக்காங்க. செஞ்சிலிருந்து கலைவாணி கனிஷ்மா, நீ வருவாய் என திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. உளுந்தூர்பேட்டையிலிருந்து ராஜேந்திரன் லோகேஸ்வரி அவர்கள், உத்தமராசா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் ஜீரோ ஆச்சு, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சு. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் அவங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டாங்க, நம்மளும் கேட்டு ரசிச்சோம். இன்னைக்கு தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியன், சோனாட்சி சிவகுமார் கடலூர், கும்பகோணம் பிரீதா பிரதீப் ஸ்ரீதேவி, கரூர் ரகுபதி தங்க பொண்ணு மனோஜ்குமார் காவ்யா, பொன்னியம்மன் மேடு வன்னை கணேசன், ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், அறந்தாங்கி ஐயப்பன், மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், கேரளா கோவிந்தன் கஹங்னா, தேவிகாபுரம் வீரமணி, ஓடி சுரேஷ், கள்ளக்குறிச்சி சரவணன் அமுதா, கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா வெல்முருகன், தேனி ராதாபிரியா, பன்ருட்டி ஐயனார், மீரா அஷ்மிதா அஸ்மித்ரன், மேல ஓடுதுறை எஸ் செப்பு விநாயகராகவன், விழுப்புரம் தமிழ்ச்செல்வி, இவர்களுடைய பாடல் இன்னைக்கு ஒளிபரப்ப முடியல. நேயர்களே, மீண்டும் நாளைக்கு இதே நேரம் ட்ரை பண்ணுங்க, உங்க பாடல் ஒளிபரப்பாகும். பாடல் கேட்ட அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5ஆம் தேதி

உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌகான் ஆகியோர் தங்களது சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டியதன் அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் தங்களது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளனர். மத்திய ஆயுத காவல் படைகள் கடந்த 6 ஆண்டுகளில் 7,50,00,000 அதிகமான மரக்கன்றுகளை நட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது பதிவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பாதாள சாக்கடை வசதி உள்ள பகுதிகளில் வீட்டு உரிமையாளர்கள் வீட்டு அளவிலான கழிவுநீர் குழாய்களை 15 நாட்களுக்குள் பாதாள சாக்கடையில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என உழவர்கரை நகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. வானொலி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஆகாஷ்வாணி பணியாளர்கள் ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் நடைப்பயணம் மேற்கொண்டனர். அஜந்தா சிக்னல் அருகே இன்று காலை 7 மணிக்கு தொடங்கிய இந்நடைப்பயணம் கடற்கரை சாலை வழியாக சென்று டியூப்ளக்ஸ் சிலை அருகே நிறைவடைந்தது. தென்மேற்கு பருவமழை வழக்கமான தேதிக்கு 3 நாள் தாமதமாக நேற்று கேரளத்தில் தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி வரை கேரளத்திலும் புதுச்சேரியின் மாஹே பகுதியிலும் கன முதல் மிக கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த 4 நாட்களில் வடக்கு உட்புற கர்நாடகம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 10:03 26 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே புவி. டெய்லியும் சூப்பர் சூப்பரான கொஸ்டின்லாம் எடுத்துட்டு வருவோம். அதே மாதிரி இன்னைக்கான முதல் கொஸ்டின் என்னன்னா, இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி சுப்ரீம் கமாண்டர் யார்? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்ற எண்ணு இருக்குது.

0: 5 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் லாஸ்டா கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி சுப்ரீம் கமாண்டர் யார்? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், ராஜகோபால் வில்லியனூர்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கும் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், இதற்கான ஆன்சர் தெரியுமா? இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி,
1: குடியரசு தலைவர் சார். இந்திய குடியரசு தலைவர்.
0: சூப்பர் சார், கரெக்டா சொல்லிட்டீங்களா ஆன்சரை.
1: நன்றி சார்,
0: சூப்பர் ஆன்சர் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி சுப்ரீம் கமாண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்திய குடியரசு தலைவர். அதுக்கான ஆன்சரை கரெக்டா சொல்லிட்டாங்க. உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, இந்திய ராணுவ தினம், இந்தியன் ஆர்மி டே, எப்போது கொண்டாடப்படுகிறது? மீண்டும் உங்களுக்காக, இந்திய ராணுவ தினம், இந்தியன் ஆர்மி டே, எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்று என்ன இருக்கு.

நேரம் 10:18 38 ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் லாஸ்டா கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, இந்திய ராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது, இந்தியன் ஆர்மி டே எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2752330 என்ற எண்ணு இருக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 10:25, 9:00 ஆகிட்டு இருக்கு. புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் லாஸ்டா கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, இந்திய ராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம். யாரு, எங்க இருந்து பேசுறீங்க?

0: கலைவாணி பேசுறேன் சார்.
1: கலைவாணி மேடம் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க நிலையத்துல எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: எல்லாருமே நல்லா இருக்கோம் மேடம்.
0: சரிங்க சார்.
1: சொல்லுங்க மேடம், ஆன்சர் தெரியுமா?
0: இந்திய ராணுவ தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 15 அன்று கொண்டாடப்படுகிறது.
1: சூப்பர் மேடம், கரெக்டா சொல்லிட்டீங்களே.
0: ஜனவரி 15 சார்.
1: சூப்பர் மேடம், நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
1: நன்றி மேடம், நன்றி.
0: தேங்க்யூ சார்.
1: நன்றி மேடம்.

நிகழ்ச்சியில நான் உங்களுக்கு கேட்கிற அடுத்த குவெஸ்டின் என்னன்னா, இந்திய கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? மீண்டும் உங்களுக்காக, இந்திய கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இந்தியன் நேவி டே. இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்ற எண் இருக்கு.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்ய.

0: எஃப்எம் ரெயின்போ பொதுவாக 102.8 கெட்டில் கெட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நான் லாஸ்ட்டாக கேட்ட கொஸ்டின் என்னென்னா, இந்திய கடற்படை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது, இந்தியன் நேவி டே எப்போது கொண்டாடப்படுகிறது, இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் சேலம் மாவட்டம் பட்படையில் இருந்து சந்திரசேகர். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக இருக்கேன்.
0: சொல்லுங்கள் சார், ஆன்சர் தெரியுமா?
1: ஆமாம் ஆமாம் தெரியும் சார்.
0: முக்கியமான
1: விஷயம் என்ன அப்படின்னு, இந்தியன் நேவியோடைய இந்த ஆபரேஷன்ஸ் அதெல்லாம் வந்து சிறப்பிக்கும் வகையில இந்த நாள் அப்படிங்கறது கொண்டாடப்படும். அது மட்டும் இல்லாம 1971 இருந்துதான் இந்த அற்புதமான விஷயம் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கிறாங்க செலிப்ரேட் பண்ணதுல இருந்து.
0: ஸோ கரெக்டா ஆன்சர் மட்டும் சொன்னது இல்லாம எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் எல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: ஆமா, அது மட்டும் இல்லாம 1971 வந்து அந்த ஒரு வார் மாதிரி நடந்துதான். அதுல பாத்தீங்கன்னா இந்த நிறைய சைலர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க தங்களுடைய இன்னுயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த துறந்தாங்களாம். அதை அங்கீகரிக்க கூடிய வகையில தான் அந்த அதுல இருந்து சரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்பட்டிருக்கு. எவ்வளவு ஒரு பெரிய நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கறத அவங்க செஞ்சிருக்காங்க பாருங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா சார், ஆக்சுவலி நிறைய விஷயத்த சொல்லிருக்கீங்க, உண்மையாலேயே நிறைய நல்ல ஒரு நாளா அது கருதப்படுது. மிக்க நன்றி சார்.
1: Thank you so much sir. Bye sir.
0: Nandri sir. Nandri. Bye.

0: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நேரம் 10:40 23 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கிட்ட இருக்கீங்க. நிகழ்ச்சியில உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இந்திய ராணுவத்தின் மிக உயரிய விருது எது? மீண்டும் உங்களுக்காக, இந்திய ராணுவத்தின் மிக உயரிய விருது எது? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்ற இருக்கு.

0: நேரம் 10:46:15. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் கேட்ட கடைசி க்வெஸ்சன் என்னன்னா, இந்திய ராணுவத்தின் மிக உயரிய விருது எது? மீண்டும் உங்களுக்காக, இந்திய ராணுவத்தின் மிக உயரிய விருது எது? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பலராமன்
0: சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்
0: சார். சொல்லுங்க சார், அதுக்கான ஆன்சர் தெரியுமா உங்களுக்கு?
1: ஆன்சர் தெரியும் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன ஆன்சர்?
1: பரம் வீர் சக்ரா.
0: கரெக்டா சொல்லிட்டீங்களே சார், சூப்பர் சார்.
1: வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: நன்றி சார், நன்றி, சூப்பர் ஆன்சர் சொன்னீங்க. உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்னன்னா, இந்திய ராணுவத்தின் முதல் ஃபீல்ட் மார்ஷல் யார்? மீண்டும் உங்களுக்காக, இந்திய ராணுவத்தின் முதல் ஃபீல்ட் மார்ஷல் யார்? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுனா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2275230 என்ற எண் இருக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 10:53:36 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் செட் கோ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் லாஸ்டா கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, இந்திய ராணுவத்தின் முதல் ஃபீல்ட் மார்ஷல் யார்? இதற்கான ஆன்சர் சொல்ல ஒரு நேர் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? எப்படி இருக்கீங்க மேடம்? நல்லா இருக்கேன் மேடம். சொல்லுங்க மேடம், இதற்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க மேடம், எல்லாரும் தெரிஞ்சுக்கோம். ஓகே, கரெக்டா சொல்லிட்டீங்களே மேடம். சூப்பர் மேடம், கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்க. நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். நன்றி மேடம்.

0: கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு அறிவியல் தொழில்நுட்பம் சுற்றுச்சூழல் துறை, புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழுமம் ஆகியவை சார்பில் உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 இன்று மாலை 6:30 மணிக்கு கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் கொண்டாடப்படுகிறது. இவ்விழாவில் தலைமை விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு உள்ளனர். இந்நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக பிரபல பேச்சாளர் திரு ராஜாவின் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறவுள்ளது. பிரசார் பாரதியின் இந்திய பொது சேவை ஒலிபரப்பான ஆகாஷ்வாணி 90 ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி

ஆகாஷ்வாணி சார்பில் வானொலி பணியாளர்கள் பங்குபெற்ற நடைப்பயணத்தை வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி முதல்வர் திரு பிரதீப் தேவனேயன் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிறைவாக சிறப்பு விருந்தினர் திரு இளங்கோ குமணன் நடைப்பயணத்தில் பங்கேற்றவர்களுக்கு கௌரவ பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்தார். இதில் ஆகாஷ்வாணி புதுச்சேரி பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவி மாரியப்பன், ஆகாஷ்வாணி புதுச்சேரி நிகழ்ச்சி நிர்வாகி திருமதி எலிசபெத், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு செந்தில்குமார், உதவி பொறியாளர் திரு ஜெயந்தி உட்பட 100க்கும் மேற்பட்ட ஆகாஷ்வாணி வானொலி நிலைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

நேரம் 11:02 நம்ம கேட்டுட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM 90.2 மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில வருது காளி திரைப்படத்திலிருந்து பாடல், நிவாஸ் ஜானகி ஐயர் பாடியிருக்கும் பாடல்.

0: வளர்ச்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததாவது பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திலிருந்து பாடல், கார்த்திக் ஸ்வேதா மோகன் பாடியிருக்கும் பாடல்.

எங்களுடைய மேஜிக் நிகழ்ச்சியில் அடுத்ததாவது கிரீடம் திரைப்படத்திலிருந்து சோனு நிகம் ஸ்வேதா மோகன் பாடியிருக்கும் பாடல்.

0: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நிகழ்ச்சியில அடுத்ததாவது உனக்கும் எனக்கும் திரைப்படத்திலிருந்து பாடல், கார்த்திக் சுமங்கலி பாடியிருக்கும் பாடல்.

கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
1: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
2: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி மெலடி மேஜிக். நேரம் 11:32. நேயர்கள், வரும் பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திலிருந்து கார்த்திக் கிருஷ் ஹரிணி பாடியிருக்கும் பாடல்.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததாவது அமர்கலம் திரைப்படத்திலிருந்து பாடல். கே.எஸ். சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில அடுத்ததா வருது பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து சாதனா சர்கம் பாடியிருக்கும் பாடல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில நிறைவா வருது. முதல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல், ஹரிஹரன் மகாலட்சுமி பாடியிருக்கும் பாடல்.

0: தொடர்வது 12 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பெருமிதம் தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, உலக யோகாசன போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்பியவுடன் ஆயுஷ் அமைச்சகத்தின் யோகா 365 பிரச்சாரத்தின் உலகளாவிய தூதர்களாக செயல்படுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 இன்று புதுச்சேரி அரசு சார்பில் கடைபிடிக்கப்படுகிறது. கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் மாலை 6:30 நடைபெறும் விழாவில் தலைமை விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி, ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பிரபல பேச்சாளர் திரு ராஜாவின் சிறப்பு பட்டிமன்றம் நடைபெறவுள்ளது. கடந்த 1936 அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்டது. ஆகாஷ்வாணியின் 90 வருட பயணத்தை குறிப்பிடும் வகையில் வானொலி 90 கொண்டாடப்பட்டு வருகிறது. இக்கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஆகாஷ்வாணி சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கிடையே நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நாளை மாலை 4 மணிக்கு இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன அரங்கில் நடைபெறவுள்ளது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் பங்கேற்று பரிசுகளை வழங்கவுள்ளார். வானொலி 90 கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக புதுச்சேரி ஆகாஷ்வாணி பணியாளர்கள் சுமார் 100 மேற்பட்டோர் ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இன்று காலை 7 மணிக்கு நடைப்பயணம் மேற்கொண்டனர். இதில் பங்கேற்றவர்கள் பதக்கம் அணிவித்து

சிறப்பு செய்யப்பட்டன. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: நேரம் 12:11 21 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று செஞ்சு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே. இது எப்படி உருவாச்சுன்னு பார்க்கலாமா? 1970களோட ஸ்டார்டிங்கில் உலக நாடுகளுக்கு ஒரு விஷயம் புரியுது, நம்ம பாட்டுக்கும் இப்படி ஃபேக்டரி இண்டஸ்ட்ரின்னு போயிட்டே இருந்தால் பூமி தாங்க

கூடாதுன்னு உடனே 1972 ஐநா சபையில் 1 கோடி ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. போட்டு சுற்றுச்சூழலுக்குன்னு ஒரு தனி நாளை வேணும்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அப்படி உருவானது தான் இந்த வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இது FM Rainbow புதுவை 102.8.

0: நேரம் 12:18 10 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று என்ற நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே அப்படின்றது. 1973 June 5 அன்னைக்கு தான் முதல் முதலாக உலக சுற்றுச்சூழல் தினம்ன்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு. ஒரே நமக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பூமி தான் அப்படின்ற ஒரு சூப்பரான தீமில் இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கே ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் 50க்கும் மேற்பட்ட வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்னும் நிறைய சூப்பரான விஷயம் இருக்குது, தொடர்ந்து கேளுங்க.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: வளர்ச்சி.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
2: வரலாற்று என்று நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் என்ற நாளை ஒட்டி பார்த்தீங்கன்னா, இது ஏதோ ஒரு ஊர்லேயோ ஏதோ ஒரு நாட்டில் மட்டும் நடக்கிற விஷயம் இல்லை மக்களே. என்னென்னா, இந்தியாவில் இருந்து அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஒட்டுமொத்த குளோ முழுக்க 150 மேற்பட்ட நாடுகள் ஒன்றா சேர்ந்து கொண்டாடுற ஒரு உலகளாவிய திருவிழா தான் இது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டை ஹோஸ்ட் பண்ண வச்சு புதுசு புதுசாக பிளான் பண்ணுவாங்க. இந்த நாளோட மெயின் அஜெண்டாவே என்னென்னா, மக்களோட மெயினில் விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான். குளோபல் வார்மிங், காடுகள் அழிப்பு, பிளாஸ்டிக் பொல்யூஷன், பூமிக்கு வர ஆபத்துக்களை பற்றி ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ்னு எல்லா இடத்துலையும் பேசி இனிமையாவது விழிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு அலர்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த நாளோட வேலையே. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது, தொடர்ந்து கேளுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணாசாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 12:31, 31 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்று சிந்தி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இன்னைக்கு வேர்ல்ட் என்விரான்மெண்ட் டே பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, எல்லா வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் தீமை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்களாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷம் பிளாஸ்டிக் பொல்யூஷன் விரட்டுறது, இன்னொரு வருஷம் காடுகளை காப்பாத்துறதுன்னு வருஷம் வருஷம் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி அதுக்கான தீமை மாத்திக்கிட்டே இருப்பாங்களாம். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வரலாற்றின் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே பற்றி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். 1973 ஆரம்பித்த இந்த ஜேர்னி 2026 ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ஆனால் ஒன்று, வருஷத்தில் June 5 மட்டும் மரக்கன்று நடுறது, ஃபோட்டோ எடுத்துகிட்டு போடுறது பத்தாது. வருஷம் முழுக்க நம்ம பூமியை நேசித்து கரெக்டான வழியில் குப்பையை குப்பைத்தட்டில் போடுறதா இருக்கட்டும், பிளாஸ்டிக்கை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுறதா இருக்கும், இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டால் பூமிக்கு ரொம்பவே நல்லது. இந்த நிகழ்ச்சியோட நான் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே பூவியன்.

மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட ESI மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர்

0: நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வளமான எதிர்காலத்திற்கு உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச்சலுகைகள் நடப்பாண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறு மதிப்பீடு, மறுகூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும் 63,000 பேர் மறு மதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டில் தொடர்ந்து 2வது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் 2வது 2 மாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9%-லிருந்து 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6%-லிருந்து 5.1% உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற

0: அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது என்னாச்சுன்னா அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2 லட்சம் ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
0: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் 2 இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரியூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட 2 மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ 102.8 கேட்கவிருப்பது புதின பக்கங்கள்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
4: அவனுடைய மரியாதையும் கொஞ்சமும் காட்டிக்கொள்ளாத பண்பும் அவளை பிரமிக்க வைக்கின்றன. மிக்க மகிழ்ச்சி. இங்கே பக்கத்தில் பேச வந்தோம், நம்ம பன்னீர்தாஸ் இங்கும் வந்து போகலாம்னு சொன்னாங்க. வரட்டுமா? வணக்கம் வணக்கம் என்று கை குவித்துவிட்டு மாலையுடன் செல்கிறான். அவர்களை தொடர்ந்து ஸ்ரீனிவாசனும் செல்கிறான். 9:30 ஆகிறது. லேசான குளிர் உடலில் படிந்து சிலிர்ப்பூட்டுகிறது. அப்போது ஒரு குச்சி கால்சராய் முன்னேறி வருகிறான். எனக எனக தன்னைத்தான் அவன் அழைக்கிறான் என்பதை அப்போதுதான் அவள் உணர்கிறாள். என்னையா கூப்பிட்டீங்க? வணக்கங்க. உதய ஞாயிறு பத்திரிகை நிருபருங்க ஒரு பேட்டி. பருவப்பெண் படுகொலை செய்திகளை முறமுறவென்று சூடாக கொடுக்கும் உதய ஞாயிறு பத்திரிகைக்கு பேட்டி. அவள் மௌன நகை செய்கையில் அவன் இன்னொரு படி முன்னதாக வைத்து, நம்ம வீட்டுக்கு எப்பங்க வரட்டும் பேட்டிக்கு என்று கேட்கையில் அவள் வெட்டுகிறாள், பேட்டி கீட்டி எல்லாம் ஒன்றும் வேணாம். அப்படி

சொல்லக்கூடாதுங்க. சாயங்காலம் சரியா இருக்குங்களா? நாளைக்கு 7 மணிக்கு நான் பேட்டி வேண்டான்னேன், அதெல்லாம் பிடிக்காது, நீங்கள் போகலாம். பேட்டி கொடுத்தா என்னங்க? ஃபோட்டோ போட்டு வெளியிடுவோம். மொட்டைத்தலை பேச்சை கேட்டால் போல் வருகிறார். ஏம்மா, பப்ளிசிட்டி தானே, பாலிடிக்ஸுக்கு இதெல்லாம் சகஜ மைத்திரையி, வேணான்னு சொல்லாதே. அப்போ நாளை 7:30 மணிக்கு வரலாங்களா? எங்கே வருவீங்க என்று திருப்பி கேட்கிறாள் அவள். நம்ம வீட்டுக்கு. வீடு தெரியுமா என்று கேட்கவில்லை. அவன் உறுதி செய்து கொண்டு மீண்டும் வணக்கம் போட்டுவிட்டு போகிறான். எஸ்கியூஸ் மீ, ரொம்ப நேரம் ஆயிடுத்து, ஆற்றுக்கு போகலாமா என்று ஸ்ரீனிவாசன் பரபரப்பாக வருகிறான். இப்படி கொஞ்சம் வாங்க. அவங்க என்னமோ உதயஞாயிற்கு பேட்டி அது இதுன்னு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வரேன்னு போயிருக்காங்க. நீங்கள் கடுமையாக சொல்லி நிறுத்தணும். இவங்க பேப்பரில் என் பேர் வர வேண்டாம், நான் தேர்தலுக்கு நிற்கப் போகும் ஆள் இல்லை, வெறும் பேச்சாளி. அவளுடைய குரலின் கடுமை அவனுக்கே எதிர்பாராததாக இருக்கிறது. அதுக்கென்ன, நான் சொல்லிடுறேன், இப்போ சாப்பிட போகலாம் வாங்க. சாப்பிட்டானதும் வீட்டில் கொண்டு விட்டுடுறேன். வீடு திரும்பும்போது 11 மணி ஆகிவிடுகிறது. ஞானம் படுக்கையிலிருந்து கதவு திறந்துவிட்டு படுக்கைக்கு போய்விடுகிறாள். ஸ்ரீனிவாசனிடம் அவள் மரியாதைக்காக கூட ஒரு சொல் பேசவில்லை. மைத்ரேயிடமும் கூட்டத்தை பற்றி ஒரு கேள்வியும் கேட்கவில்லை. மைத்ரேயிக்கு துயரம் தொண்டையை அடைப்பது போல் முட்டி கொண்டு வருகிறது. அங்கே நடந்தவைகளையெல்லாம் கிளர்ச்சி பரபரப்புடன் கொட்டும் எண்ணத்துடன் அல்லவா வந்திருக்கிறாள். ஏமாற்றத்தை காட்டிக்கொள்ளாமலே ஞானத்தின் படுக்கை அறையில் வந்து நிற்கிறாள். தலைவலியாக்கா? ஆமாம். இவ்வளவு நேரமாக கூட்ட முடிய, போய் படுத்துக்கோ, காலையில் பேசலாம். அவளுடைய குரலில் வழக்கமான கனிவுக்கு பதில் எரிச்சல் மிகுந்திருந்தது. மைத்ரேயி தன் அறைக்குள் வந்து நாற்காலியில் அமர்கிறாள். படுக்கையில் படுக்க பொருந்தவில்லை. 1 மணி வரையிலும் படிக்கலாம் என்று எண்ணுகிறாள். படிப்பும் நிலையில் நிற்கவில்லை. உள்ளம் கிளர்ச்சி மிகுந்து அன்று நேர்ந்த சந்திப்பை பற்றியே நினைக்கிறது. தனராஜ் எவ்வளவு மரியாதையாக நடந்தான், அவன் வேறு மனம் புரிந்து கொண்டிருப்பானாக இருக்கும். அந்த கட்சியில் இருக்கும் தம்பிகள் எல்லோருமே சுறுசுறுப்பானவர்கள். இந்த கட்சியிலோ வெற்றிலை புகையிலை வழுக்கை தொந்தி என்றுதான் தென்பட்டார்களே ஒழிய இளைஞர்கள் இளைஞர்களாக சுறுசுறுப்பாகவே இல்லை. ஒரு கால் மீண்டும் மீண்டும் அவள் கட்சி கூட்டங்களில் பேசப்போவாளா? தனராஜ் வந்து அழைப்பானா? அழைத்தால் என்ன தவறு? அவள் தன் திறமையை வளர்த்து கொள்ளும் சந்தர்ப்பங்களே அவை. அன்றைய கூட்டத்தில் தெளிவும் கம்பீரமும் பொருள் செறிந்தும் கொண்டு ஒலித்த உரை தன்னுடையதுதான் என்று தனக்குத்தானே கணித்து கொள்கையில் பெருமை பூரிக்கிறது. அந்த மினுமினுப்பில் தன்னைத்தானே பாராட்டி கொள்கிறாள். பேச்சாளருக்கு தகுதிக்கு தக்க கூலி உண்டு என்பதையும் அவள் இப்போது உணர்ந்து கொண்டிருக்கிறாள். அழகிய மணவாளனுக்கு தேர்தல் கூட்டங்களில் கால்மணி பேச்சுக்கு 25 ரூபாய் என்று வைத்தியநாதன் அவளிடம் தெரிவித்திருந்தான். உண்மையில் ஸ்ரீனிவாசன் தன் தொகுதியில் அவளை எந்தவிதமான நிபந்தனையுமின்றி நிற்க வைக்க மாட்டான். அவன்தான் நிற்கப் போகிறான். அவள் பேச்சாளராகவே மாறி பொருள் தேடலாம். மக்களை கவரும் குரல் வடிவம் எல்லாம் அவளுக்கு இருக்கின்றன. அதில் என்ன தவறு? அவளுடைய சிந்தனைகள் சுற்றி சுற்றி வருகின்றன. அவள் அப்படியே உறங்கி போகிறாள். ஒரு கனவு. அவள் தனராஜின் வீட்டுக்கு போகிறாள். தட்டி மறைவுக்கு அப்பால் இருந்து ஒரு பெண் சிவப்பு சேலை உடுத்தி கொண்டு எட்டி பார்க்கிறாள். இதுதான் என் சம்சாரம். இந்த குழந்தைக்கு அண்ணா மைவிழி என்று பெயர் வைத்தார். நான் மைத்தின்னு தான் கூப்பிடுகிறேன் என்று கண்களை சிமிட்டுகிறாள். அவளுக்கு கனவிலேயே சொரேல் என்று அடிவயிற்றில் பள்ளம் பறிப்பது போல் இருக்கிறது. என்ன ஆனாலும் உன் ஜாதிக்காரன்தான் உனக்கு தோது. கிளி கூட்டை விட்டு பறந்து போயிட்டுதுன்னு அம்மணி சொல்லிச்சு. கூட்டை திறந்து விட்டது அதுதான்னு தெரியும். நான் எங்கள் ஜாதியிலேயே கட்டிக்கிட்டேன். உடனே அவளுக்கு முரளியின் நினைவு தோன்றுகிறது. உடல் வியர்க்க விழித்து கொள்கிறாள். பிறகு அவள் உறங்கவில்லை. விடியற்காலையில் 4 மணியாகும் முன்பு அவள் எழுந்து சென்று முகம் கழுவி கொண்டு வருகிறாள். ஞானத்தின் அறையில் விளக்கு எரிவது தெரிகிறது. கதவை தட்டாமலே எட்டி பார்க்கிறாள். வா வா, முழிச்சுன்னு தான் இருக்கேன். மைத்ரேயி உள்ளே நுழைந்து கட்டில் விளிம்பில் அமர்ந்து கொள்கிறாள். தலைவலி எப்படி இருக்குக்கா? விளக்கு போட்டிருக்கவே ஏதோ படிக்கிறீங்க எழுதுறீங்கன்னு நினைச்சேன். அவளுடைய அமைதி குலைந்த நெஞ்சை ஊடுருவி பார்ப்பது போல் பார்க்கிறாள் ஞானம். நீ தூங்கவே இல்லை போல் இருக்கிறதே. என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க சிஸ்டர், எனக்கு தலைக்கணம் ரொம்ப அதிகமாக போயிடுத்து. மைத்திரேயி கண்களை துடைத்து கொள்கிறாள் குனிந்து. என்றாலும் துயரம் வில்லத் தெரியாமல் கணக்கிறது. ரொம்ப தைரியமான பெண், யாரேனும் இப்போது பார்த்தால் சிரிப்பார்கள். அசடு, என்ன இதெல்லாம்? எனக்கு ஏன் இப்படி இருக்கேன்னு தெரியல சிஸ்டர்.
ஒரு தரம் தப்பு செய்ததற்கு மேலே மேலே நான் போய்

0: கொண்டே இருக்கிறேன். உங்களுக்கு நான் பேச ஒப்புக்கொண்டது பிடிக்கலன்னு தெரிஞ்சும் இப்படி வெறும் புகழ்ச்சிக்கு கண்மூடி போனது தப்பு, கெட்டிகாரத்தனம் சுற்றுறது. நீ பேச ஒப்புக்கொள்வது எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேனா? ஏன் இப்படி அசடு போல் கற்பனை செய்து கொண்டு சங்கடப்படுகிறாய்? உன் சுதந்திரத்தில் குறுக்கிட நான் யார்? நீங்களாக பார்த்து மைத்ரேயி நீ இப்படி செய், அதை செய்யாதே என்று உத்தரவு போடுங்கள், நான் சந்தோஷமாக இருப்பேன். ஐ ஆம் அட் கிராஸ் ரோட்ஸ் சிஸ்டர். நேற்று நீங்கள் அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டிங்களா? என்ன நடந்தது? கூட்டம் அதிகமா? எனக்கு ஒன்றே ஒன்றை தவிர மனசில் வேறொன்றும் பதியவில்லை. பூமாலை குவியலில் பளிச்சென்று கட்சி நிறம்தான் தெரிந்தது. அட, மாலையிலேயே கூட்டா? நீங்கள் புரிஞ்சுக்கல, நான் எதிர்பாராத விதமாக கூட்டம் முடியும் முன்ன தனராஜ் வந்தான். அவன் கொஞ்சம் கூட கூசவோ தெரிந்தால் போல் காட்டிக்கொள்ளவோ இல்லை. எனக்கு என்னமோ போலாயிட்டது. ஞானம் உத்தரத்தை பார்த்து கொண்டு சிரிக்கிறாள். அரசியல் என்றால் மென்மையான உணர்ச்சிகளுக்கு அங்கே இடமே இல்லை என்றாகிவிட்டது. அவன் கூசவில்லையானால் உனக்கும் பிரச்சனை இல்லையே, இதில் என்ன சங்கடம்? நான் இனிமேல் எங்கும் போகப் போவதில்லை. ஆமாம், நான் படித்து கிளாஸ் வாங்கி ஏதேனும் வேலையில் சேர்ந்து கஷ்டப்படுபவர்களுக்கு உதவும்படி வாழ வேண்டும். அதை விட்டு பின்னாக்கு வாசனைக்கு தடம் புரளும் மாட்டை போல் நான் ஏன் போகணும்? நான் இப்போது உங்களை விருப்பத்துக்கு விரோதமாக கட்டாயப்படுத்த போவதில்லை. நானே நிற்கிறதாக முடிவாயாச்சு. இனி என்ன உங்களுக்கு? அன்னைக்கு பத்திரிகை பெட்டி வேண்டான்னு காரசாரமாக சொன்னேன், ஒப்புக்கொண்டேன். ஆனால் உங்கள் பேச்சு எப்படி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணி இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியாது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
3: தொடர்வது 1 மணிக்கான செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது சாலை, மின்சாரம் மற்றும் தொழில்துறை தொடர்பான பல்வேறு திட்டங்களை அவர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுவார். இத்திட்டத்தின் மொத்த மதிப்பு 18,800 கோடி ரூபாயாகும். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு சிஷீர் கணல் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வரவுள்ளார். கடந்த மே 13 வெளியான சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஒருதரப்பு மாணவர்கள் அதிருப்தி தெரிவித்து ஓஎஸ்எம் எனும் திரைவழி மதிப்பீட்டின் துல்லியம் குறித்து கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் சிபிஎஸ்இ தலைவர் மற்றும் செயலாளர் இடமாற்றம் செய்யப்பட்டு புதிய தலைவராக திரு பிரசாந்த் லோகண்டே நியமிக்கப்பட்டார். ஓஎஸ்எம் திட்டத்தின் அம்சங்களை ஆய்வு செய்ய திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் ராதாசௌகான் தலைமையில் விசாரணையை மேற்கொள்ளுமாறு கடந்த 2ஆம் தேதி அரசு உத்தரவிட்டுள்ளது. உலக சுற்றுச்சூழல் தினம் 2026 முன்னிட்டு மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று மக்கள் மாளிகையில் மரக்கன்றுகள் நட்டார். தொடர்ந்து மெய்நிகர் முறையில் பள்ளி மாணவர்களிடம் உலக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து கலந்துரையாடினார். மேலும் ஒவ்வொரு மாணவரும் தாயின் பெயரில் ஒரு மரம் நடுவோம் திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்க அறிவுறுத்தினார். முன்னதாக 76 பள்ளிகளில் சுற்றுச்சூழல் மன்றங்கள் மற்றும் பள்ளி தோட்டங்களை தொடங்கி வைத்தார். ஆகாஷ்வாணி 90ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி ஆகாஷ்வாணி சார்பில் பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவி மாரியப்பன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு செந்தில்குமார், நிகழ்ச்சி அமைப்பாளர் திருமதி எலிசபெத், உதவி பொறியாளர் திருமதி ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர் திரு ஸ்ரீனிவாச முருகன் உட்பட 100க்கும் மேற்பட்ட ஆகாஷ்வாணி வானொலி பணியாளர்கள் பங்கு பெற்ற நடைப்பயணத்தை அஜந்தா சிக்னல் அருகில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி முதல்வர் திரு பிரதீப் தேவனேயன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். டியூப்ளெக்ஸ் சிலை அருகே நிறைவடைந்த இந்நடைப்பயணத்தில் பங்கேற்றோருக்கு சிறப்பு விருந்தினரும் இயக்குநரும் நடிகருமான திரு

குமரன் பங்கேற்று பதக்கம் அணிவித்து சிறப்பு செய்தார். நிறைவாக பலூன்கள் பறக்கவிடப்பட்டன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10 மணிக்கு. வணக்கம்.

0: ஹலோ வணக்கம் நேர்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 ல இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே, நான் உங்க ஆர்ஜே ஆஷா. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை ஒவ்வொரு துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. லைஃப்ல எல்லாருக்குமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருங்க. சோ அந்த மாதிரி நம்ம லைஃப்ல ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னன்னா 12th தான். சோ 12th வரைக்கும் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டோ இல்ல ஒரு பாடப்பிரிவோ எடுத்து படிச்சிருப்போம். ஆனா 12th மேல நம்ம எந்த கோர்ஸ் எடுக்க போறோம், நம்மளோட வாழ்க்கை பாதை எதை நோக்கி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன குழப்பங்கள் இருக்கலாம். மார்க்குக்கு ஏத்த மாதிரி எந்த காலேஜ்ல என்ன சீட்டு கிடைக்கும், சோ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கோர்ஸ் படிக்கலாம், எதுல போனா ஸ்கோப்ஸ் வந்து அதிகமா இருக்கும், எதுல வேலை வாய்ப்புகள் அதிகம், எந்த துறையில நம்ம எடுத்து சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு இப்படி பல கேள்விகள் வந்து கண்டிப்பா மாணவர்கள் கிட்ட இருக்கும், பெற்றோர்களுக்கும் கூட இருக்கும். சோ அந்த வகையில இன்னைக்கு பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள். மேம் வணக்கம். மேம் வெல்கம் டு தி ஷோ.
1: வணக்கம் ஆஷா.
0: மேம் இப்ப பொதுவாவே வந்து ஸ்கூல்ஸ்ல பசங்க 10th வரைக்கும் வந்து காமனா ஒரே சப்ஜெக்ட் படிச்சுட்டு வராங்க. சோ பிளஸ் ஒன் அப்படின்னு வரும்போதுதான் நம்ம என்ன கோர்ஸ் எடுக்கிறோம், எது நம்ம லைஃப வந்து தீர்மானிக்க போகுது அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து பசங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சோ அந்த வகையில ஏதோ ஒரு குரூப் எடுத்துடுறாங்க, 12th முடிச்சுடுறாங்க. 12th அப்புறம் என்னென்ன படிப்புகள்லாம் இருக்குது, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லுங்க.
1: ஓகே ஆஷா, ஆக்சுவலி பிளஸ் டூ வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா 10th முடிச்ச உடனே நம்ம பிரான்ச் ஆல்மோஸ்ட் பிரிச்சிருவோம். மேக்ஸ் தனியா, பயாலஜி தனியா, அண்ட் தென் அக்கௌண்டன்சி, நர்சிங் இப்படி பிரியுது. ஆனாலும் அவங்க எந்த பக்கம் வேலைக்கு போகணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய கட்டத்துல பிளஸ் டூல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்களோட ஃபியூச்சர்ல என்ன மாதிரி வேலைக்கு போகணும் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேத்த மாதிரியான பேஸ் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்க கரியர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. அதுல ரெண்டாவது விஷயம், டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்துட்டு ஆஃப்டர் தட் அதுல ஒரு வருஷம் படிச்சுட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆல்டர் ஆகாம எடுக்கிறப்பவே கரெக்டான கோர்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுல ஸ்கில் இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் யோசிக்கணும், எது பிடிக்கும் அப்படிங்கறோம். ஒரு சில பேர் நல்லா பேசுவாங்க, சோ அதுக்கேத்த மாதிரி ஆர்ட்ஸ் எடுக்கலாம். இல்ல லேப் அண்ட் ரிசர்ச்ல ரொம்ப பேச மாட்டாங்க, அமைதியா வர்க் பண்ணுவாங்க, நல்லா டெப்தா ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஃபீல்டு, சயின்ஸ் ஃபீல்டு எடுக்கலாம். சோ அவங்கவுங்க ஒரு ஒரு ஃபீல்ட வந்து சாய்ஸ் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு கோர்ஸ் செலக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். இது எல்லாத்தையும் விட ட்ரெண்டிங்கா என்ன இருக்குன்னு ஒண்ணு பாத்துக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் ஃபைனலா போக போறது ஜாப் வேணும் அப்படிங்கிறது தான். சோ அப்படி ஜாப்னு பாக்குறப்ப அது நமக்கு பிடிச்ச ஜாபோட இருக்க மாதிரி இருக்கணும்.
0: நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: அவங்களோட ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன எடுத்துக்கணும்னாக்கா என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறதுல ஃபர்ஸ்ட் அவங்க டிசைட் பண்ணணும். எந்த ஃபீல்டு வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும், எதுல வேலைக்கு போகிறதுக்கு நம்ம விருப்பப்படுறோம் அப்படிங்கிற. நம்ம சின்ன பிள்ளைல கேட்டா எல்லாருமே வந்து நான் டாக்டர் ஆக போறேன் இன்ஜினியர் ஆக போறேன்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் எல்லாரும் சொல்றது டாக்டர், ஆனா அதுல 90% பேர் டாக்டரே ஆக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல்டு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. அந்த ஸ்கில் எதுல இருக்கும் அதுல அவங்க பாக்குறது ரொம்ப பெட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் எதுல ஜாப் நல்லா கிடைக்கும் அப்படிங்கறத பாத்துக்கணும், எதுல நிறைய வேகன்சி இருக்கணும். இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, இப்போ பிசிக்கல் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டா ஒரு டீச்சர் இருப்பாங்க, தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு எடுக்கிறப்ப ஒரு 10-15 டீச்சர்ஸ் வேகன்சி வரும். ஸோ என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல்டை சாய்ஸ் எடுக்கிறது பெட்டரா இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொசிஷன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, இப்போ ஒரு ஹெச்ஆராக போக போறேன், ஓனராக போக போறேன் அப்படின்னா அவங்க டீச்சராக போறேன், அந்த ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாக்க ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பாடத்தை தேர்ந்தெடுக்கிறப்ப அவங்க வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்க்கறதோட மட்டும் இல்லாம அவங்க எதுல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாக்குறது பெட்டரா இருக்கும். ஏன்னா மெரிட் சீட் மேனேஜ்மெண்ட் சீட்னு அவங்க எடுக்கிறப்ப எதுல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்காங்களோ அதை எடுக்கிறப்ப அவங்களுக்கு மெரிட்டோரியஸா எக்கனாமிக்கலா ரொம்ப பணம் கட்டாத அளவுக்கு உள்ள கோர்ஸ் அவங்க செலக்ட் பண்ண முடியும். ஸோ எதுல அவங்களுக்கு +1, +2 மார்க்ஸ் இருக்குங்கிறத கன்சிடர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வீட்டில் உள்ள எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் பாத்துக்கிறது பெட்டர். ஏன்னா எங்க காலேஜை பொறுத்தவரை சில பசங்க என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணிடுவாங்க, ஆஃப்டர் தட் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாதியில குவிட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாம வீட்டில் எக்கனாமிக்கலா எவ்வளவு பேர் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் பேரண்ட்ஸோட விஷயத்தையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் யோசிச்சு கோட் செலக்ட் பண்ணா பெட்டரா இருக்கும்.
1: ஓகே, இப்போ நீங்க பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி யாரு கேட்டாலும் வந்து நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ இந்த ஃபீல்டை தவிர மாணவர்கள் இப்ப இருக்கிற சூழ்நிலையில எதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: இப்ப உண்மையா சொல்லணும்னா பசங்க தமிழ் ரொம்ப விரும்பி பண்றாங்க. தமிழ்ல வந்து கத்துக்கிட்டு மல்டிமீடியா சைடு பேசக்கூடிய விஷயங்களுக்கு நிறைய அவங்க போறாங்க, ஸ்கிரிப்ட் ரைட்டிங் போறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு. லாங்குவேஜஸ்க்கு இப்ப கொஞ்சம் திருப்பி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆஃப்டர் தட் எவர்கிரீன் மேக்ஸ். ஸோ டியூஷன் சென்டராவது வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு மேக்ஸ் எவர்கிரீன் ஆல்வேஸ். அவங்க வந்து +1, +2 மேக்ஸ் எடுக்கிறாங்க, தென் இன்ஜினியரிங் மேக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கான மேக்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி மேக்ஸ் எவர்கிரீனில் இருக்கு. ஆஃப்டர் தட் எங்களோட சயின்ஸ் ஃபீல்டு எப்பவுமே ரிசர்ச் அண்ட் நியூ இன்வென்ஷன்ஸ், அதில் ஈகராக இருக்கக்கூடிய பசங்க செலக்ட் பண்ணுறது பயாலஜி ஓரியன்ட் கோர்சஸ் தான்.
1: நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.
2: தொண்டை வலி, திடீர் இருமலுக்கு ஏலக்காயை ஒரு துண்டு எடுத்து சிறிது நேரம் சுவைத்து வந்தால் இரண்டும் மிரண்டு ஓடிவிடும்.
3: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.

0: வளர்ச்சி.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
2: புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப எந்த சப்ஜெக்ட்ல மார்க் அதிகமா இருக்காங்களோ அதை வச்சு வந்து லைஃப் வந்து சூஸ் பண்ணணும், அவங்க என்ன கெரியர் என்ன படிக்க போறாங்கன்றதை சூஸ் பண்ணணும் சொல்றீங்க. ஒரு சில பேர் வந்து மேக்ஸ்ல அதிகமா மார்க் எடுத்திருப்பாங்க, பட் அவங்களுக்கு சயின்ஸ் ஓரியன்டா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும் பட்சத்துல என்ன செய்யறது?
3: அப்படி போறப்ப ஃபர்ஸ்ட் யூஜியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க எதில் மார்க் எடுக்கிறாங்களோ அதை எடுக்கிறது பெட்டர். பட் பிஜி போறப்ப இன்டர் டிசிப்ளினரியாக அவங்க மாறிக்கலாம். இப்போ மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறப்ப அவங்க இன்ஜினியரிங் எடுக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இப்போ பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி எடுக்கிறப்ப அவங்க ஃபார்மா கம்பெனிஸ் அந்த மாதிரி போறப்ப அந்த மாதிரி கிளப் பண்ணிக்கலாம். ஈவன் பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறாங்கிறப்ப பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஃபீல்டு போகலாம். பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது, மேக்ஸ் அண்ட் பயாலஜி வரப்ப பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்டர் டிசிப்ளினரியாக போகிறப்ப இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் ப்ளஸ் அவங்களுக்கு மார்க் அதிகமாக எடுத்தது ரெண்டும் சேர்த்து அவங்க படிக்க போகிறப்ப இன்னும் நல்லாயிருக்கும்.
2: இப்போ பொதுவாக வந்து எல்லாருமே படிக்கிறது ஒரு பேஷன் தான், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல கை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த படிப்பை எடுத்து படித்தா நல்ல வேலை கிடைக்கும், நிறைய ஸ்கோப் வந்து எந்த படிப்புக்கு வந்து அதிகமாக இருக்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க?
3: ஆக்சுவலாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்க போகிறப்ப அது மாறிக்கிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எனி ஒரு டிகிரி முடிச்சாலே போதும், அவங்க வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க நம்மளோட பேரண்ட்ஸ் சைட் பாத்தீங்கன்னா. இப்போ அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்குமே ஈக்குவலைஸ்டா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சீசனலாவும் நமக்கு ட்ரெண்டியாகவும் ஜாப்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கிறதுனால பசங்க எது வேணா எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெடிக்கல் எடுக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒன்லி டாக்டருக்கு தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஆஃப்டர் தட் அதுலேயே டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ல மெஷினரிஸ் அதில் ஒர்க் பண்ற மெஷினரிஸ் சைட் போகலாம், இல்லை டெக்னிக்கலி அவங்க மெஷின்ஸ் ஹேண்டில் பண்ற சைட் போலாம், லெபரேட்டரி சைட் போலாம், அந்த மாதிரி நிறைய பிரான்சஸும் இப்ப மெடிசன்ல இருக்கு. அண்ட் தென் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டாங்கனாலே எல்லாருமே சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான் பிரிஃபர் பண்றாங்க. அப்படி இல்லாம கோர் கம்பெனிஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்குள்ள போறப்பையும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டடா ஒர்க் நிறைய இருக்கும். ஸோ அப்ப அந்த மாதிரி கம்பெனிஸ்லயும் வேகன்சிஸ் இருக்கிறப்ப அதுலயும் இப்ப நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும். இது இல்லாம பியூரா கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல டேட்டா சயின்ஸ் எடுக்கலாம், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லவே வேண்டாம். இப்போ எதை எடுத்தாலும் கிப்லி இமேஜ்ல இருந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே வந்து ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். தென் நிறைய பேர் அக்கௌண்டன்ஸ் எடுத்திருப்பாங்க, அவங்க வந்து சிஏ எடுக்கலாம், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எடுக்கலாம், கம்பெனி செக்ரட்டரிஷிப் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ எக்ஸாம்ஸ் இது இல்லாம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய எழுதலாம் பசங்க.
2: நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.
4: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பொதுவா மாணவர்கள் ரொம்ப விரும்பி எடுக்கிற இன்னொரு துறை வந்து டீச்சிங் ஃபீல்டு. ஸோ டீச்சிங் ஃபீல்ட்ல என்ன மாதிரியான கோர்சஸ் எல்லாம் இருக்கு?
4: டீச்சிங் ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அதில் எடுத்துக்கிட்டு யூஜி முடிக்கலாம், பிஜி முடிக்கலாம், பிஹெச்டி அண்ட் நெட்டு கிளியர் பண்ணணும். யூஸ்வலாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் போகிறப்ப செலக்ட் ஒன்று கிளியர் பண்ணுறாங்க, இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு போகிறப்ப நெட்டு கிளியர் பண்ணுறது தான் வந்து நமக்கு ப்ரிஃபரன்ஸ். ஆஃப்டர் தட் பிஹெச்டி அண்ட் போஸ்ட் டாக்டரேட் வரைக்கும் முடிச்சிட்டாங்கன்னா டீச்சிங் ப்ரொஃபஷனில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபிட் ஆகிடுவாங்க.
3: ஓகே, இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் வந்து நெட் கிளியர் பண்ணணுங்க. நெட்னா என்ன அப்படின்றத சொல்லுங்க.
4: நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். இது ஆர்ட்ஸுக்கு தனியாக நடக்குது, சயின்ஸுக்கு தனியாக நடக்குது. ஜூன் மாதம் ஒன்றும் டிசம்பர் மாதம் ஒன்றும் நடக்குது. அதில் வந்து லெக்சரர்ஷிப் எலிஜிபிலிட்டியும் வரும், JRF சொல்லுவோம், ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப்னு சொல்லுவோம். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்தும் எக்ஸாம்ஸ் எழுதலாம். அதில் எழுதி அவங்க கிளியர் பண்ணுறப்ப அவங்க டீச்சிங் லைனில் போகிறப்ப கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி வச்சுக்கணும்.
3: இப்போ அதிகமாக வளர்ந்து வர துறைகளில் ஒன்று AIன்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதில் என்ன மாதிரியான ஸ்கோப்லாம் இருக்குது? இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார்ந்த படிப்புகள்லாம் என்னென்ன
4: இருக்குது? கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது மேம். ஈவன் சர்டிஃபிகேட்லேருந்து டிப்ளமாலேருந்து டிகிரி ஆஃப்டர் தட் இன்ஜினியரிங் வரைக்கும் நம்ம பிரான்ச்சஸாக பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸில் தான் அவங்க படிக்க போகிறாங்க அப்படின்னாக்கா BCA எடுக்கலாம், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம். அதில் வெப் டிசைனிங் இருக்குது, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி கோர்சஸ் அவங்க செலக்ட் பண்ணலாம். ஆஃப்டர் தட் பிடெக் போகிறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் IT இருக்குது. இதில் இப்போ AI தனியாகவும் பிரான்ச்சஸ் வந்துருச்சு. ஸோ கம்ப்யூட்டரில் பொறுத்த வரைக்கும் பிடெக் எடுக்கலாம். தென் டிப்ளமா கோர்சஸ் நிறைய இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்சஸ் இருக்குது, பைத்தான், ஜாவா, இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து அவங்க படிக்கலாம். அவங்க எந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எவ்வளோ நேரம் படிக்க முடியும், எவ்வளோ அவங்களுக்கு டியூரேஷன் ஆஃப் ஸ்டடீஸ்க்கு அவங்களுக்கு எலிஜிபிள், எக்கனாமிக்கலாக எவ்வளோ முடியுங்கிறத பொறுத்து நிறைய கம்ப்யூட்டர் கோர்சஸ் இருக்கு மேம்.
3: நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
3: पिछले 6 वर्षों में पीएम स्वनिधि योजना के तहत 75 लाख से ज्यादा स्ट्रीट वेंडर्स को 17,800 करोड़ रुपए से अधिक के लोन दिए गए हैं. साथ ही ब्याज सब्सिडी और डिजिटल लेन देन पर कैशबैक के रूप में लगभग 800 करोड़ रुपए की सहायता भी प्रदान की गई है. आज देश भर के स्ट्रीट वेंडर्स, जिनमें करीब 46% महिलाएं हैं, अपने व्यापार को नई ऊंचाइयों तक ले जा रहे हैं. पीएम स्वनिधि के 6 साल, उत्साह, सम्मान, स्वाभिमान.
4: வெல்கம் பேக் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியை. இன்னைக்கு நிகழ்ச்சியில பிளஸ் டூக்கு பிறகு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை நம்ம கூட ரொம்ப சூப்பராகவே ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பொதுவா வந்து மேம், இந்த மாதிரி டிகிரி கோர்சஸ் இல்லாம டெக்னிக்கல் கோர்ஸ் நிறைய இருக்கு. அதுல வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. சோ அந்த மாதிரி டெக்னிக்கல் கோர்சஸ்
5: காமர்ஸ் ஸ்ட்ரீம் பார்த்த வரைக்கும் இப்போ பிளஸ் டூலேயே பசங்க வந்து காமர்ஸ் ஸ்ட்ரீம் சைட் போக ஆரம்பிக்கிறாங்க. அது வந்து சில பேர் சயின்ஸ் வந்து வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்து காமர்ஸ் சைட் போகிறாங்க. ஆர்ட் சைடில் அப்படி போகிறப்ப சிஏ படிக்கலாம். சிஏ வந்து நம்ம இன்டெகிரேட்டட் கோர்ஸாக படிக்கணும்னா பிளஸ் டூ முடித்த உடனே சிஏ படிக்கலாம். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன். ஆஃப்டர் தட் சிஎஸ், சிஎஸ் பொறுத்த வரைக்கும் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் படிக்கலாம். ஆஃப்டர் தட் சிஎம்ஏன்னு சொல்லுவோம், காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அது மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் அவங்க வந்து காமர்ஸ் முடித்த பசங்க போகலாம். ஸோ பேங்கிங், இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் அந்த மாதிரி அதில் ஆஃபீஸஸ் எக்ஸாம் எழுதிட்டு அவங்க போகலாம். இது இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இ மார்க்கெட்டிங், நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற திங்ஸ், க்ளோசரிஸ் அப்படிலாம் போகிறப்ப அந்த மாதிரி இ மார்க்கெட்டிங் சைட் போகலாம். ஃபினான்ஸ் அனலிஸ்ட்டாக போகலாம். என்டர்பிரினர்ஷிப், ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ரொம்ப அதிகம் மேம். ஸோ இப்போ பிபிஏ படிக்கிற பசங்க ஸ்டார்ட் அப்ஸ், சின்ன சின்ன லோன்ஸ் எடுத்துட்டு ஓன் கம்பெனிஸ்,

0: ஸ்டார்ட் பண்ணுறப்ப பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த மாதிரி காமர்ஸ் சைட் போகிற பசங்க யூஜி டிகிரியே போதும், யூஜியை வச்சே அவங்க அடுத்து ஸ்டார்ட் அப்ஸ் ஆரம்பித்து பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு ஓனர்ஸாக இருக்கிறவங்களும் நம்ம பார்க்க முடியும். ஸோ நிறைய இருக்குது.
1: நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு ஷார்ட் பிரேக்.

0: புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: துறை வாரியான படிப்புகள் என்னென்ன இருக்கு?
2: இப்ப பிரான்சஸ் வைஸ் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் எடுத்தோட மெடிசன் மருத்துவம் எடுத்துக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா MBBS எல்லாருக்கும் தெரிஞ்சது. அடுத்து பல் சம்பந்தப்பட்ட BDS எடுக்கலாம், BAMS எடுக்கலாம், BHMS எடுக்கலாம், பிசியோதெரபி எடுக்கலாம், நர்சிங் எடுக்கலாம், அலர்ட் ஹெல்த் சயின்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஃபார்மகாலஜி அந்த மாதிரி நிறைய ஃபீல்டு வந்து மெடிசன் சைடு எடுக்கலாம். தென் இன்ஜினியரிங் சைடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம், ECE எடுக்கலாம், மெக்கானிக்கல், சிவில், இப்ப பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, மெக்கட்ரானிக்ஸ், அதாவது ரெண்டு மெக்கானிக்ஸும் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சேர்ந்து மெக்கட்ரானிக்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் இன்ஜினியரிங்ல எடுக்கலாம். தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் BCA, BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BSc-லே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துருச்சு, டேட்டா சயின்ஸ் வந்துருச்சு, சைபர் செக்யூரிட்டி வந்துருச்சு. ஸோ BSc-லே நான் கம்ப்யூட்டர்ல தான் போக போறேன், சைபர் சைட் தான் ஒர்க் பண்ண போறேங்கிறவங்க ஸ்பெசிஃபிக்காவே எடுத்துக்கலாம். தென் காமர்ஸ் சைட் பாத்தீங்கன்னா BCOM, ஜென்ரல் அக்கவுண்டிங், அப்புறம் ஃபினான்ஸ், BBA, CA, CMA அந்த மாதிரி கோர்சஸ் அவங்க எடுக்கலாம். ஆர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ், தமிழ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இது எல்லாமே வந்து பசங்க எடுத்துட்டாக்கா ஃபைன் ஆர்ட்ஸ் கூட எடுக்கலாம். ஃபைன் ஆர்ட்ஸ்லேயுமே இப்போ டான்ஸு, சிங்கிங் நிறைய எடுக்கிறாங்க பசங்க, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எல்லாமே எடுக்கிறாங்க. தென் அக்ரிகல்ச்சரல் சைடு BSc அக்ரிகல்ச்சர் இருக்குது, ஹார்டிகல்ச்சர் இருக்குது, BSc ஃபாரஸ்ட்ரி இருக்குது. ஃபாரஸ்ட்ரி சைடு பசங்க ஜாபுக்கு போகிறத பற்றி யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க, ஆனால் நிறைய வேகன்சிஸ் ஃபாரஸ்ட்ரி சைடு வருது. ஸோ அங்கே அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்ஷன் இருக்குது. தென் லா, அடுத்தது சட்டம் படிக்கலாம் பசங்க, BA படிக்கலாம், LLB படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 5 வருஷம் இன்டெகிரேட்டட் கோர்ஸாகவும் படிக்கலாம். இது இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சயின்ஸ் ஃபைனலாக பார்க்குறப்ப BSc ஃபிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, ஜுவாலஜி, பாட்டனி, மைக்ரோபயாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி, ஜெனட்டிக்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், எக்காலஜி, நியூட்ரிஷன், டயட்டிக்ஸ், இந்த மாதிரி நிறைய சைக்காலஜி எது வேணா எடுக்கலாம். நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ்லாம் எடுத்தாங்கன்னு சொன்னாக்கா ஜிம்மில் எல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, டயட் பிளான் கொடுக்குறாங்க, அதே மாதிரி டிசீஸ் கொடுக்குறது, டிசீஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு, ஒபிசிட்டி ரெடியூஸ் பண்ண, இந்த மாதிரிலாம் அவங்க நிறைய ஜாப் ஃப்ரீலான்சிங்காக கூடவே ஒர்க் பண்ணலாம். ஸோ BSc முடிச்சாலே போதும், அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்து அவைலபிளா இருக்கு.
0: ஓகே, இவ்வளவு கோர்சஸ் இருக்கு, நிறைய இதுக்கான வேலை வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு. நிறைய துறைகள்லாம் வந்து தெரிய மாட்டேங்குதா என்னன்னு தெரியல, அதை பத்தின விழிப்புணர்வு மாணவர்கிட்ட இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய கோர்சஸ் வந்து ஆளே இருக்க மாட்டாங்க, ஒன்னு ரெண்டு பேர் தான் வந்து அந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்களா இருப்பாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, வேளாண்மை சைட்ல வந்து நிறைய ஸ்கோப் வந்து நிறைய இருக்கு பசங்களுக்காக.
2: இப்ப சொல்லணும்னா அந்த ஹார்டிகல்ச்சர் சைடு எடுக்கிறாங்க இல்லையா, மாடி தோட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஸோ அதை செஞ்சு கொடுக்கறதுக்கே அவங்க தனியா பிசினஸாவே அதை ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட்அப்ஸ் அவைலபிளா இருக்கு.
0: சூப்பர், அதுக்கான மானியம் எல்லாமும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் சைடு வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க.
2: சோலார் பேனல்ஸ், சோ சோலார் பேனல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க அதை ஒரு டீலர்ஷிப் எடுத்துக்கிட்டா கவர்மெண்ட் மானியம் கிடைக்குது. அது அவங்களுக்கு சோலார் பேனல் போட்டு மேல ஷெட் போட்டுட்டு கீழே ஹார்டிகல்ச்சருக்கு எடுத்துட்டு அவங்க கீழே பிளான்டேஷன் போட்டு தராங்க. சோ அவங்களுக்கு ஒரே டயத்துல ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஜாபாவும் இருக்கும், சாட்டிஸ்பைடாவும் பண்ண முடியும்.
0: சோ டைம் போனதே தெரியல, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். சோ நிறைய விஷயங்களை இன்னும் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. பிளஸ் டூக்கு பிறகு மாணவர்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உயிர் வேதியியல் துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி வரலட்சுமி அவர்கள் நேர்களே இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பாட்ட தவறாம கேளுங்க. வரும் புதன்கிழமை மதியம் 1-2 இருக்கு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி உங்க FM Rainbow 102.8.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:16 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைவது ஆர்ஜே தேவி.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அவளுக்கென்று ஒரு மனம் படுத்திருக்காங்க.

நேரம் 2:23 நாற்பது நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். 100க்கு 100 படத்திற்காக.

0: அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: FM ரெயின்போ 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம், டாக்டர் சிவா படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: வெறும் விவசாயம் அல்ல இது.

0: அதிக சூட்டுனால ஏற்படுற வயிற்று வலிக்கு வெந்தயம் ஒரு கைப்பிடி எடுத்து தண்ணில போட்டு ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சு வந்தா வயிற்று வலி நீங்கிடும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அவர்கள் படத்திற்காக எஸ் ஜானகி அவர்கள் பாடிய பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அந்தமான் காதலி படத்திற்காக.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேயர்களே, இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் அவசர சிகிச்சைகளில் காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு மற்றும் விஷ பாதிப்புகள் குறித்து புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் குழந்தைகள் நல மருத்துவர் சி ராஜேஸ்வரி அவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருக்காங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்களும் விளக்கம் பெறலாம்.
2: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: FM Rainbow 102.8ல காலத்தி வென்ற கானங்கள் நிகழ்ச்சி கிட்ட ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் நிறைவாக வரக்கூடிய பாடல் பிராப்தம் படத்திற்காக TM சவுந்தரராஜன் P. சுசீலா அவர்கள் இணைந்து பாடியிருக்கும் பாடல்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:47 ஆயிற்று. எஃப்எம் ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்கு
1: குழந்தைகள் அவசர சிகிச்சைகளில் காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு மற்றும் விஷ பாதிப்புகள் குறித்து புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் நித்யானந்தி என்கின்ற ஸ்ரீ ராஜேஸ்வரி அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. மேடம், வெல்கம் பண்ணிடலாம். ஹாய் மேம்.
4: வணக்கம் மேம்.
1: மேம், இன்னைக்கு வந்துட்டு குழந்தைகளுடைய அவசர கால சிகிச்சை, ஸோ கண்டிப்பாக வந்து அது ஒரு சீரியஸான விஷயம்தான் இல்லைங்களா மேம்? ஸோ இதில் வந்துட்டு குழந்தைகளுக்கு வரக்கூடிய காய்ச்சல், ஸோ வரும்பொழுது அது எந்த வெப்பநிலையில் இருக்கும்பொழுது அவங்களுக்கு வலிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு மேம்?
4: முதல்ல இந்த க்வெஸ்சனுக்கு ஃபஸ்ட் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த பீடியாட்ரிக் எமர்ஜென்சி அண்ட் பாய்சனிங் இந்த டாப்பிக்காக, அதாவது குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல்னால வந்த வலிப்பு ப்ளஸ் பாய்சனிங், இது இந்த டாபிக் பற்றி பேசுறதுக்கு என்னை அழைச்சதுக்கு நான் ஆல் இண்டியா ரேடியோக்கு ஆக்சுவலாக ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா காலத்துலேயுமே வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமான, சின்ன குழந்தைங்க வச்சிருக்கிற எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டாபிக் இது.
1: எஸ் மேம்.
4: ஸோ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக டெம்பரேச்சருக்கும் டைரெக்டாக வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இந்த ஃபெப்ரைல் சீஷர்னு யூஸ்வலாக சொல்லுவோம். காய்ச்சல்னால வந்து வலிப்பு வந்து பார்த்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப லோ கிரேட் டெம்பரேச்சர்லேயே வரலாம், சில குழந்தைங்களுக்கு வந்து நிறைய குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக அதிகப்படியான காய்ச்சல் போகும்போது வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த டெம்பரேச்சரில் தான் வரும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக யூஸ்வலாக சொல்ல முடியாது.
1: ஓகே மேம். ஸோ இப்போ இந்த காய்ச்சல் வலிப்பு பொதுவாக எந்த வயது குழந்தைகளை அதிகமான அளவில் தாக்குது அப்படின்றது சொல்லுங்கள் மேம்.
4: 6 மாதம்

0: பத்துலேருந்து ஆரம்பிச்சு 5-6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு காய்ச்சல்னால வலிப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் யூஸ்வலாக நிறைய இருக்கும். ஒரு தடவை வந்ததுன்னா அவங்களுக்கு திருப்பி வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கிற குழந்தைங்களை விட காய்ச்சல் வந்து வலிப்பு வந்த குழந்தைங்களுக்கு திருப்பி 5-6 வயசுக்குள்ள திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
1: ஓகே மேம். ஸோ இப்போ இந்த 6 வயசுலேருந்து 5-6 வயசு வரைக்கும் 6 மாதங்கள்லேருந்து 5-6 வயசு வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு மேம். ஸோ இது இந்த சின்ன வயசுலேயே வரக்கூடிய இந்த வலிப்பு பிரச்சனை அப்படின்றது ஃபியூச்சரில் அவங்களுக்கு என்ன மாதிரியான உடலில் ஏதாவது மாற்றங்கள் ஏதாவது வருமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா மேம்?
0: இப்போ இந்த வெறும காய்ச்சல்னால வலிப்பு மட்டும் வந்திருக்கு, ஒரு தடவை மட்டும் வருது, இப்போ அந்த 24 முதல் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு தடவை மட்டும் குழந்தைங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் 90-95% யூஸ்வலாக அவங்களுக்கு எதுவும் பெரிய அளவில் பாதிப்பெல்லாம் எதுவும் ஏற்படுத்தாது. வலிப்பு நோயாக மாறுறதுக்கான தன்மைகள் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ரொம்ப வந்து லெஸ் தென் 5% தான் சொல்லாமல் 5% கீழே இருக்கிற பிள்ளைங்களுக்கு தான் வந்து அது வலிப்பு நோயாக மாறுறதுக்கான அறிகுறிகள் யூஸ்வலா இருக்கும். உங்களுக்கு அந்த ரிஸ்க் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு.
1: ஓகே மேம். அப்ப இந்த வலிப்பு
0: 95% யூஸ்வலா வந்து காய்ச்சல் வந்து காய்ச்சல்னால வலிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் அவங்களுக்கு அது வந்து மூளை இதை வந்து வளர்ச்சியை பெருசா பாதிப்பு கொண்டு வராது.
1: ஓகே மேம். ஸோ அப்போ வந்து இந்த வலிப்பு பிரச்சனை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 6 மந்த் பேபி அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு விஷயம் பாக்குறாங்க, ஒரு பேரண்ட்ஸ் என் பேரண்ட்ஸ் பாக்குறாங்கன்னா, ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் முதலுதவியா செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இவங்க என்ன அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பயம் அப்படின்றது அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க மேம்.
0: அந்த இப்போ சப்போஸ் இப்போ வீட்டில் வந்து உங்க முதல் தடவை பார்க்குறாங்க, இப்போ காய்ச்சல் வந்து எவ்வளோ நேரம் இருந்து வலிப்பு வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். சப்போஸ் வந்து இப்போ காய்ச்சலுக்கான மருந்துகள் அவங்க வீட்டில் வச்சிருந்தாங்கன்னா அந்த டைம்ல வலிப்பு இருக்கும்போது உடனே கொடுக்கக்கூடாது. ஸோ காய்ச்சல் இருக்கும்போது இப்போ வலிப்பும்போது ஆக்டிவா இப்போ அந்த ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருக்கும்போது கொடுக்கக்கூடாது. ஜுரம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க வழக்கமாக கொடுக்குற பாரஸ்டமால் மருந்து கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் அது வலிப்பா மாறுது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்தில் வாய் வழியா எதுவும் கொடுக்காம குழந்தைய வந்து லெஃப்ட் பொசிஷன்ல திருப்பி வச்சுக்கணும். முடிஞ்சதுன்னா ஒரு ஈர டவல்ல வந்து நினைச்சி குழந்தைக்கு அந்த ஸ்பஞ்சிங் டிப்பிட் ஸ்பஞ்சிங் சொல்றத துணி நினைச்சி தொடச்சு விடணும். தொடச்சு விட்டீங்கன்னா அந்த ஜுரம் இறங்கிடும். அப்ப அந்த வலிப்போடைய அது நம்ம 99% பார்த்தோம்னா அந்த ஃபிட்ஸ் வந்து தானாகவே நின்றுடும். லெஸ் தென் ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ள மோஸ்ட்லி அதுவே தானாக நின்றுடும். ஸோ அந்த குழந்தைய ஒரு லெஃப்ட் லேட்ரல் பொசிஷனில் போட்டுட்டு அந்த சமயத்தில் வாய் வழியாக எதுவும் கொடுக்கறது குடும்பம் மட்டும் பேரண்ட்ஸ் வந்து தவிர்த்துக்கணும். சாவி கொடுக்கறது இல்லை துணி ஏதாவது வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறது யூஸ்வலாக தவிர்த்துக்கணும் அவங்க.
1: ஓகே மேம். ஆக்சுவலாக அடுத்தது கேட்க வந்தது மாதிரிதான், இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றதுக்காக கையில் வந்து ஏதாவது இரும்பு கொடுக்கறது, ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம்
0: இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அவங்க.
1: ஓகே மேம்.
0: குழந்தைய லெஃப்ட் பொசிஷனில் போட்டால் மோஸ்ட்லி வந்து 90-95% அந்த ஃபிட்ஸ் வந்து தானாகவே நின்றுடும். ஸோ முடிஞ்சதுன்னா இப்போ அந்த ஒரு பேரண்ட் வந்து அந்த குழந்தைய கவனிச்சிக்கலாம், கூட வேற யாராவது உதவிக்கு இருந்தாங்கன்னா அவங்க முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு வீடியோ, இப்போ எல்லார் வீட்லேயுமே ஸ்மார்ட் போன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது நிஜமானமே ஃபிட்ஸ் தானா அப்படிங்கறத அவங்க வந்து பாத்துக்கலாம்.
1: ஓகே மேம். இப்போ அது ஃபிக்ஸ் தான் அப்படின்றத வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன மாதிரியான குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் நமக்கு வந்து பார்க்க முடியும்
0: அப்படின்னு பேரண்ட்ஸ் வந்து தவிர்த்துக்கணும். சாவி கொடுக்கறது இல்ல துணி ஏதாவது வைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கறது யூஸ்வலா தவிர்த்துக்கணும் அவங்க.
1: ஓகே மேம். ஆக்சுவலாக அடுத்தது கேட்க வந்தது மாதிரிதான், இப்போ ஃபர்ஸ்ட் எய்ட் அப்படின்றதுக்காக கையில் வந்து ஏதாவது இரும்பு கொடுக்கறது, ஸோ இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம்
0: இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக பண்ணக்கூடாது அவங்க.
1: ஓகே மேம்.
0: குழந்தைய லெஃப்ட் பொசிஷனில் போட்டால் மோஸ்ட்லி வந்து 90-95% அந்த ஃபிட்ஸ் வந்து தானாகவே நின்றுடும். ஸோ முடிஞ்சதுன்னா இப்போ அந்த ஒரு பேரண்ட் வந்து அந்த குழந்தைய கவனிச்சிக்கலாம், கூட வேற யாராவது உதவிக்கு இருந்தாங்கன்னா அவங்க முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு வீடியோ, இப்போ எல்லார் வீட்லேயுமே ஸ்மார்ட் போன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துட்டு வந்தாங்கன்னா அது நிஜமானமே ஃபிட்ஸ் தானா அப்படிங்கறத அவங்க வந்து பாத்துக்கலாம்.
1: ஓகே மேம். இப்போ அது ஃபிக்ஸ் தான் அப்படின்றத வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன மாதிரியான குழந்தைகளுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் நமக்கு வந்து பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுங்க மேம்.
0: இப்போ குழந்தைங்களுக்கான வலிப்பு வந்து பார்த்தோம்னா நிறைய விதத்தில் வரும். யூஸ்வலாக வந்து ரெண்டு கை கால்கள் ரெண்டுமே வந்து வெட்டி வெட்டி இழுக்கிறது அந்த மாதிரி இருக்கலாம், இல்லை ஒரு கை ஒரு கால். இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் வந்து இதுதான் மெயினாக. அந்த குழந்தைக்கு வந்து இப்போ நினைவு எப்படி போகுது, நினைவு இருக்கா இல்லையா, அந்த குழந்தைக்கு வலிப்பு வந்து முடித்தோடனே தோராயமாக எவ்வளோ நேரத்துக்குள்ளே அந்த குழந்தைக்கு நிற்கிது, ரெண்டு கை ரெண்டு கால்

0: கூட்டிட்டு வராங்களோ அவங்க வந்து கூட்டிட்டு போலாம். கூட்டிட்டு போனாங்களோ அவங்களுக்கான முதலுதவிகள் செஞ்சுட்டு அவங்கள வந்து டெர்ஷரி கேர் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களே தாராளமா ரெஃபர் பண்ணிடுவாங்க.
1: ஓகே மேம். ஸோ வந்து இப்போ இந்த வலிப்பு மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது இவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு இந்த மூளையில அந்த அறிவுத்திறன் பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்களா?
0: அறிவுத்திறன் பாதிப்படையும் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறதான் வந்து பாத்துட்டு வரணும். இப்ப வெறும் இந்த பிளெயினா நம்ம வந்து இந்த சிம்பிள் ஃபெப்ரைல் சீஷர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, காய்ச்சல்னால வந்த வலிப்புகள், அதனால வந்து பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய மூளை வளர்ச்சி வந்து பெருசா பாதிப்படைகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இப்ப எப்ப அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி மூளை பாதிப்புகள் எப்ப வரலாம் அப்படின்னு சொன்னோம்னா வந்து அதுக்கு நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. இப்ப வந்து அந்த குழந்தைக்கு மாசமா இருக்கும் பொழுது அந்த ஆன்டிநேட்டல் பீரியட்லயோ இல்லைனா வந்து குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா வந்து எந்த அளவுக்கு ஐசியூல எவ்வளவு நாள் இருந்திருக்காங்க நாள்பட்ட இதுல, அப்பவே வந்து வலிப்பு வந்த குழந்தைங்களுக்கு திருப்பி வந்து காய்ச்சல் வரும்போதும் இப்ப யூஸ்வலா இருக்கிறத விட இப்ப இவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இந்த ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள இந்த ஒரு மாசத்துக்குள்ள இருக்கிற குழந்தைங்க இல்ல நிறைய பேர் ஆறு மாசத்துக்கு முன்னாடி கூட வந்து வலிப்போட இருந்திருப்பாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் இப்ப நம்ம அந்த நார்மல் ஏஜ் ஃபேக்டர்னு சொல்றோம், அந்த ஆறு மாசத்துல இருந்து ஆறு அஞ்சு வயசு வரைக்கும் அவங்களுக்கும் இந்த வலிப்பு இந்த ஜுரத்தோட வலிப்பு வரதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இவங்களுக்கு இவங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கறத அவங்க மாசம் மாசம் வந்து அவங்கள ரெகுலரா காமிக்கிற குழந்தை மருத்துவர்கிட்ட ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா அந்த வளர்ச்சி பின் தடைப்படுது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு நம்ம தெரப்பி சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றோமோ அந்த குழந்தைங்க சீக்கிரமா ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி இப்ப வீட்டுல யாருக்காவது வந்து ஃபிட்ஸோட இருக்காங்க, இப்ப அந்த எய்தர் ஆஃப் த பேரண்ட்ஸ் இல்லைன்னா வந்து அவங்களுடைய சிப்ளிங்ஸ் அவங்க கூட பிறந்தவங்க இல்ல கூட பிறந்தவங்களுடைய பசங்க இவங்களுக்குலாம் யாருக்காவது காய்ச்சல் வந்து வலிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப இந்த குழந்தைக்கு வலிப்பு வர தன்மை இருக்கு. வலிப்பு கண்டிப்பா வரணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. நிறைய குழந்தைங்களுக்கு இப்ப ஒரு வயசுக்குள்ள இப்ப ஜுரம் வந்து வலிப்பு வந்திருக்குன்னா அந்த ஒரு தடவையோட நின்னு போன பிள்ளைங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க, திருப்பி வராமையே போயிருந்திருக்கலாம். பட் இந்த மாதிரி ஃபேமிலியில யாருக்காவது க்ளோஸ் சர்க்கிள்ல யாருக்காவது இருக்கும்போது இப்ப இந்த குழந்தைக்கு இப்ப ஜுரம் இருக்கும்போது வலிப்பு வர அந்த ஏஜ்ல அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஜுரம் இருக்கும்போது வலிப்பு வரதுக்கான தன்மைகள் இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. சோ பேரண்ட்ஸ்க்கு இருந்ததுன்னா இப்ப இவங்களுக்கு வரலாம். அது வந்து காய்ச்சலோட வலிப்பா இருந்திருக்கலாம், இல்ல வலிப்பு வியாதியோட இருக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இப்ப சில அம்மாக்கள் வந்து வலிப்பு மாத்திரைகள் ரெகுலரா எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இப்ப இது வலிப்பு நோயா மாறதுக்கான அறிகுறிகள் இருக்கு. இப்ப வந்து இப்ப நம்ம ரீசெண்ட் டைம்ல பாக்குறது என்னன்னா ஒவ்வொரு வருடமுமே வந்து அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகுது. ஃபேமிலி ஹிஸ்டரிக்கும் இந்த குழந்தைங்களுக்கு வர வலிப்பு நோய்க்கும் சம்பந்தம் இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்படி இல்லைன்னா கூட நிறைய குழந்தைங்களுக்கு இப்ப வந்து வலிப்பு வர தன்மையோட தான் இருக்காங்க. வலிப்பு நோய் வர தன்மை நிறைய இருக்கு இப்ப பிள்ளைங்களுக்கு.
1: ஓகே மேம். இப்ப ஜெனட்டிக்கலா வந்து இந்த வலிப்பு நோய் அப்படின்றது வரதுக்கான சான்சஸ் கம்மியா இருந்தாலும் வலிப்பு நோய் அப்படின்றது குழந்தைங்களுக்கு இந்த வலிப்பு காய்ச்சலால வரக்கூடிய வலிப்பு அப்படின்றது இருந்துகிட்டு தான் இருக்கு.
0: ஆமா இருந்துட்டு தான் இருக்காங்க.
1: ஓகே மேம். இப்போ இந்த காய்ச்சலால வரக்கூடிய இந்த வலிப்பு பிரச்சனை இருக்குங்களா மேம்? சோ இதுக்கும் இந்த வலிப்பு நோய்க்கும் என்ன வந்து வித்தியாசம் அப்படின்றது சொல்லுங்க.
0: இப்ப நம்ம சொன்ன மாதிரி இப்ப காய்ச்சல்னால வந்து வலிப்புன்னு சொன்னா இப்ப அந்த 24 மணி நேரத்துல இருந்து இப்ப யூஸ்வலா ஹாஸ்பிட்டல்ல ஏன் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை அட்மிட் பண்றாங்க, இப்ப நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து இப்ப காய்ச்சல் வலிப்பு அப்படின்னு சொல்லும் அந்த குழந்தைங்களை அட்மிட் பண்றாங்க. எதுக்கு மெயினா அட்மிட் பண்றாங்கன்னா அந்த 24 hours இருந்து 48 hours வரைக்கும் அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வலிப்பு திருப்பி வர்றதுக்கான சான்சஸ் வந்து அந்த பீரியட்ல தான் ஜாஸ்தி இருக்கும். 80-90% அந்த டைம்ல தான் யூஸ்வலா இருக்குமே. சோ அதுக்கு மூல காய்ச்சல் மாதிரி அவங்களுக்கு ஏதாவது மாறுதா அப்படின்னு பாக்குறதுக்காக தான் மெயினா வந்து அட்மிட் பண்ணுவாங்களே. சோ இப்ப இது வந்து எல்லாருக்கும் வந்து வலிப்பு நோயா அது மாறணுங்கிற அவசியம் கிடையாது. எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து அது மூளை காய்ச்சலா போகாது. சோ இப்ப வந்து இப்ப நம்ம அட்மிட் பண்ற இப்ப ஒரு 10 குழந்தை அட்மிட் ஆகுதுன்னு சொன்னா அதுல 8-9 குழந்தைங்க யூஸ்வலா நார்மலா தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு குழந்தைக்கு அந்த ஃபர்ஸ்ட் 24-48 hoursல திருப்பி வலிப்பு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு திருப்பியும் வலிப்பு வருது அப்படின்னு சொன்னா அப்ப மூளை காய்ச்சல் மாதிரி ஏதாவது இருக்கா அப்படிங்கறத பாக்கணும். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இந்த மூளை காய்ச்சல்னு சொன்னாலுமே பயப்படுவாங்க. மூளை காய்ச்சலுக்கு இப்ப நம்மளுடைய ரெகுலர் அந்த இம்யூனைசேஷன் ஷெட்யூல் தடுப்பூசி அட்டவணையில வந்து பார்த்தோம்னா மூளை காய்ச்சலுக்கு கவர் பண்ற ரெண்டு தடுப்பூசி நம்மளதுல ஏற்கனவே வந்துருச்சு. சோ ஹிப்ங்கிற அந்த தடுப்பூசியும் பிளஸ் வந்து நியூமோகாக்கல் பிசிவி அப்படிங்கறதும் நம்மளுடைய ரொட்டீன் தடுப்பூசியில இப்ப நம்ம இந்தியா முழுக்க எல்லா கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே கிடைச்சிட்டு தான் இருக்கு. சோ இப்ப இது போடுறதுனால அந்த மூளை காய்ச்சலுடைய அளவு வந்து ஓரளவு இப்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு. பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கும். சோ இப்ப 2-3 தடவைக்கு மேல வருது அப்படின்னு சொன்னா மூளை காய்ச்சலா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த குழந்தைக்கு அந்த மூளைக்காய்ச்சலுக்கான டெஸ்ட் பண்ணணும் பண்ண வேண்டாம் அப்படிங்கறது வந்து நம்ம மருத்துவமனையிலேயே இருக்கும்போது தொடர்ச்சியா அவங்களை கண்காணிச்சுட்டே இருந்துட்டு எந்த குழந்தைக்கு வேணுமோ

0: டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கான ஐவி ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டோம்னா 10 நாளோ 14 நாளோ அதுக்கான எந்த என்ன மாதிரி கிருமி தொற்று அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கான நரம்புசிகள் செலுத்திட்டோம்னா அந்த மூளை காய்ச்சல் வந்து உங்களுக்கு 99% அது தானா சரியா போயிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் தொடர்ந்து பேசலாமா?
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில குழந்தைகளுடைய அவசர கால சிகிச்சைகளில் காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு மற்றும் விஷ பாதிப்புகள் குறித்து டாக்டர் நம்ம கூட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நேர்களே, உங்களுக்கும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இப்போ ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 மற்றும் 2275230 இந்த எண்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கு நீங்களும் விளக்கம் பெறலாம். மேம், இப்போ இந்த காய்ச்சல் பாதிப்பு, இந்த காய்ச்சல்னால வரக்கூடிய இந்த வலிப்பு அப்படின்ற பிரச்சனை காய்ச்சல் ஆரம்பிக்கும் போதே வந்து அதை தடுக்கிறதுக்கான சான்சஸ் ஏதாவது இருக்குங்களா மேம்?
0: இப்ப முதல் தடவை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா யூஸ்வலா நாங்க வந்து அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து அவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகும்போது சில அறிவுரைகள்லாம் வந்து சொல்லிதான் யூஸ்வலா அனுப்பி விடுவோமே. ஏன்னா இப்ப அந்த மதருக்கு வந்து கண்டிப்பா தெரியும், அந்த பேரண்ட்ஸ்க்கு வந்து இப்ப அந்த குழந்தைக்கு 5 வயசுலேருந்து 6 வயசு வரைக்கும் திருப்பி வலிப்பு வரத்துக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதுனால அவங்க கிட்ட எமர்ஜென்சியா எப்பவுமே வீட்டுல வந்து பாராசிட்டமால் மருந்தும், வலிப்பு வராம இருக்கிறதுக்கு இப்ப கவர்மெண்ட் செட்டப்ல டயசிபம்னு ஒரு மருந்து இருக்கும், வெளியில வந்து ஃப்ரீசியம்னு ஒரு மெடிசன் இருக்கும். இது ரெண்டுமே எமர்ஜென்சிக்காக மட்டும் கொடுத்து அனுப்பி விடுவோம். எமர்ஜென்சி வந்து அந்த மதருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஜென்ரலா எப்படி சொல்லுவோம்னா, காய்ச்சல் இருக்கும் பொழுது அவங்க அந்த 2-3 நாளைக்கு காய்ச்சல் மருந்தோட சேர்த்து வலிப்பு மருந்தும் போட்டுக்கிறது நல்லது அப்படின்றத சொல்லி அனுப்பி விடுவோம் அவங்களுக்கு. ஏன்னா இப்ப வந்து நம்ம இப்ப அந்த சப்போஸ் அந்த குழந்தை 1 வயசுக்குள்ள இருக்கு போதுன்னு சொன்னா அதே குழந்தைக்கு இப்ப 5 வயசுக்குள்ள அந்த குழந்தையுடைய வெயிட் ஏறும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து அளவுகள் கொடுக்கணும். ஜுர மருந்தும் சரி இல்ல வலிப்பு மருந்தும் சரி அந்த டோஸ்க்கு கொடுத்தாதான் அது வந்து சரியாகுமே. சோ அவங்க வந்து இப்ப யூஸ்வலா இப்ப காய்ச்சல் இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிற குழந்தை மருத்துவர்கிட்ட ஒரு தடவை கூட்டிட்டு போய் காமிச்சாங்கன்னா என்ன டோஸ் போடணும் அந்த 2-3 நாளைக்கு அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க.
1: ஓகே மேம், நேர்களை சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க எஃப்எம் ரெயின்போல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்க பெறலாம். 2275230 இந்த எண்கள்ல. மேடம், இப்போ வந்து இந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த வலிப்பு, இது வந்து வந்துட்டு அவங்களுக்கு சடனாக நின்றுச்சு. நீங்கள் சொல்லியிருந்தீங்க முன்னாடி வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வீடியோ எடுக்கிறதுக்கான முடிஞ்சதுன்னா எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து சடனாக நின்றுடுச்சு. ஸோ இமீடியட்டாக அவங்களை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாமா இல்லை எப்படி மேம்? அது அவங்க நார்மலாக ஆயிட்டாங்க, நார்மலாக ஆவாங்களா மேம்? அந்த மாதிரி
0: யூஸ்வலாக நார்மலாக ஆயிடுவாங்க. இப்போ வந்து சப்போஸ் அவங்க வந்து சுயநிலவு அவங்களுக்கு கம்மியாக இருக்கு அப்படின்னு சொன்னால் எவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கறத அவங்க அப்சர்வ் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நிச்சயமாக ஒரு தடவை கொண்டு போய் காமிச்சிக்கிறது நல்லது. நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அதாவது மூளை காய்ச்சல் மாதிரி போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, அது வந்து பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொன்னா கூட ஒரு தடவை சேஃபர் சைடுக்கு நீங்க வந்து உங்களுடைய குழந்தை நிலை மருத்துவர்கிட்ட ஒரு தடவை காமிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அது மூளை காய்ச்சலா இல்ல வலிப்பு நோயாக மாறுதா அப்படின்னு பாத்துக்கிறதுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு போறது நல்லது.
1: ஓகே மேம், இப்ப காய்ச்சல் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணா இந்த வலிப்பு வராமல் தடுக்கலாம் அப்படின்றது? சில பேருங்கன்னா காய்ச்சல் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த ஈர துணிகள் எல்லாம் வந்து நினைச்சு நெத்தியில போடுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க மேம், இதெல்லாம் பண்ணலாமா?
0: யூஸ்வலா இப்ப இந்த 10 போடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கண்டினியூஸா போட்டு வைக்க வேண்டாம், தொடச்சி எடுத்துட்டா போதும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ரெகுலரா கொடுக்கற வீட்டுல செய்யற ஈஸியா செரிமானம் ஆகிற மாதிரி இருக்கிற உணவுகள் தாராளமா கொடுத்துக்கலாம். 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜுரம் இருந்து உங்களுடைய இப்ப குழந்தைக்கு நீங்க எப்படி ரீசெண்டா வந்து இப்ப வெயிட் செக் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அந்த அளவுக்கான மருந்தை கரெக்டா டோஸை கொடுத்துருங்க. ஏற்கனவே வலிப்பு வந்த குழந்தை அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஃபிட்ஸ் வராம இருக்கிறதுக்கான மருந்தும் கொடுத்துருப்பாங்க. சோ அதையும் சேர்த்து போட்டுட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல உடனே கூட்டிட்டு போய் காமிச்சுக்கோங்க.
1: ஓகே மேம், நிகழ்ச்சியில இப்ப ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்
1: மேம். ஓகே, நல்லமா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கிறேன் மேம், மிக்க மகிழ்ச்சி.
1: ஓகே, நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன சந்தேகம், நீங்க டாக்டர் இருக்காங்க, கேட்கலாம்.
3: டாக்டர், 2 கேள்விகள். குழந்தைகளுக்கு இந்த வலிப்பு நோய் அப்படிங்கறது வருதுன்னா அது ஹெரிடிட்டரியாவும் வருவதற்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கறது இருக்கா? இது என்னுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, பெரியவர்களுக்கே அந்த விஷக்கடி அப்படின்னா அந்த வீரியம் அப்படிங்கறது சீக்கிரமா உடம்புல தப்பி அவங்களுக்கு நர்வஸ் சிஸ்டம் இதர பகுதிகள் எல்லாம் கூட பாதிப்பு அடையுது பாக்குறோம். குழந்தைகளுக்கு அந்த

0: திடீர்னு அந்த விஷக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த வீரியமா பாயக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பெரியவர்களை விட சில சிறியவர்களுக்கு தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குமா? அப்படி குழந்தைகளை விஷ தீண்டதா ஒரு பாம்போ வேற ஏதாவது ஒரு விஷ ஜந்துவோ கடிச்சிருச்சுன்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு விதம் அப்படிங்கிறது பெரியவர்களுக்கு காட்டிலும் சிறியவர்களுக்கு மாறுபாடு அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா? இத பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நான் அப்படியே ரேடியோல கேட்கிறேன்.
1: ஓகே, நன்றி. ரெண்டாவது கேள்விக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்றேன். இப்ப யூஸ்வலா இப்ப இந்த கடி வந்து பார்த்தோம்னா விஷக்கடிகள், இப்போ அது வந்து பாம்பு கடியோ இல்ல தேல் கடியோ பார்த்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த நான் பாய்சனஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஸோ அவங்களோட இந்த விஷம் வந்து மேலோட்டமாக தான் பெரும்பாலும் இருக்குமே. குடும்பம் மட்டும் அவங்களுக்கு ரொம்ப ஆழமாக போய் பதியறது கிடையாது பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் அவங்க ஏன்னா யாராவதுங்களுடைய மேற்பார்வையில் தான் இருக்க போகிறாங்க, தனியாக மோஸ்ட்லி இருக்க போகிறது கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் பார்க்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா 90% அவங்க வந்து மோஸ்ட்லி நான் பாய்சனஸ் அப்படிதான் வந்து ரொம்ப சீரியஸ் எஃபெக்டோட வரவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில். ஸோ சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு பெருசாக வந்து பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் எதுவும் மாறுபாடுலாம் கிடையாது, ஒரே மாதிரி தான் வந்து மேனிஃபெஸ்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பாம்பு கடி அப்படின்னு சொன்னோம்னா அதிகமாக வந்து வேர்க்கிறது, கடிச்ச இடத்துல வந்து அந்த பல்லு அந்த ஃபேங் மார்க்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஃபேங் மார்க் இருக்கா அப்படிங்கறத பாத்துக்கணும். எப்படினாலும் யாரோ ஒருத்தவங்க கூட விட்னஸ் பண்ணிருப்பாங்க, பாம்பு பார்த்தாங்களா, ஸோ கடிச்சாங்களா என்ன இதுங்கிறத சொல்லுவாங்க. ஸோ இப்போ நிறைய தடவை நாங்கள் அட்மிட் பண்றது வந்து என்னன்னா அது மேலோட்டமா இருந்ததுன்னா அவங்களுக்கான அந்த மாற்று பாம்பு கடிக்கான ஊசி போட வேண்டியது பெரும்பாலும் அவங்களுக்கு தேவைப்படாது. ஆனால் அப்சர்வேஷனுக்கு 48 hours வரைக்கும் அவங்க அட்மிட் பண்ணி அந்த சிம்டம்ஸ் வருதா அப்படிங்கறத நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு தான் அந்த குழந்தைங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். இப்போ அவங்க வந்து விஷக்கடியோட டைரக்டா வராங்க, வரும்போதே பிரசன்டேஷன் இருக்கு, இல்லை ரொம்ப லேட்டாக கூட்டிட்டு வராங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி உடனடியாகவே சிகிச்சை செய்யப்படும். இப்போ இதுவே வந்து தேல் கடியாக இருந்தாலும் அதே மாதிரி தான், அவங்களுக்கு வந்து கை காலெலாம் ரொம்ப திடீர்னு சில்லுன்னு போகிறது, அதிகமாக வேர்க்கிறது, மூச்சு விடுறதுல சிரமம், அந்த மாதிரி யூஸ்வலாக கூட்டிகிட்டு வருவாங்க.
2: ஓகே மேம். ஸோ முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க மேம், ஃபர்ஸ்ட் கேள்வியாக ஒன்று கேட்டிருந்தாங்க, அதாவது குழந்தைகளுக்கு வரக்கூடிய இந்த காய்ச்சல் பாதிப்பு அப்படின்றது இந்த ஹெரிடிட்ரியாக மாறுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க.
1: இது வந்து அதான் சொன்னப்போ இல்லையா, இப்போ வந்து பரம்பரையில் இருந்ததுன்னா அவங்களுக்கு வரத்துக்கான சான்சஸ் இருக்கு, பட் ஆனால் அது ரொம்ப கம்மியான சதவீதம் தான் யூஸ்வலாக இருக்குமே. நாங்கள் குழந்தைகளில் பார்க்கறதுல வந்து 5% கீழே இருக்கிறவங்க தான் வந்து அவங்களுக்கு இந்த வலிப்பு நோயாக மாறத்துக்கான சான்சஸ் இருக்கு யூஸ்வலாக.
2: ஓகே மேம். ஸோ நேயர்களே, நிகழ்ச்சியில் கலந்துட்டு நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். இப்போ பிரெயின் போக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கால் பண்ணுங்க. ஸோ மேம், இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, ஒரு சிறிய விளம்பரத்தை தொடர்ந்து பேசலாம் மேம்.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம்.
5: வணக்கம் டாக்டர். வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: யார், இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: கடலூர்ல இருந்து வெண்ணிலா பேசுறேன் மேம்.
2: வெண்ணிலா மேடம், உங்களுடைய சந்தேகம் என்ன, டாக்டர் இருக்காங்க கேளுங்க.
5: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்மா, சொல்லுங்க.
5: ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து நீங்க தாய்க்கு இருந்தா அது வலிப்பு வந்து குழந்தைக்கு வரும்னு சொன்னீங்க, அது வராத தடுக்கிறதுக்கு ஒண்ணு ஏதோ செய்ய முடியுமா, அந்த ஒரு சந்தேகம் இருக்கு சார் மேடம். ரெண்டாவது, மூளைக்காய்ச்சல் வந்து முன்னாடிலாம் வந்து வந்துருது, அது ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு இப்பதான் அதிகமா இருக்குதா, அதை சரி பண்ண முடியுமா? அப்படி சப்போஸ் வந்தா அது வந்து தடுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கா, அது மட்டும் சொல்லுங்க டாக்டர்.
1: உங்க சந்தேகத்துக்கு, உங்க கேள்விக்கு ரொம்ப நன்றிமா.
5: நன்றி டாக்டர். டாக்டர்
2: ஓகே, நன்றி.
1: தாய்க்கு இருந்ததுன்னா அந்த குழந்தைக்கு கண்டிப்பா வரணும் அப்படிங்கிற அவசியம் நிச்சயமா கிடையாது. ஒரு சில குழந்தைங்களுக்கு தாய்க்கு இருந்ததுன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு, அது வந்து காய்ச்சல் வலிப்பா இருக்கிறது, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து அது வலிப்பு நோயா மாறத்துக்கான சான்சஸ் இருக்கும். பட் இருந்தாலும் அதுவுமே ஆக்சுவலா வந்து கம்மியா தான் இருக்குமே. ஸோ உங்களோட முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்விக்கு நான் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கேன், மூளை காய்ச்சலா இருந்ததுன்னா நம்ம நரம்பூசிகள் அதுக்கு இருக்கு, நம்ம ஏற்கனவே அதுக்கான தடுப்பூசிகள் குழந்தைகளுக்கு போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் கரெக்டா பண்ணிக்கிட்டோம்னா திருப்பி வராம நம்ம தடுக்கலாம். அந்த மூளை காய்ச்சலுடைய காம்ப்ளிகேஷன் சொல்றோம் இல்லையா, அந்த பின் விளைவுகள் எல்லாமே நம்மளால தாராளமா வந்து தடைப்பட முடியும்.
2: ஓகே மேம். நிறைய விஷயங்கள் வந்து இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த காய்ச்சலால வரக்கூடிய வலிப்பு சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க மேம். ஒரு சின்ன பிரேக், ஒரு சாங் கேட்டுட்டு வந்துடலாம் மேம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் மேடம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. மேம், இந்த காய்ச்சல்னால வரக்கூடிய இந்த வலிப்புக்கு பிறகு குழந்தைகள் வந்து சோர்வாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க மேம். அப்புறம் தூக்க கலக்கமா இருக்கிற மாதிரின்னு சொல்றாங்க மேம். ஸோ இதெல்லாம் இயல்பானது ஒன்றா மேம்?
1: இப்போ யூஸ்வலாக அந்த தூக்க கலக்கம் இருக்கும், பட் ஆனால் அது வந்து தூக்க கலக்கம் தானா இல்லைனா வந்து அந்த குழந்தையுடைய சுயநினைவு வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கறத டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அது வந்து அவங்க மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்தாதான் நம்மளால ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். கண்டிப்பா அந்த ஒரு முதல் 24 மணி நேரத்துல திருப்பி ஃபிட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் அப்சர்வேஷனுக்கு இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு உதவியா இருக்கும். இப்ப வந்து 90% திருப்பி வலிப்பு வராதுதான் மோஸ்ட்லி. இப்ப வெறும் காய்ச்சலுக்கான வலிப்பு மருந்து, அந்த ஜுர மருந்து மட்டும் போட்டுட்டு தேவைன்னா வலிப்பு மருந்து கொடுப்பாங்க. இல்ல அண்ட் அட்லீஸ்ட் இப்ப வந்து இப்ப நிறைய பேரண்ட்ஸால வந்து

0: சாப்பிட்டு ஆக முடியாது. இப்ப கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அந்த காய்ச்சல் மருந்து வலிப்பு மருந்து இப்ப அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு, அந்த வலிப்பு இல்ல வெறும் காய்ச்சல் மட்டும் இருக்கிற பிள்ளைக்கு, பட் ஆனா ஏற்கனவே வந்து காய்ச்சல் வந்து வலிப்பு வந்திருக்கு அப்படின்னும் போது, அவங்க இந்த ரெண்டு மருந்துமே ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு, காய்ச்சல் வராம இருக்கிறதுக்கான மருந்து பிளஸ் வந்து வலிப்பு வராம இருக்கிறதுக்கான மருந்து ரெண்டும் வீட்லயே வச்சு போட்டுக்கலாம். நடுவுல என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அவங்க இமீடியட்டா பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வரணும் அப்படின்னா வந்து அந்த குழந்தை வந்து கண்டினியூஸா ஒண்ணுமே வாய் வழியா எதுவுமே எடுத்துக்கல, அந்த குழந்தையுடைய நினைவுல வந்து ஏதாவது வித்தியாசம் தெரியுது, குழந்தை பேசுறதுலயோ இல்ல ரொம்ப அதிகப்படியா தூங்கிக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி இருந்தாலோ, பிளஸ் வந்து இப்ப காய்ச்சலுக்கான ஏதாவது ஒரு காரணங்கள், ஒரு சளி இருமலோ மேல் சளி இல்ல யூரின் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு காரணங்கள்னால, இப்ப அந்த குழந்தை வந்து ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரத்துக்கு மேல அந்த குழந்தை யூரினே போகாம இருக்கு, அடிக்குவேட்டா இப்ப வந்து தாய்ப்பால் எடுத்துக்கிற குழந்தையா இருந்தா அம்மா கிட்ட தாய்ப்பாலும் குடிக்காம, தாய்ப்பால் குடிக்கிறாங்க பட் ஆனா குடிச்சதை கண்டினியூஸா வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து டேஞ்சர் சைன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க இமீடியட்டா ஹாஸ்பிட்டல் வர்றது குழந்தைக்கு நல்லது.
1: ஓகே மேம். சோ இப்போ இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த காய்ச்சல்னால வரக்கூடிய இந்த வலிப்பு இந்த மாதிரி நேரங்கள்ல வந்து அந்த தடுப்பூசி அப்படின்றத வந்து எடுத்துக்கலாமா மேம்?
0: காய்ச்சல் இருக்கும்போது ஆக்சுவலா தடுப்பூசி எடுத்துக்க கூடாது, காய்ச்சல் வலிப்பு வந்த பிள்ளைக்கு ரொட்டீனா

0: குழந்தைகளுக்கு வந்து இந்த காய்ச்சல்னால வரக்கூடிய இந்த வலிப்பு இந்த மாதிரி நேரங்களில் வந்து அந்த தடுப்பூசி அப்படின்றத வந்து எடுத்துக்கலாமா மேம்?
1: காய்ச்சல் இருக்கும்போது ஆக்சுவலாக தடுப்பூசி எடுத்துக்கக்கூடாது. காய்ச்சல் வலிப்பு வந்த பிள்ளைக்கு ரொட்டீனாக போடுற தடுப்பூசியை எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்டக்கூடாது. உங்கள் குழந்தைக்கு சப்போஸ் காய்ச்சல் இருக்கு, இப்போ நீங்கள் வந்து தடுப்பூசி போடுற அந்த தடுப்பூசி போடுற டைமு, பட் ஆனால் உங்கள் குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குன்னு சொன்னால் அந்த ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த ரெண்டு நாள் மூணு நாளைக்கோ இல்லை அந்த ஒரு வாரத்துக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா எப்படி இருந்தாலும் தடுப்பூசி இப்போ உங்கள் குழந்தையுடைய எதிர்ப்பு சக்தி, இப்போ தடுப்பூசி போட்ட குழந்தைக்கு இப்போ யூஸ்வலாக ஃபீவர் வருது அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தி யூஸ்வலாக நல்லா இருக்குன்னு அர்த்தம். இருக்கிறதுனால தான் அந்த குழந்தைக்கு வந்து ஜுரம் வரப்போகுது. ஸோ அப்போ வந்து அந்த டைமில் வந்து அந்த ஒரு ஒன் வீக் கூட ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் கூட அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். காய்ச்சல் வலிப்புக்கும் தடுப்பூசிக்கும் எந்த இதுவும் கிடையாது, தாராளமாக அவங்க ரொட்டீன் வேக்சின்ஸை எடுத்துக்கலாம்.
0: ஓகே மேம், ஒரு சிறிய விளம்பரம் தொடர்ந்து பேசலாம் மேம்.
2: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: வெல்கம் பேக் டு தி ஷோ FM ரெயின்போ 102.8. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில இன்னைக்கு வந்து குழந்தைகளுக்கு, அதுவும் முக்கியமா குழந்தைகளுக்கு வரக்கூடிய எமர்ஜென்சி, ஸோ பீடியாட்ரிக் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்கிறோம்ல மேம், ஸோ இந்த டைமில் வரக்கூடிய இந்த என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கும் மேம்? அதில்
1: யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா வந்து பாய்சனிங்னு சொல்லுவாங்க, அந்த பாய்சனிங் தான் வந்து ரொம்ப காமனாக இருக்குமே. ஸோ இப்போ இது வந்து இப்போ அது இதர் வந்து மருந்து மாத்திரைகளாக இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்க பெரியவங்க யாராவது சாப்பிட்ற மாத்திரைகளாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தோன்னா வந்து ஏதாவது விஷக்கடிகள் மாதிரி ஏதாவது இருக்கலாம். அப்படி இல்ல பூச்சிக்கடிகள் மாதிரி ஏதாவது இருக்கலாம். பூச்சிக்கடின்னு சொல்றதை விட வந்து பூச்சிக்கடி யூஸ்வலா ஒவ்வாமை தான், சீரியஸ் ஃபார்ம் ஆஃப் ஒவ்வாமை தான் காஸ் பண்ணும். பாம்பு கடி, தேல் கடி, இது ரெண்டும் தான் யூஸ்வலா வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா டைம்லி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்னா இந்த குழந்தையோட உயிரை வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால இப்ப இது ரெண்டும் சொல்லுவோம். ஸோ இப்போ இது தவிர்த்து ரொட்டீனா யாராவது பெரியவங்க வீட்டில் சாப்பிடுற பிபி சுகர் டேப்லெட்ஸ், அப்படி இல்லைன்னு சொன்னா தைராய்டு டேப்லெட், இல்ல வேற வீட்டுல யூஸ் பண்ற நார்மலா ஹவுஸ் ஹோல்டு கெமிக்கல் ஐட்டம்ஸ், கிளீனிங் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இதுக்கு
0: இந்த மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் இருக்கும். சோ அப்புறம் வந்துட்டு
1: கற்பூரம் பூஜைக்கு யூஸ் பண்ற பொருட்கள் ஏதாவது, பிளஸ் வந்து
0: இந்த ட்ரௌனிங்னு சொல்கிறோம் மேம், ஸோ தண்ணியில் முழுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு இந்த பாய்சனிங் தாண்டி இது வந்து எந்த மாதிரியான எமர்ஜென்சி மேம்? இதுவும் ஒரு எமர்ஜென்சி இல்லைங்களா மேம்?
1: ட்ரௌனிங் இப்போ வந்து ட்ரௌனிங் சொல்லலாம், இல்லைனா வந்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட்ஸ்னால வர்றது, இல்லை குழந்தைங்களை வந்து தவறி கீழே போட்டுட்டு ஃபால் அந்த அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதனாலலாம் வரலாம். அவங்களுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து உட்கொள்றதுனால வர்றது. ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டில் ரொம்ப காமனாக பார்க்கலன்னா கூட இன்னுமுமே வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு யூஸ்வல் பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டுட்டு குழந்தைங்கள கூட்டிட்டு வராங்க. ஸோ இன்னுமுமே இருக்குதான். ஸோ அது இது எல்லாமே இப்போ 90% இதில் வர்றது எல்லாமே வந்து அன்இன்டென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு எந்த ஏஜ் குரூப்ல இந்த மாதிரி இந்த பீடியாட்ரிக் எமர்ஜென்சி ஸ்பெசிஃபிக்காக நம்ம பாய்சனிங்னு சொல்லும் போது 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் வந்து ரொம்ப காமனாக கூட்டிட்டு வருவாங்களே. ஏன் எடுத்துட்டு வராங்கன்னா வந்து மெயினாக இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு அது என்னங்கிற விவரம் தெரியாது. கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருந்தா அது என்னன்னு தெரியும், டக்குன்னு யூஸ்வலா சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த 90% அன்இன்டென்ஷனல் எதிர்பாராம நடக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, ஸோ அதை வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய அந்த 90% ப்ரிவென்ஷனும் தடுக்கிற முறையும் வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஸோ இப்ப ரொம்ப சின்ன பிள்ளை வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆக்சுவலா வந்து ஜாக்கிரதையா இருந்தானா இது எல்லாத்தையுமே நம்மளால தடுக்க முடியும்.
0: ஓகே மேம், ஸோ இந்த மண்ணெண்ணெய் பெட்ரோல் இந்த மாதிரியான பெட்ரோலிய பொருட்களை வந்து குழந்தைகள் வந்து உட்கொண்டுட்டாங்கன்னா, ஸோ இதை வந்து என்ன பண்ணலாம், அதை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம எப்படி மேம் ஐடென்டிஃபை பண்றது?
1: முன்னாடி இருந்ததை விட இப்போ ஆக்சுவலாக வந்து கெரோசின், டீசல், பெட்ரோல் இந்த மாதிரி குடிச்சிட்டு வர குழந்தைகள் வந்து மைட் பி இப்போ சப்ளை அவங்களுக்கு அவ்வளோ கிடைக்கிறது கிடையாது. அதனால இதனால குடிச்சிட்டு வர குழந்தைகளுடைய இன்சிடென்ட்ஸ் வந்து இப்போ ரொம்ப நிறையவே குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லலாம். பட் ஆனால் இதுக்கு பதிலாக இப்போ இதுக்கு ஈக்குவலண்டா என்ன எடுத்துட்டு வராங்கன்னா தின்னர்னு சொல்லக்கூடிய, வீடுக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க அதுக்கு தின்னர் எடுத்து கொடுத்தனா கிட்டத்தட்ட

0: ஈக்குவலண்ட் எஃபெக்ட் இருக்கும் அவங்களுக்கு. அந்த அது வந்து இப்ப அந்த குழந்தை நிறைய குடிக்கணும் அப்படிங்கறது அவசியம் கிடையாது. அது ஒரு சொட்டுக்கு வந்து அந்த குழந்தையோட நுரையீரல்ல போனா கூட நிறைய வந்து பின்விளைவுகள் அந்த குழந்தைக்கே ஏற்படுத்தும். சோ அதனால வந்து இந்த மாதிரி கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் எல்லாம் யூஸ்வலா இருக்கும் போது குழந்தைங்க எடுக்காத அளவுக்கு ரொம்ப உயரமான இடத்துல இல்ல எந்த அளவுக்கு சேஃபா வைக்க முடியுமோ சேஃபா வச்சு இதை ப்ரிவென்ட் பண்ண வேண்டியது ஒவ்வொரு பேரண்டோடைய கடமை இது.
1: ஓகே மேம். ஸோ இந்த குழந்தைகளுக்கு அதாவது இந்த சைட் எஃபெக்ட்ஸ் சொன்னீங்கல்ல மேம், ஸோ ஒவ்வொரு பாய்சனிங் ஒவ்வொன்றும் பண்ணும்பொழுதும் அவங்களுக்கு வேற மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குல்ல மேம். ஸோ இந்த இமீடியட்டா வந்து சடனாக வந்து மயக்கம் அடைகிற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சுன்னா அதை எப்படி வந்து பேரண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு
0: சொல்லி, மயக்கம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா இமீடியட்டா ஃபர்ஸ்ட் பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வந்துடணும். ஸோ அவங்களுடைய அந்த வைட்டல்ஸ்னு சொல்லக்கூடிய அதை செக் பண்ணிட்டு அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் வேணுமா அப்படிங்கறத, ரத்தத்தில் ஆக்சிஜன் அளவு பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் வைக்க முடியுமா அப்படிங்கறத பார்ப்பாங்க. இவங்களுக்கான அந்த ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ ஒவ்வொரு பாய்சனிங்க்கும் வேற வேற மாதிரி இருக்கும். நம்மளுடைய இப்போ இந்த நேஷனல் வைஸ் டேட்டா பேஸ் வந்து பார்த்தோம்னா நிறைய பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல இப்போ வந்து ஒரு சிஎம்சி வெல்லூர் இல்லைனா எய்ம்ஸ் மாதிரி இருக்கிற மருத்துவமனைகளில் வந்து அவங்களுக்கு பாய்சனிங் செல் சென்டர் அப்படின்னு ஆக்சுவலா வச்சிருக்காங்க. சோ இப்ப இதுக்கான அறிகுறிகள் சொல்லி இது வந்து பேரண்ட்ஸ் வீட்டுல இருந்து பண்றதுக்கு கிடையாது, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் செட்டப்லயுமே தோ இப்ப வந்து இப்ப இந்த இதுக்கு இப்படிதான் ப்ரோட்டோகால்னு இருந்தா கூட ஒரு ஒரு தடவையுமே திருப்பி ரீசெக் பண்ணிப்பாங்க. இந்த குழந்தைக்கு இப்ப இந்த மாதிரி இதோட வந்திருக்காங்க, அப்ப நம்ம என்ன ப்ரொசீட் பண்ணலாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க அதுக்கான தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அந்த குழந்தையோட ரெக்கவரி வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். பிளஸ் அந்த குழந்தையோட உயிரை நம்மளால சேவ் பண்ண முடியும். சோ தெரிஞ்ச உடனே வந்து எவ்வளவு சீக்கிரமா கூட்டிட்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா அவங்க ட்ரீட்மெண்ட்க்கு கூட்டிட்டு வந்துடணும்.
1: ஓகே மேம். ஸோ இப்போ நீங்க நம்ம முன்னாடி பாய்சனிங்ல வந்து பேசுறது வந்து உள்ளுக்குள்ள பசங்க குழந்தைகள் வந்து உள்ளுக்குள்ள எடுத்துக்கிறத பத்தி சொல்லிட்டு இருந்தோம் மேம். இப்போ ஸ்கின்ல படும்பொழுது வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கண்ணில் வந்து படுறது, ஸோ இதை பத்தி சொல்லுங்க மேம்.
0: இப்ப வந்து நம்ம அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சொல்லும் போது எல்லாமே இப்போ உட்கொள்றதுனால வந்து இப்ப தின்னர் கெரோசின் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் சொல்லும் போது அவங்க வந்து எல்லா தடவையும் எடுத்துக்கணும், உட்கொண்டாதான் வந்து அவங்களுக்கு சைட் எஃபெக்ட் வரும், நுரையல் பாதிக்கும் கிடையாது. கண்ணில் பட்டாலோ இல்லை கையில் பட்டாலோ அவங்க வந்து சுவாச குழாயில் வந்து கொஞ்சமாக வந்து அவங்க திடீர்னு இப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அதோடைய விளைவுகளுமே கிட்டத்தட்ட ஈக்குவலண்டாக தான் இருக்குமே. ஸோ அதனால் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அந்த நேரத்தில் வாய் வழியாக குழந்தைங்களுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது. இப்போ வந்து சில பாய்சனுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டொமக் வாஷ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும், சிலதுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இப்போ முடிஞ்சதுன்னா இப்போ அந்த குழந்தைங்க என்ன எடுத்திருக்காங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி பூச்சிக்கொல்லி மருந்து அவங்க என்ன எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா குழந்தைய கூட்டிகிட்டு வரும்போதே முடிஞ்சால் அந்த அந்த குழந்தை எடுத்த அந்த ஓபிபி பாய்சனிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்த இதையுமே ப்ளஸ் கார்பமேட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி வகையான இந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் வந்து அவங்க கையோடு எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன்னா இதில் ஒன்றுக்குமே வந்து வேற வேற மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் காமிக்கும். நம்மளுக்கு வந்து சில சைட் எஃபெக்ட்ஸ் வந்து ஆக்சுவலாக தெரிய ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இமீடியட்டா வந்து அதுலேயே வந்து இப்ப எல்லா மருந்துலயுமே பாத்தீங்கன்னா அதுக்கான ஆன்டிடோட்டும் சேர்த்து தான் போட்டிருப்பாங்களே. சோ நம்ம இமீடியட்டா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு குழந்தைக்கு டிலே இல்லாம இருக்கும்.
1: ஓகே மேம். ஸோ இப்போ இந்த நீங்க சொல்லியிருந்தீங்க மேம் இந்த பிபி சுகர் டேப்லெட்ஸ் டயபெட்டிஸ்க்காக எடுத்துக்கிற மருந்து, ஸோ இதை வந்து குழந்தைகள் கன்சியூம் பண்ணிக்கும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான அதாவது வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஸோ என்ன மாதிரியான அறிகுறியை வச்சு இவங்க இந்த மாதிரி எடுத்திருக்காங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா மேம்?
0: இது வந்து ரொம்ப ஒரு வைட் ரேஞ்சா அவங்களுக்கு யூஸ்வலாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நிறைய தடவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்களால நிறைய மாத்திரைகள் முழுங்க முடியாது. ஸோ மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா இப்போ வந்து ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரை அப்படிதான் அவங்க மோஸ்ட்லி எடுத்துக்க போறாங்க. நிறைய இப்போ வந்து இப்போ கொஞ்சம் பெரிய குழந்தை இன்டென்ஷனலா இப்ப நம்ம சொன்னது வந்து இப்ப அஞ்சு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க அன்இன்டென்ஷனலா எதிர்பாராத விதமா சாப்பிடறதா இருக்கும். பெரிய குழந்தைங்க இப்ப நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு சொன்னா அதுக்கு வேற மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க போகுது. சோ இப்ப ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு இப்ப கூட்டிட்டு வரும்போது அது ஒவ்வொரு மாத்திரைகளை பொறுத்து அவங்களுக்கான அந்த பிரசன்டேஷன் சிம்டம் மாறும். உங்களுக்கு இப்ப நீங்க நார்மலா குழந்தைய நீங்க வந்து பார்த்ததுக்கும் முன்னாடி இருந்ததுக்கு இப்ப ஏதாவது வந்து பர்டிகுலரா வந்து நினைவுல வந்து ஏதாவது வித்தியாசம் தெரியுது அந்த குழந்தைக்கு. தொடர்ச்சியான காரணமே இல்லாம தொடர்ச்சியான வாந்தி இல்ல வயிற்றுப்போக்கு இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கு, அதிகப்படியா வந்து குழந்தைக்கு வேர்க்கிற மாதிரி இருக்குன்னா வீட்டுல யாராவது பெரியவங்க பிபி சுகர் இல்ல தைராய்டு மாத்திரைகள் இதுதான் காமனா யூஸ்ல சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வருவாங்க. இந்த மாதிரி ரெகுலரா சாப்பிடுற மெடிசன்ஸ் அப்ப அவங்களுடைய அந்த லிஸ்ட் வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கலாம் அந்த பாக்ஸஸ்ல கரெக்டான அளவுல இருக்கான்னு. அவங்களுடைய இப்ப வந்து அதை மீறி இப்ப ஏதாவது மாத்திரை மிஸ்ஸிங் சொன்னா அதை எடுத்துட்டு வந்துட்டு அவங்க காமிக்கலாம்.
1: ஓகே மேம்.
0: சோ இது எடுத்திருக்கா இல்லையா அப்படிங்கறது வந்து அதை பார்த்து அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். வேற வந்து இப்ப கற்பூரம் மாதிரி கற்பூரம் மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒன்னே ஒன்று அந்த குழந்தை எடுத்தா கூட போதும், நிக்கவே நிக்காத அளவுக்கு தொடர்ச்சியா வலிப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அவங்க உயிருக்கே அது ஆபத்தா கூட போய் முடியலாம். அதனால கற்பூரம்லாம் வந்து குடும்பம் மட்டும் குழந்தைங்க எடுக்கிறாத அளவுக்கு தள்ளி வச்சுக்கோங்க. அது கற்பூரம் ஆகட்டும் இல்ல நாஃப்தலின்

0: பால்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பச்சை கற்பூரம், இது எல்லாமே குழந்தைங்கள்டேந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இது இல்லாம இப்ப பிளஸ் வந்து பூஜை பொருட்கள்ல யூஸ் பண்ற அந்த அகர்பத்தி, சாம்பிராணி, கொசு, இப்ப வந்து மஸ்கிட்டோ காயில், அது வந்து எதிர் லிக்விட் ஃபார்ம்ல இருக்கலாம், இல்ல ரிப்பல்லண்டா இருக்கலாம். சோ குழந்தைங்க வந்து டைரக்டா அதை கான்டாக்ட் இல்லாம நீங்க வந்து மோஸ்ட்லி இது அன்இன்டென்ஷனல் தான். அந்த 90% ப்ரிவென்ஷன் வந்து நம்ம கையில தான் இருக்கு, பேரண்ட்ஸ் கையில தான் யூஸ்வலா இருக்குது. அந்த குழந்தை எந்த அளவுக்கு சேஃபா பாத்துக்கணுமோ அது முதல்ல அவங்களுடைய கடமை அது ஃபர்ஸ்ட்.
1: ஓகே மேம். சோ இப்போ இது தாண்டி இந்த இந்த காயின்ஸ் எல்லாம் வந்து இந்த காயின்ஸ் ஒன் ருபி காயின் அந்த மாதிரி சின்னதா இருக்கு இல்லைங்களா மேம், சோ இதெல்லாம் விழுங்குனா இது வந்து எப்படி மேம் அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி என்ன பண்ணலாம்? இப்போ இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். சோ இருந்தாலும் இவங்க இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் எய்டா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது சொல்லுங்க.
0: அந்த காயின் எடுத்து குழந்தை வந்து இப்ப முழுங்கிருக்குங்கிறத அவங்க சஸ்பெக்ட் பண்ணாலே ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் முதல்ல கூட்டிட்டு வந்துடணும். இப்ப இது இது தவிர்த்து இப்ப காயின் தவிர்த்து இப்ப ரீசெண்ட் டைம்ல குழந்தைங்க வந்து நிறைய விதமான டாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதுல நிறைய ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். பட் ஆனா வந்து எங்க கிட்ட நாங்க காமனா ஹாஸ்பிட்டல்ல பாக்குற வரைக்கும் வந்து என்னன்னா பெருசா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நம்ம இந்தியால ஃபாலோ பண்றது கிடையாது. ரொம்ப இப்ப இந்த பட்டன் பேட்டரி, ரொம்ப சிறு சிறு பொருட்கள் எல்லாமே வந்து குழந்தைங்க நிறைய முழுங்கிட்டு வராங்க. இதோட சைட் எஃபெக்ட்ஸ் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டன் பேட்டரி, இந்த லித்தியம் பேட்டரிஸ் இதெல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு இது எல்லாமே கெமிக்கல். சோ வயிற்றுக்குள்ள போச்சுன்னா அது நிறைய சைட் எஃபெக்ட் குழந்தை காஸ் பண்ணும். பிளஸ் வயிறு அந்த வயிறு ஓட்ட விடுற அளவுக்கு கூட அந்த குழந்தைங்க சீரியஸா போகிறதுக்கெல்லாம் நிறைய சான்சஸ் இருக்கு. சோ இப்ப மோஸ்ட்லி இப்ப காயின் முழுங்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த குடலுடைய சைஸ் வந்து அந்த குழந்தைங்களுக்கு அதை விட மோஸ்ட்லி பெருசா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து இப்ப மூச்சு விடுறதுல சிரமம் மாதிரி ஏதாவது இருக்கு, இல்ல தொடர்ச்சியான வீசிங் இப்ப வந்து ரெகுலரா இப்ப அந்த குழந்தைக்கு இப்ப சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து இப்ப காயினா தான் இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. அந்த குழந்தை சாப்பிடுற நார்மலான ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது ஒரு பட்டாணி, ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு அதனாலதான் யூஸ்வலா சூப்பர்வைஸ் ஃபீடிங்னு சொல்றோம். இப்போ ஒரு சுண்டல் மாதிரி பொருள்லாம் சுண்டல் நம்ம கொடுக்கவே கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, சூப்பர்விஷன்ல யூஸ்வலா கொடுக்கணும். பசங்க சாப்பிட்றாங்கன்னு சொன்னாங்களா அவங்க வாயில தான் போட்டுக்கிறாங்களா, இல்ல ஒன்னு மூக்கில் போட்டுட்டு சில சமயத்துல, இல்ல காதல போட்டுட்டு அந்த மாதிரி எல்லாம் கூட்டிட்டு வருவாங்க. ஸோ இப்போ மோஸ்ட்லி 80-90% அவங்களுக்கு சர்ஜரி பண்ணி எடுக்கிற அளவுக்கு எல்லாம் மோஸ்ட்லி போகாது. அவங்களுக்கு வந்து நார்மல் ரொட்டீன் இதுலயே வந்து தாராளமா வெளியில வந்துடும். அதுக்கான மினிமம் டைம் பீரியட் இருக்கு. சோ பிளஸ் ஆனா அவங்க மூச்சு திணறல் அளவுக்கு எல்லாம் இப்ப இந்த உட்கொண்டதுக்கு அப்புறமா மூச்சு திணறல் அளவுக்கு தான் போகுது அப்படின்னு சொன்னா அது யூஸ்வலா சீரியஸ்னு அர்த்தம். சோ அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அதை பரிசோதனை பண்ணிட்டு எய்தர் வந்து குழந்தை மருத்துவரோ இல்ல குழந்தை அறுவை சிகிச்சை மருத்துவரோ அதை எப்படி வந்து டிசைட் எந்த அளவுல இருக்கு, எப்படி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கறது அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு அவங்க அதுக்கான முடிவுகள் எடுப்பாங்க.
1: ஓகே மேம், ஒரு சின்ன பிரேக் மேம், தொடர்ந்து பேசலாம்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை,
3: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
2: தங்கம் சேரும் கைராசி, பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் வந்து ரொம்ப சீரியஸ் உண்மையாலுமே வந்து பீடியாட்ரிக் எமர்ஜென்சி தான் இல்லைங்களா? ஏன்னா இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா முக்கியமாக சொல்ல போனால் பேரண்ட்ஸ் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் வந்து இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும் இல்லைங்களா மேம்? ஸோ இதை தாண்டி இப்போ நம்ம பாய்சனிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க மேம். ஸோ நீங்கள் பார்த்தது புதுசாக அந்த மாதிரி பார்த்து ஆச்சரியப்பட்ட இந்த மாதிரி எமர்ஜென்சி கேசஸில் என்ன மாதிரியான கேஸ்லாம் வந்து குழந்தைங்களை
0: பூச்சிக்கொல்லி மருந்து இருக்கு இல்லையா, அந்த பூச்சிக்கொல்லி மருந்து வந்து ஆக்சுவலா அது வச்சிருந்த ஒரு கவர், அந்த கவர்ல முட்டை வச்சிருந்திருக்காங்க. அந்த குழந்தை வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு முட்டை மட்டும் கொடுத்துட்டு குழந்தை வீட்டுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த குழந்தைக்கு வந்து இப்ப ஸ்கூல்ல வந்து முட்டை மட்டும் கொடுக்க சாப்பிட கொடுத்துருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு வந்து தொடர்ச்சியான வாந்தி, தொடர்ச்சியான வயிற்றுப்போக்கு இது ரெண்டும் இருந்து பிளஸ் வந்து அந்த குழந்தைக்கு கொஞ்ச நேரத்திலேயே வந்து மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சிருச்சு, சுயநலைவு கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு நிலையில தான் கூட்டிட்டு வந்தாங்க. இப்ப அவங்க கொடுக்கற அந்த ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி மருந்து உட்கொண்டதுக்கான எந்த ஹிஸ்டரியுமே கிடையாது. பட் ஆனா நம்ம திருப்பி வந்து ப்ரொவோகேட்டிங் ஃபேக்டர்ஸ், இப்ப நமக்கு சில சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும், தெரியும் போது அவங்களை நாங்க திருப்பி திருப்பி திருப்பி கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப வந்து அவங்க திருப்பி போய் பேக் செக் பண்ணும்போது அந்த குழந்தை சாப்பிட்ட அந்த முட்டை வந்து ஒரு கவர்ல வச்சிருந்திருக்காங்க, அதே கவர்ல ஏற்கனவே பூச்சிக்கொல்லி மருந்து கேரி பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இப்ப என்ன, அந்த குழந்தை ரொம்ப கம்மியான அளவுல தான் அது உள்ள போயிருக்கோது. பட் ஆனா அந்த ஒரு 3-4 வயசு குழந்தைக்கு வந்து அது ரொம்ப வந்து டாக்ஸிக் டோஸ், அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட உயிருக்கே ஆபத்தான நிலைமையில போய் தான் போய் முடிஞ்சது அந்த இது. சோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இந்த மாதிரி பொருட்கள் யூஸ் பண்ணும்போது அதை எவ்வளவு சேஃபா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேஃபா வச்சுக்கணும். இது பிளஸ் வந்து இப்போ

0: ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சமைச்சிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா அந்த சூடான பொருட்கள் வந்து வைக்கக்கூடாது. இப்ப நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரியில நிறைய வந்து இம்ப்ரோவைசேஷன் எல்லாம் வந்துருச்சு. பட் ஆனா வந்து அந்த குழந்தை வந்து சூடு வச்சுட்டு நம்ம கிட்ட வரணுங்கிறது அவசியம் கிடையாது. இந்த பேர்ன்ஸை வந்து ப்ரிவென்ட் பண்ண வேண்டியதும் நம்மளோட வேலை தான். சின்ன குழந்தை வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை எடுக்கிற தூரத்துல, கை படுற தூரத்துல சுடுதண்ணியோ பாலோ சமைச்ச உணவுகளோ பக்கத்துல அந்த குழந்தை எடுக்காத அளவுக்கு பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய வேலை. அதே மாதிரி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இப்போ எலக்ட்ரிக் ஸ்விட்சஸ் எல்லாம் இருக்கு, வயர் எல்லாம் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பா அது எல்லாமே வந்து சீல்டா கவர்டா இருக்கு. அவங்க வந்து எட்டி எடுக்கிற தூரத்துல இல்லை. அது வந்து மொபைல் சார்ஜர் ஆகட்டும், எடுத்துட்டு இப்ப அந்த சார்ஜர் கையில தொட்டு விளையாடுறாங்க, அதை எடுத்துட்டு அதுல டைரக்டா வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த டொமஸ்டிக் கரண்டோட எஃபெக்டுமே குழந்தைக்கு வந்து கண்டிப்பா அதிகமா தான் இருக்குமே.
1: ஓகே மேம். ஸோ இப்போ இந்த எக்ஸ்பயர்டு டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து சம்டைம்ஸ் வீட்டில இருந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணாம வச்சிருந்தோம்னா, ஸோ அதை வந்து குழந்தைங்க எடுத்துக்கும் போது அதை எப்படி மேம், அதுக்கு எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும்? எல்லாத்துக்குமே வந்து ஒரே மாதிரி சிம்டம்ஸ் கண்டிப்பா வராது இல்லைங்களா மேம்? ஸோ இதை வந்து எப்படி நம்ம வீட்டில இருக்க பேரண்ட்ஸ்
0: யூஸ்வலா இப்ப எக்ஸ்பயர்ட் ட்ரக்ஸ் இருந்ததுன்னா பெரும்பாலும் வந்து வாந்தி வயிற்றுப்போக்கு இது ரெண்டுதான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த சிம்டமா இருக்கும். அது வந்து அவங்களை வந்து அட்மிட் பண்ணி அடுத்த 48 மணி நேரத்துக்கு அந்த குழந்தைக்கு டீஹைட்ரேஷன் போகுதா அப்படிங்கறது, நீர் சத்து அதிகப்படியா குறைஞ்சு போகுதா அப்படிங்கறதுக்காக அப்சர்வ் பண்ணி பார்ப்பாங்க. இப்ப வந்து ஓரளவு நீர் சத்து குறைவா இருக்கு, இல்ல ரொம்ப அதிகப்படியா இருக்கு, வாந்தியோட இருக்குன்னு சொன்னா அந்த வாந்திக்கான அந்த எய்தர் வந்து மாத்திரைகளோ இல்லைனா வந்து ஊசியோ போட்டோம்னா அந்த வாந்தி ஓரளவு கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். அந்த டீஹைட்ரேஷன் சொல்லும் போது நீர் சத்து ரொம்ப குறையும் போது அது வந்து குளுக்கோஸ் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த குழந்தைங்க சீக்கிரமா யூஸ்ல சரியாயிடுவாங்க.
1: ஓகே மேம்.
0: அது அந்த அளவுக்கு போற குழந்தைங்க வந்து இப்ப எக்ஸ்பைரி ட்ரக்ஸ் சாப்பிட்டுட்டு வரும்போது அதோட அந்த மாதிரி போடுற ட்ரீட்மெண்டே வந்து யூஸ்வலா வந்து 1% இல்ல 2% கூட யூஸ்வலா போக மாட்டாங்க.
1: ஓகே மேம்.
0: வெறும் அப்சர்வேஷனுக்காக மட்டும்தான் அவங்க மோஸ்ட்லி அட்மிட் பண்ற மாதிரி இருக்கும்.
1: ஓகே மேம், சரிங்க மேம். சோ சிறிய விளம்பரம், அதை தொடர்ந்து பாடல் கேட்டு வந்துடலாம் மேம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் பிரெயின் போவன் 02.8. ஹலோ டாக்டர், நிகழ்ச்சியில் குழந்தைகளுடைய அவசர சிகிச்சைகளில் காய்ச்சலால் ஏற்படக்கூடிய வலிப்பு பிரச்சனைகள் மற்றும் அப்புறம் முக்கியமாக வந்து பீடியாட்ரிக் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய விஷ பாய்சனிங்னு சொல்கிறாங்க. ஸோ விஷ பாதிப்புகள் குறித்து நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். மேம், இப்போ இந்த நம்ம ஆல்மோஸ்ட் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதி நெருங்கிட்டே வந்துட்டு இருக்கோம் மேம். ஸோ வந்து யங் பேரண்ட்ஸ்க்கு இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு குழந்தை வளர்ப்பில் இந்த காய்ச்சலால் வரக்கூடிய வலிப்பு பிரச்சனையாகட்டும் இந்த பாய்சனிங், ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணலாம், ஸோ எப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்க மேம்.
1: காய்ச்சலால் வந்து வலிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கஷ்டமாக இருந்தாலும் அவங்க வந்து சிலதை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து முதல்ல பயப்படாதீங்க. ஸோ இப்போ ஒரு தடவை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு கட்டாயம் ரெண்டாவது தடவை வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, 6 மாதத்துலேருந்து 5-6 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வந்ததுன்னா நார்மலாகவே வலிப்பு வரத்துக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ இது வந்து எந்த குழந்தைக்கு வரும், நம்ம எந்த குழந்தைக்கு வராதுங்கிறது நம்ம முன்னாடி சொல்ல முடியாது. சப்போஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுக்கு உங்களுக்கோ இல்லை உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ இல்லை கூட பிறந்தவங்களுடைய குழந்தைகளுக்கோ யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து காய்ச்சல் வந்து வலிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் உங்கள் குழந்தைக்கு வரத்துக்கான சான்சஸ் இருக்கு. அதுவும் கட்டாயம் வரணுங்கிறது அவசியம் கிடையாது. அந்த பெர்சன்டேஜும் வந்து ரொம்ப கம்மி தான். லெஸ் தென் இப்போ வந்து ஒரு 10% கீழே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இப்போ ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்ததுன்னா வரத்துக்கான வாய்ப்பு இருக்கு. எய்தர் சிப்ளிங் அப்படி இல்லைனா வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், யாராவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இல்லை கசின்ஸ், ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டிவ்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பெர்சன்டேஜ் கூட வந்து யூஸ்வலாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்துருச்சு, இப்போ என் குழந்தைக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு பாதி பயத்திலேயே இருக்காதிங்க. ஸோ அதனால இப்போ வந்துடுச்சுன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் முதல்ல பார்க்கணுமே. ஸோ இப்போ அந்த வெறும் காய்ச்சல் மட்டும் இருக்குன்னா காய்ச்சலுக்கான மருந்து கொடுங்க, துணி வச்சு தொடச்சி விடுங்க, மறக்காமல் குழந்தைய ஃபர்ஸ்ட் குளிக்க வைங்க, குழந்தைக்கு நார்மலாக கொடுக்குற திட உணவுகளும் தாய்ப்பால் தாராளமாக நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ காய்ச்சல் வந்து வலிப்பு வந்திருக்கு முதல் தடவை வருதுன்னு சொன்னால் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் நீங்கள் வீட்டில் முதல்ல இனிஷியலாக பண்ண முடியாது. ஸோ வந்து அந்த குழந்தைய ஒரு கழிச்சு படுக்க வச்சுட்டு வாய் வழியாக எதுவும் கொடுக்காம பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு வலிப்பு நின்று உடனே கூட கூட்டிகிட்டு வந்து காமிக்கலாம். வலிப்பு நிற்கணும்னு வெயிட் பண்ணாதீங்க, உடனே கூட கூட்டிகிட்டு வந்து காமிக்கலாம் தாராளமாக. அந்த டைமில் வாய் வழியாக முக்கியமாக எதுவும் தரக்கூடாது. அந்த பத்து போடுறது இல்லை அந்த டைமில் எதுவும் யூஸ்வலாக நீங்கள் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். அந்த இரும்பு கொடுக்கறது, சாவி கொடுக்கறது, வாயில் ஏதாவது துணி வைக்கிறது, அந்த மாதிரி இந்த மாதிரி எந்த செயல்களும் செய்யாமல் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்து காமிங்க. இப்போ இதுவே வந்து ஏற்கனவே காய்ச்சல் வந்து வலிப்பு வந்திருக்கு, ரெண்டாவது தடவை மூணாவது தடவை வெறும் காய்ச்சல் மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஸோ உங்களுக்கு இப்போ ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பாங்க காய்ச்சல் வந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 2-3 நாளைக்கு காய்ச்சல் மருந்தோடு சேர்த்து வலிப்பு மருந்தும் சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நிறைய ஆக்சுவலாக இப்போ அட்வான்ஸ்ட் இதில் வந்து ஸ்ப்ரே மாதிரிலாம் கூட நிறைய வந்துருச்சு. ஸோ இப்போ ரொம்ப அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து மாத்திரை இல்லாமல் இந்த ஸ்ப்ரேவுமே இப்போ நம்ம பாண்டிச்சேரி மாதிரி இருக்கிற செட்டப்பில் யூஸ்வலாக பிரச்சனை கிடையாது. நம்ம ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு பிஹெச்சி வச்சுருக்கோம். வேறு இப்போ வந்து தமிழ்நாடுவோ இல்லை மீதி ஸ்டேட்ஸில் பார்த்தோன்னா நம்ம அளவுக்கு அவங்களுக்கு வந்து சுகாதாரத்துறை வந்து இந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு நியர்பையில் கிடையாது. அவங்க வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஏன் அந்த காய்ச்சல் வந்தால் வலிப்பு மருந்து ஏன் சேர்த்து போடணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா வந்து நம்ம வலிப்பு மருந்து போட்டாலும் போடலைனாலும், காய்ச்சல் இருக்கும்போது வலிப்பு வராமல் இருக்கிறதுக்கான மாத்திரை போட்டாலும் போடலைனாலும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்ல சொல்றாங்க. அந்த மாத்திரையோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னா, மெயினா அந்த பேரண்ட்ஸோடைய ஆங்ஸைட்டி, அவங்களுடைய அந்த பதப்ப இப்ப

0: நம்மள மாதிரி இருக்கும்போது அவங்க உடனே கூட்டிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன சொன்னாலும் ஒரு தாயா வந்து அந்த குழந்தைக்கு வீட்டில் இருக்கும்போது வலிப்பு வரதை பார்த்தா எந்த தாயும் கண்டிப்பா பயப்படதான் செய்வாங்க. அது அப்பாவோ அம்மாவோ யாரா இருந்தாலும் கண்டிப்பா அவங்களுக்கு அந்த நேரத்துல பதட்டம் வரதான் செய்யுமே. சோ இப்ப இந்த மாதிரி பதட்டத்தை நம்ம அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறது தெரியாது. சோ இப்ப இந்த மாதிரி வந்து சூழ்நிலைகள் தவிர்த்துக்கிறதுக்காக தான் மெயினா வந்து அந்த குழந்தைக்கு காய்ச்சலோட வலிப்பு மருந்து சேர்த்து போட சொல்லி சொல்றோம். சோ இப்ப வந்து அந்த குழந்தைக்கு இப்ப ஒரு தடவை வந்ததுன்னா திருப்பி வரணுங்கிறது அவசியம் இல்ல. திருப்பி திருப்பி வந்துட்டே இருந்ததுன்னா அது என்ன காரணம்னு பார்த்து வலிப்பு நோயா இல்ல மூளை காய்ச்சலான்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ண அது சரியா போயிட போகுது. இப்ப சப்போஸ் வலிப்பு நோயா இருக்கு அப்படின்னு சொன்னா கஷ்டமா இருந்தாலும் சிலதை ஏத்துதான் ஆகணும். இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து உங்க குழந்தைக்கு ஃபிட்ஸ் வர தன்மை இருக்குன்னு சொல்லும் போது அவங்களால அதை இமீடியட்டா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பட் ஆனா வந்து நம்ம வந்து அந்த மருந்தோட சைட் எஃபெக்ட் பார்க்கும்போது வந்து அந்த குழந்தையோட உயிர் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால உங்க டாக்டரோட பரிந்துரையில எத்தனை நாளைக்கு அந்த வலிப்பு மருந்து வந்து சாப்பிட சொல்றாங்களோ எந்த அளவுல போட சொல்றாங்களோ கரெக்டான டைமுக்கு கரெக்ட் டோஸ் உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத படி எத்தனை மாதங்கள் 2 வருஷம் வரைக்கும் போட சொல்றாங்களா 3 வருஷம் வரைக்கும் போட சொல்றாங்களா இல்ல டெஸ்ட் பண்ற வரைக்கும் போட சொல்றாங்களா தயவு செஞ்சு அதை முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. நீங்களா எக்காரணத்தை கொண்டு இன்னமும் வந்து அவங்களே நானா நிறுத்திட்டேன் வலிப்பு வரல அந்த குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுற எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு லேட்டரா ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறமா திருப்பி வலிப்பு அந்த 12 வயசுக்குள்ளயோ 14 வயசுக்குள்ளயோ திருப்பி வலிப்போடலாம் தூக்கிட்டு வராங்க. சோ நீங்களா எக்காரணத்தை கொண்டு நிப்பாட்டாதீங்க. அது வந்து உங்களுடைய குழந்தை மருத்துவரோ இல்ல நரம்பியல் குழந்தைகள் நரம்பியல் ஸ்பெஷலிஸ்டோ வந்து அவங்க பார்த்துட்டு டிசைட் பண்ணி உங்க குழந்தைக்கு அந்த வலிப்பு மருந்து தொடர்ச்சியா போடணுமா வேண்டாமா அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்ணி சொல்லுவாங்க. பிளஸ் இந்த மாதிரி மாத்திரைகள் எடுத்துக்கும் போது வலிப்பு நோய்க்கான மாத்திரைகள் எடுத்துக்கும் போது 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து நீங்க ரத்த பரிசோதனை செஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். குழந்தையோட வெயிட் செக் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். பிளஸ் வந்து இப்ப ஸ்கூல் கோயிங் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போற குழந்தை அப்படின்னு சொன்னா அந்த கிளாஸ் டீச்சருக்கு வந்து யூஸ்வலா இன்ஃபார்ம் பண்ணி வைக்கணும் இந்த குழந்தைக்கு ஃபிட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து ஃபிட்ஸுக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த விவரத்தை வந்து அவங்களுக்கு சொல்லி வச்சிருந்தா நிறைய குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து டைரக்டா கூட்டிட்டு வருவாங்க. சோ அப்ப கிளாஸ் டீச்சருக்கு இருக்கும்போது அந்த குழந்தை என்ன ட்ரக் எடுத்திருக்கு என்ன மாத்திரை எடுத்திருக்காங்க எடுத்துதான் இல்லையா அப்படிங்கறது அந்த டீச்சருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவங்க கூட்டிட்டு வரும்போது. சோ இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பா நீங்க கன்வே பண்ணி இதுல வந்து வெக்கப்படுறதுக்கோ எதுவும் கிடையாது. நம்மளுக்கு ஃபைனலா வந்து அந்த குழந்தையோட உயிர் ரொம்ப முக்கியம். சோ இதுக்கு நீங்க சொல்ற வரைக்கும் தாராளமா கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லும் போது அந்த வந்து எப்படி சொல்றாங்களோ அந்த மாதிரி கரெக்டா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹை ரிஸ்க் சில்ட்ரன் இந்த வலிப்பு நோய் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து மெயினா அவங்களை வந்து ஸ்விம்மிங் விடுறது கொஞ்சம் ஆக்சுவலா அவங்க உயிருக்கு ஆபத்து. சோ நீங்க ஒன்னு சூப்பர்விஷன்ல இருக்கணும் யாராவது ஒருத்தவங்க வந்து மானிட்டர் பண்ணிக்கணும். கொஞ்சம் பெரிய பிள்ளையா இருந்தா கூட இந்த மாதிரி சைக்கிள் ஓட்டுறது இல்ல ஒரு ஹைட்டுக்கு எங்கேயாவது ஒரு உயரமான இடத்துக்குலாம் கூட்டிட்டு போறாங்கன்னு சொன்னா கண்டிப்பா அந்த பிள்ளைங்களை சூப்பர்விஷன்ல வச்சுக்கோங்க. சைக்கிள் வந்து அவாய்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா வந்து நீங்க சூப்பர்விஷன்ல அட்லீஸ்ட் வச்சுக்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு நல்லது.
1: ஓகே மேம்,
0: இது வந்து நம்ம இப்ப வந்து இப்ப வலிப்பு நோய் பத்தியும் காய்ச்சல்னால வந்த வலிப்பு பத்தியும் சொல்லிட்டோம். அடுத்தது வந்து இப்ப பாய்சனிங். இப்ப இந்த பீடியாட்ரிக் எமர்ஜென்சியில மெயினானது வந்து பாய்சனிங் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90% வந்து அது அன்இன்டென்ஷனல் எதிர்பாராத விதமா குழந்தைங்க உட்கொள்றது. அந்த குழந்தைங்க உட்கொள்றதுக்கு நம்ம தான் காரணம்ங்கிறத முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து 90% ப்ரிவென்டபிள் தான். ஸோ எந்த அளவுக்கு நீங்க குழந்தைங்களை ஜாக்கிரதையா பாத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பாத்துக்கோங்க.
1: ஓகே மேம், நிகழ்ச்சியில பங்கெடுத்து நேயர்களுக்கு எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா யங் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம நிகழ்ச்சி அப்படின்றது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் மேம். நிகழ்ச்சியில பங்கெடுத்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி மேம்.
0: தேங்க்யூ.
1: வரும் பாடலோட ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதிய நூற்றி ரெண்டு பிள்ளை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் உற்சாகமான ஒரு மாலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழன் விபல். ஸோ அனைவரையும் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய சூப்பரான ஒரு ஃப்ரெஷ்ஷான டாபிக்ஸில் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிற என்னப்போ டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு கட்டு வாய்ஸ் கட்டை போட போகிறோம். அந்த வாய்ஸ் கட்டை நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜாலியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ யாராருக்கெல்லாம் வந்து இந்த தனித்திறமைகள் இருக்குன்றத இங்கே வெளிப்படுத்த போகிறோம். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டிய எண்கள் 2271760225 என்ற எண்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய திறமைகளை பதிவு செய்யலாம். ஓகே, நீங்கள் மட்டும் ஜாலியாக இருக்க போகிறதில்ல, நம்மளும் ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த ஷோ உங்களுக்கான ஷோ தான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நாம் என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கான ஒரு ஆடியோ கட்டு ப்ளே பண்ண போகிறேன். ஸோ இதன் மைண்டில் வச்சுக்கிட்டு, ஸோ யாரெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது ரெடியாக இருக்கீங்களோ ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள்.
2: ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே.
1: ஸோ இதுதான் டைலாக். ஸோ என்னை வச்சு காமெடிக்கு முடிவு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை வச்சு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரியல் லைஃப்பில் யாரெல்லாம் வந்து இது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் லைஃப்பில் வந்து நடந்திருக்கீங்க, இல்லை நீங்கள் யாரெல்லாம் வச்சு காமெடி பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, கால் பண்ணுங்கள் 2271760225 2275 என்றவங்களுக்கு தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புது வினோட் ஷெட்டபிலிட்டி என்றும் உங்கள் மனதோடு.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட் ஷோ கட் கேமரா ரோலிங் தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்பமான வாய்ஸ் ஓஸை நீங்கள் வந்து பண்ண விரும்புனீங்கனா கால் பண்ணுங்கள் 2227060 2275230 என்ற எண்களில். ஸோ உங்களுக்கான ஒரு வாய்ஸ் ஒர்க் கட் எட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த வாய்ஸ் கட் வந்து யார் வந்து ப்ளே பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு வாட்டி ப்ளே பண்ணுறேன். கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் அதேமாரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ரெடியாக இருங்கோ.
4: ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே.
3: இதுதான் காமெடி. ஸோ யார் யாரெல்லாம் காமெடி பண்ண போறீங்க இந்த டயலாக வச்சு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோ கட் கேமரா ரோலிங் தான் கேட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டுனா எங்களுக்காக சேர்த்து நீங்கள் இருக்கிற டயலாக்ஸை ப்ளே பண்ணி உங்களுக்காக ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் அந்த டயலாக் வந்து நீங்கள் எப்படி ப்ளே பண்ண போறீங்க, எப்படிலாம் வந்து பேசி எங்களை வந்து ஃபன் பண்ண போறீங்க, இல்லை உங்களை மட்டும் ஃபன் பண்ணுறது எடுத்துலாமல் ஊரில் இருக்கிறீங்க எல்லாரையும் ஃபன் பண்ண போறீங்கன்றது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். ஸோ நம்ம கூட வந்து ஆர்ஜே தேவி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஹாய் சொல்லிக்கீங்க எல்லாருக்கும் ஒரு வாட்டி.
1: ஹாய் நேர்கள் எல்லாருக்குமே வந்து, அவங்க தான் நான் 215 நான் வந்து டியூனாக தான் இருக்கேன் இவங்களோட வந்து. ஸோ நேர்களே,
0: ஒரு சிறு கேப்புக்கு அப்புறம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி டியூன் ஆகுறன்றது நான் மென்ஷன் பண்ணி ஆகணுமா இல்லையா?
1: கண்டிப்பாக சொல்லிட்டீங்க. ஸோ விமல், நீங்கள் வந்து என்ன டைலாக் வந்து நம்ம நேர்களுக்காக கொடுத்தீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கலாமா இப்போ?
0: கண்டிப்பாக இப்போ அந்த டைலாக் உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன்.
2: என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே,
0: அவ்வளோதான் டைலாக்கு.

வெளியூர் நேயர்கள் மற்றும் மொபைல் மூலம் கால் பண்றவங்க 0413 என்ற குறிப்பிட்ட எண்ணில் சேர்த்து கால் பண்ணுங்க. இதே ஃபிரம் ரெயின்போ புதுவை 98.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஸோ நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங்ல நம்ம கூட வந்து ஆர்ஜி தேவி நினைச்சிருக்காங்க. அதோட நான் உங்க தோழன் நிம்மல் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கான ஒரு டைலாக் வந்து பிளே பண்ண போற டைலாக் தான் நீங்க வந்து லைவ்ல பேச போறீங்க.
1: என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.
0: சோ இதான் நம்மளுடைய டயலாக். சோ இந்த டயலாக் வந்து பேசிறதுக்கு நேர் ஃபர்ஸ்ட் நேர் லைன்ல வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம், யாரே இது பேசுறீங்க? ஹலோ,
2: நான் கார்மேல் வீடூர்ல இருந்து பேசுறேன்.
0: கார்மேல் வீடூர்ல இருந்து பேசுறீங்க, நீங்க சிரிக்கிறது வந்து இங்க வரைக்கும் தெரியுது.
3: கார்மேல் என்ன பண்றீங்க?
2: நான் வந்து இப்ப உட்கார்ந்து இருக்கிறேன்.
0: உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? டேங்க அப்பா, டே கடிச்சோக்கு கார்மேல நீங்களா? ஓஹோ, மேடம் என்ன பண்றீங்க நீங்க?
3: அதுதான் உட்கார்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டாங்களே.
0: இல்ல இல்ல, என்ன படிக்கிறீங்கன்னு கேக்குறேன். படிக்கிறீங்களா இல்ல வந்து என்ன ஒர்க் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறேன் நானு.
2: அதுக்குள்ள ஒரு காலேஜ்ல இருந்து கூப்பிட்டாங்க வேற.
0: ஓகே ஓகே, நர்ஸ். நீங்க நர்ஸ் ஆனீங்கனா ஊசி எல்லாம் போட மாட்டீங்களா?
2: ஆஹா, ஐயோ, அதெல்லாம் தொடவே மாட்டேன்.
0: அப்ப எப்படி நர்ஸ் ஆவீங்க நீங்க? நீங்க ஃபெயில். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். சரி, நம்மளுடைய டயலாக் கேட்டிங்களா? கட் கேமரா ரோலிங்ல டயலாக் கேட்டிங்களா?
2: ஆ, கேட்டேன் கேட்டேன்.
0: ப்ளே பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா?
2: பேசுங்க. ஒரு ஆக்சன் சொல்லுங்க, அப்பதான் எனக்கு அப்படியே ஒரு
0: மூமென்ட் வரும். கட் கேமரா ரோலிங், ஆக்சன். நினைக்கிறேன்
2: அப்பாக்கு
3: செல்லமா இருப்போம் இல்லீங்களா?
0: அப்பாங்களுக்கு என்னதான், அப்பா வந்து பசங்களுக்கு தான் வந்து டெரரா இருப்பாங்க. என்ன மார்க் எடுத்துருக்கு? 500க்கு 499, ஒரு மார்க் எங்க போச்சு? வாங்க அடி, அது போல பண்ணுவாங்க. சோ ஜாலியா இருந்துச்சு உங்க கூட பேசுறதுக்கு. தேங்க்யூ சோ மச் கார்மேல்.
2: தேங்க்யூ
0: தேங்க்யூ. நீங்களும் ஜாலியா ஃபீல் பண்ணீங்களா?
2: ஆ, ஜாலியா இருந்துச்சு. நாளைக்கு கால் பண்றேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா டெய்லி கால் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.
2: தேங்க்யூ.
0: சோ நிகழ்ச்சியில வந்து சூப்பரா ஒரு டைலாக் கேட்டு நம்ம கூட ஃபன் பண்ணி போனாங்க நம்மளுடைய கார்மேல். சோ
3: நீங்க அரண்மனை படத்துல வந்து அவங்க வந்து வீட்டுல வந்து அவங்க திருடுறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்க வெள்ளை பூண்டு வெங்காயம் உரிக்கிறதுல வந்து முழு நேரம் சமையல்காரனாவே மாறிட்டா அப்படின்ற மாதிரி நம்ம நிகழ்ச்சி வேற மாதிரி எல்லாம் போயிட்டு வருது.
0: நம்ம ஆக்சுவலி வந்து கட் கேமரா ரோலிங் பண்றதே மறந்து போயாச்சு. அவங்க கூட 12th படிக்கிற ஃபீலிங் வந்துருச்சு நம்மளுக்கு. சோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த டைலாக் வந்து பிளே பண்ண போறோம். சோ நேர்கள் நீங்க ரெடியா கேளுங்க. சோ இது கேட்டு நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கான உங்களையே ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. நீங்க
4: நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொல்லுங்கடா.
0: ஸோ சூப்பரான டயலாக் ஒன்று கேட்டுருந்துருப்பீங்க. ஸோ இந்த டயலாக் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட பேசி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ரெடி பண்ண ப்ரிப்பேர் பண்ண ரெடி பண்ணிங்கன்னா கால் பண்ண எண்கள் 2272760 2275230 என்ற எண்களுக்கு வந்து கால் பண்ணுங்க. வெளியினர்கள் மற்றும் மொபைல் மூலம் கால் பண்ணுங்கள். 0413 குறிப்பிட்ட எங்களுக்கு சேர்த்து கால் பண்ணி எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டது கூட இருக்கும் இது நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஸோ உங்களுக்கான ஒரு ரியல் ரிக்வெஸ்ட் பிளே பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களே ரெடி ஆயிடுவீங்க. இப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு
3: நாராயணா

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கூட இருக்கும் இது நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். ஸோ உங்களுக்கான ஒரு டைலாக் ஃபர்ஸ்ட் பிளே பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களே ரெடி ஆயிடுவீங்க எதுவாக இப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு.
3: நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மறந்தடிச்சு கொல்லுங்கடா.
2: ஸோ சூப்பரான டைலாக். நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அவங்க தான் கூட வந்துகிட்டே இருப்பாங்கல்ல. ஸோ அது போல யாராவது பர்சன் இருந்தாங்கன்னா நீங்க அந்த கொசு தொலை அடிக்கக்கூடாது, கொசு தொலையை வந்து எப்படிலாம் வந்து டைவெர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணலாம். ஸோ அது டைலாக் பேசுறதுக்கு லைன்ல ஒரு ஆள் வந்திருக்காங்க. யாரு? ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
2: யார் பேசுறீங்க? இவ்வளவு அமைதியா பேசுறீங்களே, யார் எங்க பேசுறீங்க?
4: வீடூர்ல இருந்து பிரியா பேசுறேன்.
2: பிரியா, ஓகே ஓகே. வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சார்.
2: நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்.
2: நீங்க என்ன பண்றீங்க? நான் நல்லா இருக்கோம். நீங்க என்ன பண்றீங்க?
4: நான் வீட்ல ஹவுஸ் வைஃப் தான்.
2: ஹவுஸ் வைஃபா இருக்கீங்க? ஓகே ஓகே. அப்ப குக்கிங்லாம் சூப்பரா பண்ணுவீங்களா?
4: ஆ, கண்டிப்பா.
2: நாராயணா, இந்த இந்த டயலாக் சொல்லும் போது உங்க மைண்ட் செட் யார் வர்றது? உங்க வீட்லயும் யாராவது ஒருத்தர் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்கள மைண்ட்ல வச்சு இந்த டயலாக் வந்து வடிவேல் மாதிரி பேசி காட்டுங்க. பெரிய கொசு தலையா இருக்காங்க. எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவாங்க உங்களை?
4: ரொம்பவே டார்ச்சர் பண்ணுவாங்க.
2: ஸ்கூல் தொடங்கிருச்சோடனே ஜாலி ஆயிட்டீங்களா? நீங்கள் பேச விரும்புனீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள் 2275-23-0 என்ற எண்களுக்கு. ஸோ உங்களுக்கு அடுத்த டைலாக் வருது, ரெடி ஆயிருங்க.
5: பில்ட் பண்ணுறணும், பீலாக விடணும், அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனால் நம்ம பண்ணுறது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
2: ஸோ சூப்பரான ஒரு டைலாக் தான் உங்களுக்கு வந்திருக்குது. ஸோ இந்த டைலாக் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ண விரும்புனீங்கன்னா ஸோ கால் பண்ணுங்கள் 2275-23-0 என்ற எண்களுக்கு. தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு. Boom.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். நேரம் 4:37:18 கேட்டு இருக்கீங்க. சோ அடுத்த நேயர் யாரு தெரிஞ்சுக்க முடியாது, வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ஸ் கட் ஒன்னு போட்டுறவங்களுக்காக.
2: பில்ட் பண்றனோ பீலாவறனோ அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது நாலு பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது.
1: புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சோ அடுத்த நேயர் யாரு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், யார இருந்து பேசுறீங்க?
3: வாங்கறது
1: கொஞ்சம்
3: நாராயணா,
1: இந்த கொசு தொலை தாங்க முடியல யாராவது கொசு அடிச்சு யாராவது மருந்து அடிச்சு இந்த கொசு தொலை போக்குங்கடா அப்படின்ற மாதிரி வரும்.
3: அவ்வளவுதான். வெவ்வேறு மாடுலேஷன். நாராயணா, இந்த கொசுத்தல்ல தாங்க முடியலடா, கொசு மருந்து அடிச்சு விட்டு இத கொன்றுங்கடா. அடிச்சு அழுதுகிட்டே, நாராயணா இந்த கொசுத்தல்ல தாங்க முடியல, நாராயணா கொசு மருந்து அடிச்சு இத உடனே தொடச்சு விட்டுரு. அடிச்சு கோபமா, நாராயணா இந்த கொசுத்தல்ல தாங்க முடியல, நாராயணா கொசு மருந்து அடிச்சு இந்த கொசு எல்லாம் தொடச்சுடா.
1: கண்டிப்பா
3: மேட்ச் பண்ணி பேசிட்டேன். எப்படி இருந்தது?
1: நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.

0: மச்.
1: சரி, எனக்கு அந்த டைலாக் நீங்க சொன்னீங்கல்ல, அந்த கடைசி லைன் ஒன்னே ஒண்ணு சொல்லுங்களேன், அது மட்டும் பேச போறேன்.
0: எந்த டைலாக் கடைசி?
1: இந்த உலகம் நம்மள உத்து பாக்கணும். என்ன சொன்னார் அவரு?
0: நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா.
1: வணக்கம்.
0: வணக்கம், வேற எது பேசுறது?
2: அடைமொழி அந்த மாதிரி நம்ம உருவாக்குமா, கிரியேட் பண்ணுவோமா பாத்தீங்களா?
0: வெந்நீர் ஆடை அப்படின்ற
3: மாதிரி
2: பஞ்சாவரும் பஞ்சாவரும்
0: வெண்மையான வெண்ணிலா
2: அப்படி சொல்லலாமா மேடம்?
3: நினைச்சீங்க
0: தெரியக்கூடாது. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்.
3: அவ்வளவுதான் சூப்பர்
0: ஃபார்முக்கு வந்துட்டீங்க.
3: தெரிய கூடாது, புரிய கூடாது.
2: புரியல நம்புறோம்.
0: சூப்பர்
3: காமெடி எப்படி பண்ணல? இல்ல
2: பாத்தீங்களா, அடுத்த டயலாக் வந்துருச்சு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் போட்ட டயலாக் வந்துருச்சு.
0: அவ்வளவுதான், எல்லாத்தையும் வந்து ஒரே டைம்ல கவர் பண்ணி முடிச்சிட்டீங்க அதானே?
2: அவ்வளவுதான்.
3: ஆமா ஆமா, நல்லா பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ சோ மச் மேடம். தேங்க்யூ சூப்பர்.
3: தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம்.
0: ஹலோ, வணக்கம். யாரது பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம் சார்.
0: வணக்கம், யார இருந்து பேசுறது?
2: வணக்கம், யாரது?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்தேன் சார்.
0: வணக்கம் மேடம். லைனை புஷ்டிங்க. ஓகே சூப்பர். கட் கேமரா ரோலிங் ஆக்சன் குடுத்துறலாமா, இல்ல வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு குடுக்கலாமா?
1: பெருமையான
0: நிறைய
1: விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் சார். வானொலி வழியே நாங்க வந்து எங்க அறிவை வந்து பெருக்கிக்கிறோம், உங்களோட சந்தோஷத்தை வந்து கூட்டிக்கிறோம்.
2: கூட்டி என்னங்க பெருக்கிறோம், கூட்டுறோம். ஈவினிங் ஆயிடுச்சு,
0: அடுத்தது வகுப்பு போறாங்க அதானே? ஓகே சூப்பர். கட் கேமரா ரோலிங் ஆக்சன் ரெடி மேடம். உங்களுடைய டயலாக் ரெடி.
1: என்ன வச்சு காமெடி கீமெடி பண்ணிடலையே?
0: சே சே சே, எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது.
1: நீங்க
0: வேற சொல்லலாம் மேடம். நாராயணா, இந்த புள்ளி தொல்லைகள் தாங்க முடியலடா. நாராயணா, இந்த சிங்க தொல்லைகள் தாங்க முடியலன்னு சொல்லிடுங்க வேணா.
1: நீங்க சொல்லுங்க.
2: அவ்வளவுதான், நாங்க ஸ்டார்டிங் தான் எடுத்துக் கொடுப்போம்.

0: நாலு பேர் இந்த உலகம்
1: இந்த உலகம் நம்மள உத்து பாக்கணும். தப்பு பண்ணினாலும் நாசுக்கா பண்ணணும்,
2: நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்.
1: நாதாரித்தனமா பேச்சு வழக்குல வர்றதா அந்த புதுசா வர்றதெல்லாம்
2: வரமாட்டேங்குது.
1: தேங்க்யூ
2: மேடம்.
1: அடுத்த மாரத்தான்க்காது நான் வந்து கலந்துக்க பாக்கிறேன்.
2: கண்டிப்பா வாங்க வாங்க. You're always welcome to All India Radio.
1: Thank you. வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார்.
2: நன்றி. நகைச் அடுத்த நேர் அடுத்த வச்சுக்கலாம். ஹலோ வணக்கம். வணக்கம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம். இதுவரைக்கும் மாலை வணக்கம். கேக்குதா?
2: கேக்குது கேக்குது. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் நெய்வேலில இருந்து ஜீவா பேசுறேன்.
2: ஜீவா மேடம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். நீங்க இருவரும் நலமா?
2: நலமாக இருக்கிறோம். சூப்பரா இருக்கும். சோ டயலாக் கேட்டிங்களா?
3: ம், கேட்டேன்.
2: சூப்பர். கெட் ரெடி கோ அப்படின்ற மாதிரி கட் கேமரா ரோலிங்
0: ஆக்சன்.
2: ஹை, நல்லா இருக்கு.
0: எந்த டயலாக் ஃபர்ஸ்ட் பேச போறீங்க?
3: என்னென்னா
0: சொல்றீங்க?
3: யாரு
0: இப்ப ஜீவா மேடம் பக்கத்துல யாரு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்.
3: நீங்க
2: கேளுங்க.
3: நாதாரித்தனம் பண்ணாலும் நாலு பேருக்கு தெரியப்படாது, புரியப்படாது. அவ்வளவுதானா? அதுக்கப்புறம்
0: இல்ல, நடுவுல நீங்க வந்து இந்த உலகம் நம்மள உத்து பாக்கணும், அத வந்து மறந்துட்டீங்க.
3: நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உத்து
0: பாக்கணும்.
3: நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். நாலு பேருக்கு தெரியப்படாது, புரியப்படாது.
0: அவ்வளவுதான்.
2: சூப்பர் மேடம், சூப்பர். ஃபேன்டாஸ்டிக். தேங்க் யூ சோ மச்.
3: ஓகே, தேங்க் யூ.
0: நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு நன்றி.
2: ஸோ தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதிய 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற

0: உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் கவுன்சிலிங் கோட் 3805.
1: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கட் கேமரா ரோலிங். சோ நிகழ்ச்சி வந்திருக்க அடுத்த நேரம் அடுத்த ஜிகளாலும் வணக்கம்.
3: இருவருக்கும் வணக்கம் கூறுவது செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார். நலமா இருக்கீங்களா இருவரும்?
2: நலமா இருக்கு மேடம். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் முடிஞ்சு லீவ் முடிஞ்சு ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே இப்படிதான் வந்து போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் அழகா இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க.
3: நல்லா இருக்கு சார்.
2: சொல்லுங்க, நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? நீங்க வீட்டுல நலமா
4: நீங்க
2: பேசுறது
3: நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும். இந்த உலகம் உடனே நம்மள உத்து பாக்கணும்னா
2: தினமும் 4 மணிக்கு மாலை 4 மணிக்கு உங்களுக்கு
4: கட்டமர மண்டே
2: ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா மாலை 4 மணிக்கு வந்து கட் கேமரா ரோலிங் உங்களுக்காக இருக்கு. ஸோ அப்போ இருக்கிற ஆர்ச்சி கூட வந்து சூப்பரான கட்ஸ் எல்லாம் வந்துருப்பாங்க. ஸோ ஜாலியாக ஃபன் பண்ணி பண்ணுங்க, நல்ல சூப்பராக தரமாக பண்ணுங்க. நீங்கள் கால் பண்ண எண்கள் 2275230 எண்கள் கால் பண்ணுங்க. இன்னொரு நம்பர் வந்து 2271760 எண்கள் கால் பண்ணுங்க. ஸோ அடுத்து கிளைங்க FM 93.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ, வணக்கம் மக்களே. ஃபம் ரெயின்போ 102.8 ஐந்து மணி ஒரு நிமிடம் எட்டு நொடிகள் ஆயிட்டுருக்கு. ஃபம் ரெயின்போ 102.8 அஞ்சு மணி ஆனாலே நம்ம ஆர்ஜேக்கள்லாம் பீச்சுக்கு போயிடுவாங்க. பயங்கரமாக வந்து நம்மளை ஃபன் பண்ணி ஷோ வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அங்கே இருக்க மக்களுடனும் நம்ம கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ இன்னைக்கு நம்மளோட ஆர்ஜே சாண்டி பார்த்தீங்கன்னா எந்த பீச்சுக்கு போயிருக்காங்க, ஸோ எந்த அந்த மக்கள்கிட்ட என்ன மாதிரியான ஃபன் கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. சரி, ஓகே, வாங்க போகலாம்.
2: ஒரு பேரண்ட்
1: பாப்பா நம்ம ஆர்ஜி சாண்டி எந்த பீச்சுக்கு போயிருக்காங்க அப்படின்றதே நமக்கு வந்து நெட்வொர்க் இஷ்யூ இருக்கிறதுனால தெரிஞ்சிக்க முடியல. ஸோ வந்து ஒரு சாங் கேட்டுட்டு வந்துருங்க, நான் வந்து அவங்கக்கிட்ட வந்து வந்து கனெக்ட் பண்ணி மறுபடியும் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து யார் கூடலாம் பேசுகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில பயங்கரமா வந்து ஓப்பனிங் எல்லாம் கொடுத்து நம்ம ஆர்ஜி சாண்டி கிட்ட கொண்டு போனா அவங்க பேசுறது சரியா கேட்கல. சோ இப்ப பேச போறாங்க, எந்த பீச்ல இருந்து பேச போறாங்க, யார் கூட எல்லாம் பேச போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. பாண்டி மெரினால இருந்து நம்ம அலையோடு விளையாடு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில பேசிட்டு இருந்தவங்க டக்குன்னு கட் ஆயிடுச்சு. சோ திருப்பி அவங்க கிட்ட கண்டினியூ பண்ண போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: எட்ரிஷியா மேம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் மோமிதா.
1: மோமிதா என்ன படிக்கிறீங்க?
2: செகண்ட் ஸ்டாண்டர்ட்.
1: செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. என்ன திடீர்னு பீச்சுக்கு? நேத்தா ஸ்கூல் தொடங்கிடுச்சு, அதுக்குள்ள பீச்சுக்கு வந்துட்டீங்க.
2: எங்க மம்மி கிட்ட வந்து எங்க ஸ்கூல்ல நான் வெரி குட் வாங்கிந்த பார்த்து சும்மா பீச்சுக்கு கிட்ட வந்து கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம்.
1: சூப்பர். ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்களா?
2: நான் சாப்பிடல.
1: ஒண்ணு சாப்பிடல, அதுக்குள்ள என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க.
2: ஆமா.
1: சரி, ஓகே. எப்பவுமே ரெகுலரா உங்க மம்மி உங்களை பீச்சுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்களா?
2: எப்பயாச்சும் ஒரு நாள் பிடிச்சிட்டு வருவாங்க.
1: சரி, ஓகே. நீங்க என்ன பண்றீங்க மேம்?
3: மேம் நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் மேம்.
1: ஓகே. பொண்ணு கூட ஜாலியா என்ஜாய் பண்றீங்க?
3: ஆமா மேம். ஆமா மேம், நான் பாப்பா ஸ்கூல்ல பிக்கப் பண்ண வந்தேன். அப்படியே கொஞ்சம் பீச்சுக்கு போய் சில்லுன்னு காத்து வாங்கி, பயங்கர அனலா இருக்கு இல்லையா, சும்மா பீச்சுக்கு வந்து கொஞ்சம் காத்து வாங்கிட்டு போலாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போலாம், ஜாலியா வந்து மேம்.
1: சரி, ஓகே மேம். உங்க ரெண்டு பேருக்குள்ள பாண்டிங் வந்து எப்படி இருக்கும்?
3: கொஞ்சம் எனக்கு உபயோக பண்ண மாட்டா, அவங்க அப்பா கிட்ட தான் கொஞ்சம் பயம் இருக்கும், அதனால அவங்க அப்பாவை சொல்லிதான் மேம் மிரட்டுவேன்.
1: சரி, ஓகே. இப்ப 90s கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பீச்சுக்கு போலாம், பீச்சுக்கு லீவ் விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்க ஏதாவது சொல்லி உங்க பொண்ணு ஏமாத்தீங்க?
3: நான் சின்ன பிள்ளையில சொல்லிருக்கேன் மேம், ஐ கேட்டு சாத்திட்டாங்க, டைம் ஆயிடுச்சு, இப்ப எல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லுவோம். பாப்பாவும் நம்பிடுவா சம்டைம், ஆனா இப்ப எல்லாம் ஏமாத்த முடியல மேம்.
1: சமாளிக்க
3: முடியாது, அவங்க கொஞ்சம் அவர் ஆயிட்டாங்க, அதனால சமாளிக்க.
1: சரி, கேம் எல்லாம் நீங்க விளையாடி இருக்கீங்களா?
3: ஆஹ், விளையாடுவோம் மேம்.
1: சரி, ஓகே. அப்ப நான் உங்களை ஒரு ஃபன்னான சில க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேக்குறேன், ஆன்சர் பண்றீங்களா? சரி. உட்கார முடியாத தரை எது? சும்மா
3: உட்கார முடியாத தரை.

0: அடிக்கடி உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுவீங்க, அது ஃபுட் ஐட்டம் தான். அது மீனுக்கு பிடிச்ச உணவு எது?
1: பிடிச்ச உணவு பாத்தீங்கன்னா
0: உணவு இல்ல, மீனுக்கு பிடிச்ச வெஜிடபிள் எது?
1: வெஜிடபிள்ஸ். முள்ளங்கி மேம். ஏன்னா அதுலயும் முள் இருக்கு, இந்த முள்ளங்கிலயும் முள் இருக்கு அப்படின்ற அந்த மீன் வருதுனால அப்படி சொல்றேன்.
0: சரி, உங்க அம்மாக்கு அடிக்கடி உங்களுக்கு ஃபிஷ் எல்லாம் நிறைய செஞ்சு கொடுப்பாங்களா? நீங்க நிறைய சாப்பிடுவீங்களா? சரி, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுலாம் இது? என்ன நல்லா விளையாடுவீங்க நீங்க? நிறைய லைக் பண்ணி என்ன விளையாடுவீங்க? ஓ, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த விளையாட்டு விளையாடுவீங்க. சரி, ஓகே. அம்மா கிட்ட இது மாதிரி நிறைய கடி ஜோக்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்களா? சரி, அப்ப உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கடி ஜோக்ஸ் சொல்லுங்க. சும்மா ஏதாவது சொல்லுங்க. கேஷுவலா
2: நிறைய அனிமல்ஸ் இருந்துச்சு, யானை மட்டும் ஒரு ஃப்ரிட்ஜ்ல இருந்துச்சு, மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. ஏன்னா யானை வந்து அதால வெளியில வர முடியல.
0: ஓ, யானை பெருசா இருக்கிறதுனால வெளியில வர முடியல, அதனால அது உள்ளே மாட்டிக்கிச்சு. பாரு எவ்வளவு பெரிய கடிஜோக்கு, யானை பெரிய அளவு, பெரிய அளவு கடிஜோக்கா இருக்கு. வெரி குட், வெரி குட். ஓ, பாக்குறமா
1: சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால அப்படி சொல்றேன்.
0: ஓ, நைஸ் நைஸ் நைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச பழமொழி ஏதாவது சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு அடிக்கடி சொல்ற பழமொழி ஏதாவது?
1: பழமொழின்னா
0: யோசிக்காம இது மூணுதான் அம்மா உங்களுக்கு அடிக்கடி செஞ்சு தருவாங்களா? ஆமாவா? சரி, அப்ப உங்களுக்கு மூணு பிடிச்ச ஐஸ்கிரீம் ஃபிளேவர் சொல்லுங்க. மூணு ஐஸ்கிரீம் ஃபிளேவர்?
2: ஸ்ட்ராபெரி, பட்டர்ஸ்காட்ச், சாக்லேட்.
1: இணைந்திருங்கள்.
0: இதே FM ரெயின்போ 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: ஓடு விளையாடு நிகழ்ச்சி நம்ம பாண்டி மெரினால இருந்து ஆர்ஜி சாண்டி வந்து நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. சோ இப்ப யார் கூட எல்லாம் பேச போறாங்க அப்படின்றது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. இப்போ பாண்டி மெரினால என்னப்பா இவ்வளவு வெயிலா இருக்கு அப்படின்னு எல்லாம் யோசிக்கும் போது சில்லுன்னு காத்து வாங்கறதுக்காக கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் காத்து அடிக்கல இருக்கிறவங்கள நான் தான் பேசி போர் அடிக்க போறேன்னு நினைக்கிறேன். அந்த வகையில இப்ப ஒருத்தவங்க நம்ம கிட்ட மாட்டிருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசி விசாரிச்சுக்குவோம். உங்க பேர் சொல்லுங்க.
2: பேர் நிஷா.
1: அடிக்குது வெயில் வேற அடிக்குது, பேன் போட்டாலும் காத்து வரல, அதனால போட்டு போர் அடி போறேன். பீச்சுக்கு வந்தா கண்டிப்பா இதை நான் பண்ணுவேன்ப்பா அப்படின்னா என்ன பண்ண?
2: சுண்டல் வாங்கி சாப்பிடுறது.
1: சூப்பர். அப்புறம்
2: பெருசா ஒண்ணுல வாக்கிங் சுண்டல் வாங்கி சாப்பிடுறது, அப்படியே காத்தோட்டமா உட்காந்துருக்கேன்.
1: உங்களுக்கு தனியா வர பிடிக்குமா இல்ல ஃப்ரெண்ட்ஸோட கேங்கா வர பிடிக்குமா?
2: பெருசா ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவைலபிள் இருக்க மாட்டாங்க, அதனால மோஸ்டா தனியா தான் வருவேன்.
1: ஓகே, தனியாவே டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு பீச் வந்து ஓகேவா இருக்கும் உங்களுக்கு?
2: ஆமா கண்டிப்பா.
1: சரி ஓகே. இப்ப பீச்ச தவிர்த்து பாண்டியில வந்து இந்த இடம் ஃபேமஸ், நாங்கெல்லாம் போவேன் ஃப்ரீக்வெண்டா அப்படின்னா எந்த இடம் சொல்வீங்க?
2: பீச்சுக்கு போகலாம், அப்படி இல்லாட்டினா கோயிலுக்கு எல்லாம் போவேன்.
1: ஓகே.
2: கோயில் எல்லாம் விட்டா வேற எங்கயும் பார்க்கு. இப்ப பாண்டி மெரினா அப்படின்னா இங்க கடை, அப்படியே பசங்க விளையாடுறது கால் நினைக்கிறது அப்படியே போயிடும். அந்த பீச்சுக்கு போனா அங்க வந்து பார்க்கு அந்த மாதிரி போவேன். அதை விட்டா ஷாப்பிங், அதை தவிர வேற இங்க பெருசா எங்கேயும் போறது இல்லைங்க.
1: சரி ஓகே. இப்ப வந்து இப்போ கடல் பார்த்து கடல் சம்பந்தமா நான் உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கலாம். கடி ஜோக்ஸ் மாதிரிதான், அது சும்மா ஃபன்னா இதை நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாமா?
2: ரொம்ப இன்டெலிஜென்ட்டோட எல்லாம் கேட்க மாட்டீங்கன்னா ஓகே தான் கேளு.
1: சரி ஓகே. தண்ணி இல்லாத கடல் எங்க இருக்கு? அடுத்த கேள்வி என்ன கேக்கலாம்னா, சரி ஓகே, இப்ப வந்து கடல்ல வந்து தங்கம் இருக்கு, அத வந்து ஒரு ராட்சசன் வந்து பாதுகாத்துட்டு இருக்கான் சரிங்களா. நீங்க ஒரு பாட்டு பாட போறீங்க அவங்கிட்ட, அவன் அந்த பாட்டை கேட்டு ஓட போறானா? அது என்ன பாட்டா?
2: நான் எந்த பாட்டு பாடினாலும் ஓடலாம், அது பிரச்சனை இல்லைங்க.
1: சரி, அப்பனா ஏதாவது ஒரு டைலாக் சொல்லுங்க, சிங்க டைலாக் சொல்லுங்க. அந்த டைலாக் கேட்டு இப்ப அந்த ராட்சச ஓட போறான் அப்படின்னா என்ன டைலாக்?
2: எந்த டைலாக்னு ஞாபகம் வரலீங்களே.
1: ஏதாவது ஒரு டைலாக்.
2: பெருசா படம் பாக்குற பழக்கம் கிடையாது, அதனால படத்தோட டைலாக் எல்லாம் எதுவும் ஞாபகம் இல்ல.
1: இப்ப நீங்க சொல்லுங்க, அது பெனால்டி கேம் விளையாடணும் நம்ம, சொல்லுங்க.
2: இன்னும் வரையா?
1: அப்படியா? சரி, இது நீங்க விளையாடுறதுனால டங் ட்விஸ்டர் விளையாடுவீங்களா?
2: கஷ்டம்தான்.
1: யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை சொல்லுங்க பாப்போம்.
2: வாய்ப்பே இல்லைங்க. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை. யார் தச்ச சட்டை? எங்க தாத்தா தச்ச சட்டை.
1: யோசிச்சு யோசிச்சு சொல்லக்கூடாது, கணக்கு சொல்லணும்.
0: விளையாடு நிகழ்ச்சியில விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
3: இன்கே பாஸ் கோய் கேரண்டி நஹீ ஹே, சர்க்கார் குத் உன்கீ கேரண்டர் பன் ரஹீ ஹே.
4: பிச்லே 6 வர்ஷோ மே பிஎம் ஸ்வநிதி யோஜனா கே தஹத்

0: ஏய் ரீமா, சோலார் பேனல் போட்டுக்கோ, சோலார் பேனல் போட்டுக்கோன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதையே தான் சொல்றாங்க. ஆனா பிரதமர் சொன்ன பிறகு தான் நான் முடிவு பண்ணேன்.
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலார் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹே.
0: நம்ம பிரதமர் சொன்னதால தான் நான் சோலார் பேனல் போட்டேன். இப்ப என் கரண்ட் பில் ஜீரோ ஆயிடுச்சு. நீங்களும் போட்டுடுங்க.
2: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். சூரியகர்.
3: நேரம் 5:30, 20 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி சூப்பரா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. சோ இப்ப யார் கூட எல்லாம் பேச போறாங்க அப்படின்றத கேட்டு

0: நேரம் 5:30 20 நொடிகள் ஆயிட்டு இருக்கு. ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி சூப்பரா வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கேம்ஸ் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமா ட்விஸ்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. சோ இப்ப யார் கூட எல்லாம் பேச போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. அலையோட மட்டும் இல்லங்க, அலையோட அலைய பாக்க வர எல்லாரும் கூட இங்க விளையாடிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்போ ஒரு ரெண்டு பேர் நம்ம கூட இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிட்ட பேசிரோம்.
2: என் பேர் வியானா.
3: என் பேர் டிஃபானி.
1: டிஃபானி, ஓகே, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா? எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு தோஸ்த்?
2: ரொம்ப நிறையவே
1: இருக்கும். செக் பண்ணிடுவோமா? சரி, உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம் சொல்லுங்க, அதுல ஒரு விஷயம் தப்பா இருக்கணும், அதை அவங்க கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களா பாப்போம், ஓகேவா? அதே மாதிரி நீங்க உங்களை பத்தி ஒரு மூணு விஷயம் சொல்லணும், ஓகே? அப்ப சொல்லுங்க.
2: எனக்கு வந்து சைக்கிள் ஓட்ட தெரியும்.
1: ஓகே,
2: ஃப்ரிட்ஜ்ல என்ன இருந்தாலும் எடுத்து சாப்பிடுவேன்.
1: ஓகே,
2: எக்ஸாம்ல வந்து 10 மேல எடுக்கவே மாட்டேன்.
1: 10 மேல எடுக்கவே மாட்டேன், யோசிக்கிற மாதிரி இல்லையே. சொல்லுங்க, அதுல எது தப்பு எது கரெக்ட்? உங்க தோஸ்துங்க, உங்க படா தோஸ்து, நீதான் சொன்னோம். ஏன், அவங்க ரொம்ப நல்லா படிப்பாங்களா? சூப்பரா படிப்பாங்களா? ஓகே, அவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே, கொஞ்சம் டஃபா டிஃபிகல்ட்டா புடுங்கிருந்தீங்க. சரி, ஓகே, இப்ப எங்க நீங்க சொல்லுங்க, அத அவங்க கண்டுபிடிக்கிறாங்களா?
4: எனக்கு சமைக்க தெரியாது, வண்டி ஓட்ட தெரியும், நல்லா படிப்பேன். வண்டி ஓட்ட தெரியும், அது இல்ல.
1: அப்படியா, அப்ப உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாதா? சேம் பிஞ்சுங்க, எனக்கும் தெரியாது.
2: வேற என்ன பண்ணுவீங்க?
1: ஓ, நல்ல நல்ல ஃபுட்டி நீங்க. ஓகே, ரைட். அப்பனா ஒண்ணு பாருங்க, உங்களோட பர்த்டே டேட் என்ன?
2: மே 19.
1: உங்க பர்த்டே டேட்? ஓ, நீங்களும் மே 19. ஓ, அந்த அளவுக்கு தோஸ்து, படா தோஸ்து நீங்க. ஓகே, ரைட். அப்போ ஒண்ணு பண்ணுங்க, 19ல இருந்து ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லுங்க. 19 இங்கிலீஷ், 18 தமிழ், 17 இங்கிலீஷ், 16 தமிழ் அப்படி சொல்லுங்க. தங்கிலீஷ்ல சொல்லுங்க பாப்போம். 19ல இருந்து தலைகீழ வரணும், ஓகே? சொல்லுங்க. மேல இருந்து கீழே, 19ல இருந்து கீழே. 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18 18
3: அண்ணா ஐயா கில்லிடா.

தொடர்ந்து இணைந்திருங்கள். இந்த ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வெல்கம் பேக் டு த ஷோ, அலையோடு விளையாடு வித் அஸ். நான் ஆர்ஜி தேவி, ஸ்டுடியோலேருந்து பேசிட்டு இருக்கேன். நம்மளோட இன்னொரு ஆர்ஜி வந்து பாண்டி மெரினாலேருந்து ஆர்ஜி சாண்டி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ யார் கூட எல்லாம் பேச போறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
4: விளையாடு, இப்ப அலையோட விளையாடுறதுக்காக ஒரு அம்மா பொண்ணு வந்திருக்காங்க, அவங்ககிட்ட பேச போறோம். உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் தரணி.
4: உங்க பேரு?
6: அபிராமி.
4: ஓகே, ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பீச் வருவீங்களா? பாண்டியில வந்து நிறைய பீச் இருக்கு. இப்ப ராக் பீச் இருக்கு, பாண்டி மெரினா இருக்கு. உங்களோட ஃபேவரட்னா எந்த பீச் சொல்வீங்க?
5: ராக் பீச். ரொம்ப காலமா போயிட்டு வந்துட்டு இருக்கோம், அதனால
4: ஒரு பர்சனல் டச் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. சோ நீங்க ஒரு 90s கிட்ஸா?
5: ஆமா.
4: சரி, நிறைய தடவை பீச்சுக்கு போகலாம்னா உங்களை ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பாங்க இல்லையா? ஏன்னா எங்க அம்மா எல்லாம் அப்படிதான் சொல்லி சமாளிப்பாங்க. பீச்சுக்கு லீவ் விட்டாங்க, கேட்டு போட்டாங்க அப்படின்னு. உங்க அம்மா அதெல்லாம் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்காங்களா?
5: அடி பிச்சு சமாளிப்பாங்க.
4: அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்ப உங்களுக்கு
5: தேவையான இடத்துல அடிச்சு
4: ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. ஓகே, இப்ப உங்க அம்மா செய்யற டிஷ்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச டிஷ்னா என்ன சொல்லுவீங்க? சூப்பர், காம்பினேஷன் நல்லா இருக்கு. ஓகே, பிரியாணி அப்ப நீங்க நல்லா செய்வீங்க. அப்ப ஒரு நாளைக்கு உங்க வீட்டுக்கு வர கண்டிப்பா எனக்கு நீங்க பிரியாணி செஞ்சு தரணும். சரி, ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது விளையாடி இருக்கீங்களா?
5: பெருசா விளையாடுறேன்.
4: அப்படியா? சரி, ஓகே. அப்ப இப்ப ஏதாவது கேம் சொல்ற அப்ப விளையாடுறீங்களா? தண்ணி இல்லாத கடல் எங்க இருக்கு?
5: தண்ணி இல்லாத கடல்.
4: பிடிச்ச பழம் அது வந்து என்ன சொல்லுது? அத வந்து காஞ்சு போய் தான் சாப்பிடுவாங்க அந்த பழத்தை. இதுதான் க்ளூ. ட்ரை ஃப்ரூட்டா தான் சாப்பிடுவாங்க அது, ஏன்னா நமக்கு அது ரியல் ஃப்ரூட்டா கிடைக்காது.
5: பேரிச்சபழம்.
4: டேட்ஸ். ஏன்னா காலண்டர்லயும் டேட் இருக்கு, இதுலயும் டேட்ஸ் இருக்கு இல்லையா? சோ அதனால டேட்ஸ். ஓகே, அது மாதிரி நீங்க ஏதாவது பழமொழி சொல்லி உங்களை வந்து சொல்லிருக்கீங்களா? ஏன்னா வந்து கடிஜ உங்களுக்கு கேட்டா சொல்ல மாட்டீங்க. சோ ஏதாவது பழமொழி சொல்லுவீங்களா? ஒரு ரெண்டு பழமொழி சொல்லுங்க.
5: பழமொழி சத்துன்னு கேட்டா
4: போட்டு
5: விட்டுட்டு நாங்க வேலை செய்வோம்.

0: தேங்க் யூ சோ மச்.
1: தேங்க் யூ.
0: தொடர்ந்து இணைந்திருங்கள் இது எஃப்எம் ரெயின்போ 102.8.
2: அப்பே பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேரம் 5:51, 20 நொடிகள் ஆயிட்டு. எஃப்எம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சி. நம்ம ஆர்ச்சி சாண்டி பாத்தீங்கன்னா பாண்டி மெரினால இருந்து நிறைய பேர் கூட கேம் எல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. சோ இப்ப யார் கூட நான் பேச போறேங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்ம பாண்டி மெரினா போகணும் இல்லீங்களா? வாங்க போலாம்.
2: இப்போ அலையோட விளையாடுறதுக்காக ஒருத்தர் நம்ம கூட ஜாயின் ஆயிருக்காரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம்.
3: என் பேர் மேத்யூ.
2: உங்க பேரு மேத்யூவா? ஓகே, எங்க இருந்து வரீங்க?
3: பாண்டிச்சேரி.
2: பாண்டிச்சேரில இருந்து வரீங்க? பீச்சுக்கு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா வருவீங்களா? ஓகே, இப்ப என்ன பண்றீங்க பீச்ல?
3: காலேஜ்
2: படிக்கிறீங்க. இப்ப பீச்ல இருக்கீங்க?
3: வாக்கிங் போலாம்.
2: சூப்பர், வாக்கிங் போலாம். இப்போ ஸ்போர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டா?
3: சொல்றீங்க
2: கரெக்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு கடி ஜோக்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் குள்ள சொல்லி நிறைய நிறைய விளையாடுவீங்களா? அப்ப நான் உங்களுக்கு கடி ஜோக் கேட்குமா? யார் அடிச்சா வலிக்காது? யார் அடிச்சா
3: வலிக்காது?
2: காத்து அடிச்சா வலிக்காது? காத்து வாங்குறதான பீச் வந்திருக்கேன், அப்ப காத்து அடிச்சா வலிக்காது தானே? சரி ஓகே, இப்ப யானை வந்து தண்ணியில விழுந்தா என்ன ஆகும்?
3: தண்ணியெல்லாம்
2: வெளியில போயிடும். இல்ல, நீர் யானை ஆயிடும். சரி, அது மட்டும் நீங்க ஏதாவது எனக்கு ஒரு கடி ஜோக்ஸ் சொல்லுங்க பாப்போம்.
3: சாப்பிடவே முடியாது யானைடா? ஆணி.
2: சாப்பிடவே முடியாத ஆணி?
3: சாப்பிட முடியாத ஆணி
2: சரியே.
3: பிரியாணி.
2: ஏன் பிரியாணி நல்லா சாப்பிடலாமே.
3: ஆணி சாப்பிடவே முடியாத ஆணி.
2: சாப்பிடவே முடியாத ஆணி பிரியாணி சாப்பிடுவோம் தானே?
3: ஆணியை சாப்பிட்டீங்களா?
2: ஆணி சாப்பிட மாட்டோம்.
3: அதான் பிரியாணி. பதினெட்டு
2: சரி ஓகே ஓகே ஓகே சரி மாத்தியாசி விளையாடுவீங்களா?

0: எத்தனை நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க?
1: எத்தனை பேர் ஆஃப் ஒரு நாலு மூணு பேர் இருப்பாங்க.
0: ஒரு நாலு மூணு பேர் இருப்பாங்க, ஓகேவா? சரி, இப்ப யாருன்னா ஒருத்தவங்க வந்து இவனுக்கு டக்குன்னு போன் அடிச்சா அவன் வந்து போன் எடுப்பான் அப்படின்னு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அப்படின்னா யாரு?
1: டபன் ஒரு பையன்.
0: ஓ, அப்படி உங்களுக்கு அப்படி ஒரு க்ளோஸா ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஓகேவா? சரி, அந்த ஃப்ரெண்ட் கூட இல்லாம ஏன் இப்ப நீங்க தனியா பீச்சுக்கு வந்தீங்க? காலேஜ் படிக்கும் போது ஹோம்ஒர்க் செய்யற ஒரே பொறுப்பான ஆசாமி அவரா தான் அசைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க இப்போ கேஷுவலா உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது நார்மலா இப்ப கட் அடிச்சு எங்கன்னா வெளில போகும்போது இப்ப வந்து எச்ஓடி கிட்ட மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோ, என்ன சொல்லி சமாளிப்பீங்க? வீட்டுல ஃபங்க்ஷன். அப்போ சப்போஸ் அப்ப மாட்டிக்கிட்டீங்க, அப்ப அவங்க கண்டுபிடிச்சாங்க, இப்ப இதெல்லாம் சொன்னா அவங்க எப்படி நம்புவாங்க? நம்ப மாட்டாங்களா? அந்த மாதிரி ஏதாவது சொல்லி என்னீங்கன்னா பேரண்ட்ஸ் கூட்டு போயிருக்கீங்களா? இன்னும் அந்த அளவுக்கு வரல, நாங்க இனிமேதான் நாங்க வந்து வருவோம் அப்படின்னு சொல்றீங்க. சரி, ஓகே. உங்களுக்கு ஸ்டடிஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா, ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா? சரி, ஓகே, வெல் டன். எஃப்எம் எல்லாம் கேப்பீங்களா? சரி, ஓகே. இனிமே ரெகுலரா எஃப்எம் கேளுங்க, தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணிக்காங்க, ஓகே? ஸ்போர்ட்டிவா எடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. தொடர்ந்து இணைந்திருங்க காலேஜ் எஃப்எம் ரெயின்போ 102.8 என்ற உங்கள் மனதோடு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 அலையோடு விளையாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக நம்ம ஆர்ஜி சாண்டி என்ன சொல்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
1: அலையோட விளையாடு நிகழ்ச்சியில இன்னைக்கு ஸ்போர்ட்டிவ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னே நான் சொல்றேன். டென்ஷனும் ஆகாம என் கூட தெரியாதனமா நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் சிரிச்சுட்டே பதில் சொன்னாங்க. கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டுடியோல இருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண ஆர்ஜி தேவிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கிற காலத்தினால எல்லாரும் உங்களோட உடம்ப ரொம்ப ஜாக்கிரதையா ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு அடுத்த நிகழ்ச்சியில இன்னொரு நாள் இன்னொரு நேரத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக டாடா பாய் பாய் சொல்லிக்கிறேன்னா உங்க ஆர்ஜி சாண்டி.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: இப்ப இந்தியாவோட ஒவ்வொரு கிராமத்திலயும் வீட்டு மாடியோட தோற்றமே மாறி போச்சு. முன்னாடி எல்லாம் மாடியில அப்பளமும் துணியும் தான் காஞ்சிட்டு இருக்கும். ஆனா இப்ப கரண்ட் பில் ஜீரோ ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு கிராமமா மக்கள் சோலார் பேனல் போடுறாங்க, நீங்களும் போடுங்க. மத்திய அரசு 78,000 ரூபாய் வரை மானியம் தருது. 30 லட்சத்துக்கு அதிகமான குடும்பங்கள் இதனால பலனடைஞ்சிருக்காங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

0: மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்குகிறார். இயற்கையை பாதுகாப்பதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத், டையூ, டாமன் மற்றும் லட்சத்தீவுகளில் 22,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். முதலில் குஜராத் சென்ற பிரதமர் சூரத்தில் சாலைகள், சுகாதாரம், மின்சாரம், தொழில்துறை மற்றும் உள்கட்டமைப்பு தொடர்பான 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், இத்திட்டங்கள் வளர்ச்சியையும் மக்களின் வாழ்க்கையையும் மேம்படுத்தும் என்று கூறினார். நாட்டின் தூய்மையான நகரங்களில் ஒன்றான சூரத்தில் சுற்றுச்சூழல் தினத்தன்று இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். உலகம் படிப்படியாக பசுமையான எதிர்காலத்தை நோக்கி முன்னேறி வருவதாகவும் இந்த மாற்றத்தில் இந்தியா தீவிரமாக பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து டாமன் செல்லும் பிரதமர் நமோ விமான நிலையத்தின் புதிய முனையத்தை தொடக்கி வைத்து நமோ மருத்துவமனையை நாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. கடந்த மாதம் நடைபெற்ற பத்ம விருது வழங்கும் விழாவில் 5 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 13 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளையும், 113 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்கினார். இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
1: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இத்தினத்தையொட்டி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வாழ்க்கை முறை, பல்லுயிர் பாதுகாப்பு ஆகியவற்றில் மக்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில், கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக தாயின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆண்டுதோறும் வனப்பரப்பை அதிகரிப்பதில் உலகின் முதல் 3 நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், வருங்கால தலைமுறையினருக்காக நமது பூமியை பாதுகாக்க உறுதியேற்போம் என்று வலியுறுத்தியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி இன்று நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
0: இயற்கையை பாதுகாப்பதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் மக்கள் மாளிகையில் மரக்கன்றுகள் நட்டு சிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுடன் காணொலி வாயிலாக உரையாடிய அவர், ஒவ்வொருவரும் 3 மரங்கள் நட்டு 33 மாதங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றும், மேலும் 333 பேரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பசுமை இந்தியாவை உருவாக்க இது அடிப்படையாக அமையும் என்றும் அவர் தெரிவித்தார். பாரத பிரதமரின் தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று நடும் இயக்கத்தை முன்னெடுப்பதில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக அவர் மேலும் தெரிவித்தார். தாயின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் இலக்கை புதுச்சேரி அரசு 100% நிறைவேற்றியிருப்பதாக அவர் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் புதுச்சேரி முழுவதும் 11.27 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டிருப்பதாக தெரிவித்த துணைநிலை ஆளுநர், இதனால் பசுமை அதிகரித்து சுற்றுச்சூழல் மேம்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டு 8,76,000 மரக்கன்றுகள் நடுவதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். முன்னதாக 76 பள்ளிகளின் சுற்றுச்சூழல் மன்றங்கள் மற்றும் பள்ளி தோட்டங்களை காணொலி வாயிலாக திரு கைலாஷ் நாதன் தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான், வனம் மற்றும் வனவிலங்குத்துறை ஆணையர் திரு அருள்ராஜன் உள்ளிட்ட அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். நடப்பாண்டில் தொடர்ந்து 2வது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் எதுவும் தொடர்கிறது. இன்று மும்பையில் ரிசர்வ் வங்கியின் 2வது 2 மாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, வர்த்தக வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% தொடர்ந்து நீடிக்கும் என்று தெரிவித்தார். மேலும் நடப்பு நிதியாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9% இருந்து 6.6% குறைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு

0: 6.6%லிருந்து 5.1%ஆக அதிகரித்திருப்பதாகவும் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா தெரிவித்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பும் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதற்கிடையே ரெப்போ வட்டி விகிதத்தை உயர்த்தப்படாததற்கு அசோசியம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்றுள்ளது. இதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் போது நாட்டின் பணவீக்க விகிதம் மேலும் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்று இந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 13,397 கோடி ரூபாய்க்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 13,300 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 97 கோடி ரூபாய் கூடுதலாக நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், புதுச்சேரியின் வளர்ச்சி குறித்து பல்வேறு தரப்பினரிடம் கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன், அமைச்சர் திரு நமச்சிவாயம், திமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு நாஜிம், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சவுகான் மற்றும் அரசு செயலர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுச்சேரி ஏனாம் பகுதியில் உள்ள GMC பாலயோகி மைதானத்தில் தாயின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் இன்று மரக்கன்றுகளை நட்டார். அதேபோல ஐயன நகர் தொடக்கப்பள்ளியில் ஏனாம் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா மரக்கன்றுகளை நட்டார். உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி ஜிப்மரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாயின் பெயரில் ஒரு மரக்கன்று நடுவோம் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகள் நடத்தப்பட்டன. ஜிப்மர் கல்விப் பிரிவின் முதல்வர் டாக்டர் விக்ரம் காடே இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டார். அப்போது உரையாற்றிய அவர், சுற்றுச்சூழலுக்கு உகந்த, பசுமை நிறைந்த மற்றும் மாசு இல்லாத வளாகத்தை உருவாக்கும் நோக்கத்தில் ஜிப்மர் ஆண்டு முழுவதும் பல்வேறு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஜிப்மர் துணை இயக்குநர் திரு ரங்கபாஷ்யம், திட்ட ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பிரேம் ராஜன், மூத்த நிதி ஆலோசகர் திருமதி வர்ஷினி அருண் உள்ளிட்ட மருத்துவர்கள், ஊழியர்கள், மாணவர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டனர். ஆகாஷ்வாணி தொடங்கப்பட்ட 90வது ஆண்டு கொண்டாட்டங்களை முன்னிட்டு புதுச்சேரி வானொலி நிலைய பணியாளர்கள் பங்கு பெற்ற நடைப்பயணம் இன்று காலை கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
2: அஜந்தா சிக்னல் அருகே தொடங்கிய இந்த நடைப்பயணத்தை அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பொறியியல் கல்லூரி முதல்வர் திரு பிரதீப் தேவனேயன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். புதுச்சேரி ஆகாஷ்வாணியின் பொறியியல் பிரிவு தலைவர் திரு ரவி மாரியப்பன், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் திரு மயிலாடுதுறை தசந்தில்குமார், உதவி பொறியாளர் திருமதி ஜெயந்தி, நிகழ்ச்சி அமைப்பாளர்கள் திருமதி ஏபி எலிசபெத், திரு ஸ்ரீனிவாச முருகன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வானொலி நிலைய ஊழியர்கள் நடைப்பயணம் மேற்கொண்டனர். ஆகாஷ்வாணி சமூகத்திற்கு ஆற்றி வரும் மதிப்புமிக்க சேவைகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடைப்பயணம் கடற்கரை சாலையில் உள்ள டியூப்ளக்ஸ் சிலை அருகே நிறைவு பெற்றது. அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் எழுத்தாளரும் நடிகருமான திரு இளங்கோ குமணன் கலந்து கொண்டு நடைப்பயணத்தில் பங்கேற்றவர்களுக்கு கௌரவ பதக்கம் வழங்கி சிறப்பித்தார்.
0: காரைக்காலில் நெடுங்காடு தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் அமைந்துள்ள 6 வாய்க்கால், கிளை வாய்க்கால் மற்றும் வடிகால் வாய்க்கால் அடங்கிய 56,250 மீட்டர் நீளத்திற்கு நடைபெற உள்ள தூர்வாரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் விக்னேஸ்வரன் இன்று தொடக்கி வைத்தார். 29,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் இந்த தூர்வாரும் பணி மேற்கொள்ளப்பட உள்ளது. இவ்விழாவில் காரைக்கால் பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் திரு அருளரசன் மற்றும் அதிகாரிகள், விவசாயிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். தமிழகத்தின் ஒரு சில இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த 5 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் 18,800 கோடி ரூபாய்க்கும் அதிகமான முடிக்கப்பட்ட திட்டங்களை தொடக்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகளை 2வது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்குகிறார். இயற்கையை பாதுகாப்பதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இத்துடன்

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள் ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதிய நூற்றி டிப்ளை டிக்கெட் கொண்டிருக்கும் அனைத்து நேரங்களுக்கும் உற்சாகமான ஒரு மாலை வணக்கம். நேரில் அனைவரையும் மனோரம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் தோழன் விமல். நேரம் 6:22 ஆயிட்டிருக்கு. ஸோ முதல் நேர் யார் தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க?
1: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போம்.
0: சொல்லுங்க சார், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் ஜெயில் சார். பாடல் உருகுதே உருகுதே, அந்த பாடல் வருகிறது சார்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்ட ஜெய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணதுக்கு நன்றி.
1: மிக்க நன்றி சார்.
0: நீங்களே ஒரு படம் பாடல் கேட்க விரும்புறீங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்க. 2271760 2275330 என்ற கால் பண்ணுங்க. வெளியூர் நேர்கள் மற்றும் மொபைல் மூலம் கால் பண்ணுறவங்க 0413 குறிப்பிட்டு சேர்த்து கால் பண்ணுங்க. ரெயின்போ புதிய 108.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மலையர் மதி நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேரம் அறுத்தஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். யாரும் வந்து பேசுறீங்க?
1: மங்கை அம்மா லாகரம் தொகுதி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: கில்லி படத்துல அப்படி போடு அப்படி போடு பாட்டு.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டு ஜெய் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச், கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களும் உங்கள் விருப்பமான பாடல் கேட்க விரும்பினீங்கன்னா கால் பண்ணுங்கள். 2271760 2272023 என்று எங்களுக்கு கால் பண்ணுங்கள். வெளியே நேர்கள் மற்றும் மொபைல் மூலம் கால் பண்ணுங்கள். 0413 குறிட்டு எங்களை சேர்த்து கால் பண்ணுங்கள். எஃப்எம் ரெயின்போ 90.8 என்று உங்கள் மனதில் ஸ்டேட்யூன் வித் அஸ். திஸ் எஃப்எம் ரெயின்போ.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மனை விரும்புது நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து இருக்கும் மருத்துவ தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்,
0: யாரு பேசுறீங்க?
1: விழுப்புரம் மாவட்டம் தேவிவனம் தாலுகா இளமங்கலம் ஈராமா முருகன்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து அண்ணாமலை, பாடல் வந்து இறக்க கட்டி பறக்குதடி அண்ணாமலை சைக்கிளு ஆசைப்பட்டு ஏறி புட்டண்டி ஐயாவோட பைக்கிளு. அந்த பாடல் வேணும் சார்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்ட ஜெயப்படுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி.
1: நன்றி சார், உங்களுக்கு மாலை வணக்கம்.
0: நீங்களும் இவர் போல பாடல் கேட்க விரும்பினா ஜஸ்ட் கால் பண்ணுங்க 2271760, 2275230 என்ற எண்களை கூட சேர்த்து 0413 குறியீடு எங்களை சேர்த்து கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ 102.8 என்று உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோ மனோரம நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேர யார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம்
1: நண்பருக்கு பொன்மாலை. வணக்கம்
0: பொன்மாலை. வணக்கம். யாரங்க பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
1: இளமை ஊஞ்சலாக வருகிறது ஒரு பாடல். இருப்பேனும் கேட்டால் கொடுக்க மறுப்பேனும் என தொடங்க பாடல் வரிகளோடு ஒரு சிந்தனை தொழில்.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாடல்.
1: உலகில் மிகப்பெரிய வைர சுரங்கம் ஆஸ்திரேலியாவில் ஆர்கைல் வைர சுரங்கம் தான். ஒவ்வொரு ஆண்டும் 3 கோடி கேரட் வைரம் வெட்டி எடுக்கப்படுகிறது. நன்றி.
0: ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கான பாட்டு வரது கிடைச்சே பண்ணுங்க. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.9 என்றும் உங்கள் மனதோடு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சிகளோட ஃபேவரட் ஷோ மலர்பதி நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேர யார் தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், மேலே இருந்து பேசுறீங்க.
1: என்ன புதுப்பட்டில இருந்து ராஜா.
0: ராஜா சார்க்கு என்ன பாடல் வேணும்?
1: என்ன மாப்பிள்ள படத்துல இருந்து காதோரம் லோலாக்கு கதை சொல்லு ரெடி, அந்த பாட்டு போடுங்க.
0: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்ட சே பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி சார, வாய்ப்புக்கு நன்றி.
0: தொடர்ந்து கேளுங்க தி எஃப்எம் 90.2 என்றும் உங்கள் மனதோடு.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: பாடல் வந்து வாராய தோழி வாராய் அந்த படத்தை கொடுங்க.
1: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது கேட்டு. தேங்க்யூ சோ மச், கால் பண்ணுறதுக்கு நன்றி.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனைவி நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேர யார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருக்கு இது பேசுறீங்க?
1: திருப்பத்தூர் பீமகுளம், சிவகுமார் சார்.
0: ம், சொல்லுங்க சார்.
1: ஓகே, வாரிசு படத்துல இருந்து ஜிமிக்கு பொண்ணு இந்த பாடல வந்து எங்க பிள்ளைகள் நிதிஷா, தீபாஷினி, யோகஸ்ரீ ஆகியோர் யாசு பிறந்த நாளுக்காக சிறப்பு அன்பளிப்பாக கேட்கிறார்கள்.
0: கண்டிப்பாக சார், உங்களுக்கு பாடல் வந்து கேட்டே ஜெபிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு.
1: ஓகே சார், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
0: இந்த பாடலை தொடர்ந்து செய்தி சுருக்கம் கேட்கலாம். தொடர்ந்து கிழங்கு தேஃபம் ரைன்போ புது 108.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மாநிலம் சூரத்தில் சாலை, மின்சாரம் மற்றும் தொழில் துறைகளில் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைத்தார். அப்போது உரையாற்றிய அவர், இந்த திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிப்பதோடு வாழ்க்கையை எளிதாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி

குழுமம் நடப்பு ஆண்டிற்கான பத்ம விருதுகளை இரண்டாவது கட்டமாக வரும் 23ஆம் தேதி வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் 65 பேருக்கு விருதுகள் வழங்கப்பட உள்ளன. இயற்கையை பாதுகாப்பதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இன்று உலக சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் மக்கள் மாளிகையில் மரக்கன்றுகள் நட்டு சிறப்பித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன், முதலமைச்சர் திரு ரங்கசாமி ஆகியோர் தலைமையில் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் 13,397 கோடி ரூபாய்க்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக அமைச்சரவைக் கூட்டம் இன்று முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார், வேளாண்மை, மீன்வளம், கால்நடை, தொழில்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுக்கான 436 திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்தார். அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச்சலுகை 1ஆம் தேதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட முதலீடுகளுக்கு பொருந்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட்டான ஷோ தான் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ஷோவில் வந்திருக்கும் நேரம் அடுத்த வச்சுக்கலாம். ஹலோ, வணக்கம், யாராவது பேசுறீங்க?
2: வணக்கம்ப்பா, நான் சேகராப்பட்டிலேருந்து தமிழ்ச்செல்வி பேசுகிறேன்ப்பா.
1: ம், சொல்லுங்க மேடம், என்ன படத்தில் என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: பத்தி குச்சி படத்துலேருந்து கண்ணக்கண் உருட்டி நீ என்ன பார்க்குற, நான் என்ன சின்ன பைய பசங்களா.
1: கண்டிப்பாக உங்களுக்கான பாட்டில் இருக்கிறது கேட்டு ஜெய் பண்ணுங்க நீங்கள்.
2: நன்றிப்பா,
1: தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று விற்பனை பாடல் கேட்க விரும்புகிறீங்கன்னா கால் பண்ணுங்கள். 2271760, 2275, 23 பூஜ்ஜியம் நம்பர் கால் பண்ணுங்கள். எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஃபேவரட் ஷோ மனர்மத நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. சோ நிகழ்ச்சியில வந்திருக்கும் நேரம் அடுத்தீங்க. ஹலோ, வணக்கம், யார் வந்து பேசுறீங்க?
2: மகிழ் வேணும். மாலை வணக்கம் சார்.
1: மாலை வணக்கம், யார் வந்து பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் பின்னூர் சதாகுதமன்.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: எனக்கு காதல் கோட்டை படத்துல இருக்கு சார், சிவப்பு லோலாக்கு குழுங்கல் குழுங்கிற பாடல்.
1: கண்டிப்பா உங்களுக்கு பாட்டு வருது கேட்டு பாருங்க. தேங்க்யூ சோ மச்.
2: நன்றி. தேங்க்யூ சார. தேங்க்யூ.
1: நீங்களும் விருப்பமான பாடல் கேட்க விரும்புறீங்கன்னா கால் பண்ணுங்க. 2271760 2275330 என்ற கால் பண்ணுங்க. வெளியூர் நேரத்தில் வந்தீங்கன்னா 0413 என்ற குறியீட்டுகளை சேர்த்து கால் பண்ணுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 108.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரும் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேர்களினும் சில நொடிகள் தொடர்பு தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்
3: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு

அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 440,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் ஒரு வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு

0: இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணுநாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஓராண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசிக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் SU-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர், இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானிரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும், விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கீரு யுசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9 தேதி தொடங்கி 12 தேதி வரை நடைபெற உள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8 சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி தொடர்வது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ பொது 90.8 நிகழ்ச்சிகள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சி மன விரும்புதல் நிகழ்ச்சி தான் கேட்டிருக்கேன். சோ இந்த நிகழ்ச்சியில் ஒரு மரத்தினை எடுத்துக்கலாம். வணக்கம். வணக்கம். மேலே பேசுறீங்க.
4: அறிவிப்பாளருக்கும் உடன் இருக்கும் அறிவிப்பாளருக்கும் எனது அன்பார்ந்த மாலை வணக்கம்.
3: மாலை வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: தோழி படத்துல இருந்து மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே.
3: ஓகே,
4: பாடல் போடவும்.
3: என்ன பேசுறது யாருன்னு சொல்லவே இல்லைங்களே.
4: தென்மேர் கணேஷ் ராஜா.
3: தென்மேர் கணேஷ் ராஜா. ஓகேங்க சார், தேங்க்யூ. உங்களுக்கான பாட்டு வருது, கிட்ட ஜெய பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்கள் உங்கள் விருப்பமான பாடல் கேட்க விரும்புனீங்கன்னா ஜஸ்ட் கால் பண்ணுங்க. 2271760 2275 2330 என்று உங்கள் கால் பண்ணுங்க. வெளியே நேரில் 0413 என்று குறிப்பிட்டு சேர்த்து கால் பண்ணுங்க. எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: भारत अभियान।
1: निक्षय मित्र तो हम सबका साथ निभाते, टीबी रोगी व परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जीत और टीबी की हार।
2: निक्षय मित्र, इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
0: जन जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
1: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 98.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட் ஷோவான மனோர்மதி நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேர அடுத்தவர்களால் வணக்கம்.
4: வணக்கம் சார், நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
3: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
4: எனக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களுடைய இசை காதல் கொண்டேன் இந்த திரைப்படம். இதுல இருந்து ஹரிஷ் ராகவேந்திர அவர்களுடைய குரல்ல தேவதையை கண்டேன் காதலில் விழுந்தேன். ரசாங்கோட மியூசிக் அண்ட் லிரிக்ஸ் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். ரசாங்க ஒளிபரப்புறீங்களா?
3: கண்டிப்பா. உங்களுக்கான பாட்டு வரது கேட்டு பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. நன்றி.
4: தேங்க்யூ சார். பை பை.
3: நீங்களே விருப்பமான பாடல் கேட்க விரும்புறீங்கன்னா கால் பண்ணுங்க. 2271760 2275 2330 என்ற எங்களுக்கு கால் பண்ணுங்க. எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ 102.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோ மனோரமை நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்க முன்னாடி யார் தெரிஞ்சுக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம், யாரங்க பேசுறீங்க?
2: ராஜா.
1: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
2: நினைவுல நித்யா.
1: கண்டிப்பா அந்த பாடல் வருது. அந்த படத்துல என்ன பாடல்?
2: ராஜாவின் தாளட்டும் செந்தில், இந்த ராஜாவின் தாளட்டும் செந்தில்.
1: ஓகேங்க சார், உங்களுக்கான பாட்டு வரது கேட்டு வச்சுப்படுங்க. தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி. நீங்களும் விருப்பமான பாடல் கேட்க விரும்புறீங்கன்னா கால் பண்ணுங்க. 2271-76-0, 2275-23 எனக்கு கால் பண்ணுங்க. வெளியூர் நேரில் 0-4-1-3 என்ற குறிப்பிட்டு கால் பண்ணுங்க. ஃப்ரம் 9 புதிய 100 என்றும் உங்கள் மனதோடு.

0: परिजन को पोषण, जांच, इलाज और आजीविका संबंधी सहायता पहुंचाते। जब मिल जाएगा सबको अपना निक्षय मित्र तैयार, तब पक्की हो जाएगी हमारी जी और टीबी की हार।
1: निक्षय मित्र इस अभियान ने एक बड़े चैलेंज से निपटने में टीबी के मरीजों की बहुत मदद की है। आपको जानकर हैरानी होगी, हमारे देश में 10-12 साल के बच्चे भी निक्षय मित्र बनकर टीबी के खिलाफ लड़ाई को आगे बढ़ा रहे हैं।
2: जन-जन का रखे ध्यान, टीबी मुक्त भारत अभियान।
0: अधिक जानकारी के लिए नजदीकी आयुष्मान आरोग्य मंदिर जाएं। स्वास्थ्य एवं परिवार कल्याण मंत्रालय द्वारा जनहित में जारी।
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களோட ஃபேவரட் ஷோ மனோரம் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்திருக்கும் நேர யார் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் சார்.
3: வணக்கம். யார் இருந்து பேசுறீங்க?
4: செஞ்சில இருந்து கலைவாணி பேசுறேன் சார்.
3: சொல்லுங்க மேடம், என்ன பாடல் வேணும்?
4: படம் வந்து இரட்டைவால் குருவி, ராஜராஜ சோழன், அந்த சாங் சார்.
3: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கேட்டுச்சுடுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. நன்றி.
4: தேங்க்யூ சார்.
3: தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
1: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
0: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
1: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
0: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
1: கண்டிப்பா. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர் ஹர் சூரியகர்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஃபேவரட் ஷோ மலைபுரம். இந்த நிகழ்ச்சியில் கேட்டிருக்கீங்க, நிகழ்ச்சியில் வந்திருக்க முன்னாடி யார் தெரிஞ்சுக்கலாம்? ஹலோ
3: ஹலோ, வணக்கம் சார்.
2: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: வாழப்படவனை கலா பேசுங்க சார். நலமா?
2: நலமாக இருக்கும் மேடம். என்ன பாடல் வேணும் சொல்லுங்க.
3: சீமா படத்துல இருந்து எனது உயிரே எனது என பாடல் கொடுங்க சார்.
2: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருதே கேட்ட ஜெய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு, ரொம்ப நன்றி.
3: தேங்க்யூ சார, நன்றி சார்.
2: தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.
1: நிகழ்ச்சி நேரு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நேரு, ஒரு நேரம் யார் தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், மேலே இருந்து பேசுறீங்க. சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எங்க ஒரு பாட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க, மதுரை மாதிரி கோயில் சார்.
1: கண்டிப்பா உங்களுக்கான பாட்டு வருது, கிடைச்ச பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.
2: நன்றி சார்.
1: நிகழ்ச்சியில் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கும் எங்களுடைய எஃப்எம் ரேடியோ சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க, இருந்தாலும் இந்த பாடல் அவங்களுக்காகவும் டெடிகேட் பண்ணிக்கிறோம். ஓகே, தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.8 என்று உங்கள் மனதோடு.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. மழையை கொண்டு வருவதிலும் காற்றின் தரத்தை மேம்படுத்துவதிலும் சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிப்பதிலும் மரங்கள் முக்கிய பங்கு வகிப்பதால் ஒவ்வொரு இந்தியரும் ஒரு மரக்கன்று நட வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனான 250 ஜிகாவாட்டில் குஜராத் மாநிலம் 50 ஜிகாவாட் பங்களிப்பை வழங்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சூரத் நகரின் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடக்கி வைத்து பேசிய அவர், இந்தியாவின் எரிசக்தி தன்னிறைவை அடையும் வகையில் சூரிய சக்தியிலிருந்து பசுமை ஹைட்ரஜன் மற்றும் பசுமை அமோனியாவுக்கு மாறுவதில் குஜராத் மாநிலம் பெரும் பங்கு வகிக்க தயாராக உள்ளது என்று தெரிவித்தார். 2047 ஆண்டிற்குள்

வளர்ந்த இந்தியாவை உருவாக்கும் இலக்குடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். திரிபுராவில் உள்ள இந்திய வங்கதேச எல்லையில் உள்ள லங்கமாரா எல்லை புறக்காவல் நிலையத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர், முழுமையான வளர்ச்சியை அடைவதற்கு முன் நாட்டை பாதுகாப்புள்ளதாக மாற்றுவது அவசியம் என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாகவும் வலுக்கட்டாயமாகவும் ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளான கில்கிட் பால்டிஸ்தான் சட்டமன்றம் என்று அழைக்கப்படும் பகுதியில் தேர்தல் நடத்துவதற்காக அந்நாடு மேற்கொண்டுள்ள முயற்சிகளுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெல்லி மால்வியா நகரில் அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 13 வெளிநாட்டினர் உயிரிழந்ததாக மத்திய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தீ விபத்தில் பலியானவர்கள் மொசாம்பி, நைஜீரியா, கிர்கிஸ்தான், உஸ்பெஸ்பிஸ்தான், லைபீரியா, பங்களாதேஷ், காங்கோ மற்றும் ஈராக்கை சேர்ந்தவர்கள் என்று தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு நடத்தப்படும். இது உங்கள் வீடுகளை கணக்கிடுவதாகும். வாருங்கள், உங்கள் பங்கேற்பினால் இதை வெற்றியடை செய்யுங்கள். ஒவ்வொரு நபரும் சேர்க்கப்பட வேண்டும், ஒவ்வொரு வீடும் சேர்க்கப்பட வேண்டும், நாடு முன்னேற வேண்டும். சென்சஸ் 2027, நமது சென்சஸ் நமது வளர்ச்சி.

0: foreign policy dialogue in New Delhi. The heads of policy planning departments from the BRICS countries engaged in a day-long thematic discussions around future forecasting, challenges and opportunities facing BRICS countries in the current global situation and building resilience, innovation, cooperation and sustainability. Minister for Petroleum and Natural Gas Hardeep Puri today announced that natural gas has been discovered at the Sri Vijayapuram 3, about 15 kilometers off the east coast of the Andaman Islands. In a social media post, Mr. Puri said the discovery reinforces the vast energy potential of the Andaman Sea and marks another success in the ongoing exploration campaign in the basin. The India Meteorological Department or IMD has said the southwest monsoon has further advanced into some more parts of the east central and west central Arabian Sea, parts of Goa and additional areas of Karnataka, Tamil Nadu and southwest Bay of Bengal. It also forecasts favorable conditions for its advancement in some parts of Karnataka, Maharashtra and Andhra Pradesh during next 2 to 3 days. Meanwhile, IMD has issued a red alert for extremely heavy rainfall at isolated places in Kerala and Mahe tomorrow. The Met Department has also forecast heavy to very heavy rainfall over Assam, Meghalaya, coastal Karnataka and Tamil Nadu, Puducherry and Karaikal during the next 2 days. Coastal Andhra Pradesh and Yanam can experience heat wave conditions tomorrow and Odisha may witness hot and humid weather conditions. Over to sports. In hockey, India defeated Pakistan 5-3 in the semi-final of the Men's Under-18 Asia Cup in Kakamegahara, Japan, to set up a title clash against the hosts. In a high-scoring contest, India held its nerve against its arch-rival to seal its place in the final. Japan booked its place in the final with a commanding 8-1 win over Malaysia in the first semi-final. Meanwhile, Indian women's team made an exit from the Under-19 Asia Cup, losing to China in penalty shootout in the semi-final today. In the SAFF Football Women's Championship, India will face Bangladesh in the final at Margao, Goa tomorrow. The match will be played from 6:30 p.m. IST. And now, before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi launches multiple development projects in Gujarat and Daman. Prime Minister emphasizes on self-reliance in energy sector, says India actively leading towards green future by balancing economic growth and ecological preservation. Country's GDP growth rate estimated at 7.7% in 2025-26 following strong momentum by the economy. Home Minister Amit Shah says smart border project in its final execution stage, pilot rollout to be introduced next year at sensitive border locations. Southwest monsoon advances further into more parts of Arabian Sea, Goa and Karnataka. And in hockey, India enter final of men's under-18 Asia Cup beating Pakistan 5-3 in semi-final in Japan. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் 12 ஆண்டு சாதனைகள் வரிசையில் கூட்டுறவுக்கான தனி அமைச்சகம் உருவாக்கப்பட்டது குறித்தும் அதன் செயல்பாடுகள் குறித்தும் அந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிறுவனத்தின் துணை இயக்குநர் திரு வெங்கடேஷ் மற்றும் விரிவுரையாளர் திரு ரகுபாலன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2ஆம் பாகத்தை கேட்கலாம்.
4: உலக மார்க்கெட்டுக்கு வந்து இந்த பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்காக கூட்டுறவு அமைச்சகம் என்ன மாதிரியான முயற்சிகள் மேற்கொள்றாங்க?
5: இப்போ கூட்டுறவுகளை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. நம்ம எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னா கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் இருக்குது. விவசாயிகள்டருந்து விளைபொருட்களை சரியான விலை கிடைக்க வைக்கணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். இப்போ அவங்க விவசாயிகளுடைய விளைபொருட்களை உற்பத்தி பண்ணுறாங்க, பல்வேறு மதிப்பு கூட்டிய பொருட்களை உற்பத்தி செய்கிறாங்க. இந்த மாதிரி வரக்கூடிய பொருட்களை எல்லாம் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும், வெளியில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறோம். 3 முக்கியமான தேசிய அளவிலான மல்டி ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்மாநில கூட்டுறவு சங்கங்களை மத்திய கூட்டுறவு அமைச்சகம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை முதல்ல சொல்லக்கூடியது நேஷனல் கோஆப்ரேட்டிவ் எக்ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய கூட்டுறவு ஏற்றுமதி நிறுவனம். கிராமங்களில் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ மாவட்ட அளவில் செயல்படக்கூடிய கூட்டுறவு சங்கங்களோ இந்த ஏற்றுமதி சங்கத்தில் உறுப்பினராக முடியும். விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இந்த நிறுவனம் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி

0: செய்வதற்காகவே பிரத்யேகமாக ஆரம்பிக்கப்பட்டுக்கூடிய நிறுவனம். ரெண்டாவது சொல்லக்கூடியது பாரதிய பீச் சகாரி சமிதி லிமிடெட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து விதை கூட்டுறவு சங்கமா தேசிய அளவுல உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப விதை அப்படின்னு சொல்லும் போது, ஒரு விவசாயி ஒரு தனியார் கடையில ஒரு உரக்கடையில போய் ஒரு விதை வாங்கிட்டு வர்றாரு, அதை வச்சு அவரு உற்பத்தி பண்றாரு. அவரு கஷ்டப்படுறாரு, இரவும் பகலும் வேலை பார்க்கறாரு. ஆனா அந்த விதை தரமானதா இல்லைன்னா அவர் என்ன கஷ்டப்பட்டாலும் அதுல இருந்து உண்மையாக வரக்கூடிய அந்த விளைபொருள் பலன் அப்படிங்கறத அவருக்கு கிடைக்காது. நம்ம விவசாயத்துல ஒரு முன்னணி நாடா இருக்கும், ஆனால் ஒரு குறிப்பிட்ட விதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம அயல் நாடுகள்ல இருந்து வரக்கூடிய ஹைபிரிட் விதைகளையும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஸோ இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் விதை கூட்டுறவு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, உலகத்தரமான விதைகளை கண்டறிஞ்சு அதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உற்பத்தி பண்ணி விவசாயிகளுக்கு தரமான விதைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா, இயற்கை விவசாய பொருட்களுக்கான நேஷனல் கோஆபரேட்டிவ் ஆர்கானிக்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற தேசிய அளவிலான கூட்டுறவு நிறுவனம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய ஆர்கானிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கான டிமாண்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். மக்கள் சிறுதானியங்களை நிறைய இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த இயற்கை விவசாய பொருட்களையும் இன்னைக்கு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான தனி பிரத்யேக கடைகள் எல்லாம் இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம இயற்கை விவசாயத்திலையும் கால் பதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. பாரத் ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஆர்கானிக் விவசாய பொருட்களை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செஞ்சு நாடு முழுவதும் விற்பனை செய்வதற்கான இந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு.
1: கூட்டுறவுத்துறை அப்படின்னாவே ஒரு பழமையான சிஸ்டம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மக்கள் கிட்ட இருக்கு. ஆனா இப்போ வந்து டெக்னாலஜி மூலமா வந்து நிறைய புதுமைகளை வந்து அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன மாதிரியான புதுமைகள் சார்?
2: 2025 தான் அந்த புது கொள்கை வந்தது. சோ அந்த கொள்கை கொண்டு வந்ததற்கு நோக்கமே என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட்டுறவு எல்லா இடத்துக்கும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக இந்த கொள்கையை கொண்டு வந்தார். கூட்டுறவு நிறுவனங்கள் எல்லாம் அவங்களோட செய்யக்கூடிய பிசினஸ் எவ்வளவு ஈஸியா எப்படி செய்யணும், அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி பர்டிகுலர்லி சட்ட திருத்தங்கள்லாம் செஞ்சு அதன் மூலமாக நம்ம கூட்டுறவுலாம் சிறப்பாக பங்கேற்க வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டது, அது ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, கூட்டுறவு கல்வி பயிற்சி ஆராய்ச்சி அதற்காக அதிக இளைஞர்கள் பெண்கள் இந்த கூட்டுறவுல வந்து கொண்டு வரணும்னு பார்த்து அவர்களுக்கு நிறைய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம், ஸோ அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வர்றதுக்காக இந்த கொள்கைகள் இருக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, முதன் முதலாக இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனிவர்சிட்டி கூட்டுறவு பல்கலைக்கழகங்கிறது இந்தியாவில அது மாதிரி எதுவும் இல்லை. அமைச்சகம் ஏற்படுத்த பிறகு அதில் ஒரு தேசிய கூட்டுறவு, அதாவது திரிபுவன் சாக்கார் யூனிவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வந்து குஜராத்தில் ஆனந்த் அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இர்மான் ஒரு நிறுவனம் இருந்தது, இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த். ஸோ அதை வந்து ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகமாக மாற்றி இருக்கிறார்கள். இதுக்காக பார்த்தீங்கன்னா, இது நம்மளுடைய கூட்டுறவு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களை வந்து ப்ரொஃபஷனல் மேனேஜர்ஸாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டு கூட்டுறவு கல்வி பயிற்சி இதுக்கெல்லாம் முக்கிய நோக்கங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு கான்செப்ட், மற்ற பிரைவேட்ல இருக்கிற மாதிரியே நம்ம கூட்டுறவுக்கு அந்த மாதிரி இருந்தால் டிரைவர்ஸ் அவங்களுக்கெல்லாம் உபயோகமா இருக்கும்னு பார்த்து பாரத் டாக்ஸிங்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் கோஆபரேட்டிவ் வந்து கொண்டு வந்தாங்க. டிரைவர்ஸ் எல்லாம் அதனால பயனடைஞ்சிருக்காங்க. தேசிய கூட்டுறவு கொள்கை மூலமாக நிறைய திட்டங்களை வந்து நம்மளுடைய அரசாங்கம் வந்து கொண்டு வந்திருக்கிறது.
1: ரகுபாலன் சார், தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் இளைஞர்களை வந்து கூட்டுறவுக்குள்ள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சின்னு இதை சொல்லலாமா சார்?
0: நிச்சயமா. தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் சொல்லக்கூடிய திரிபுவன் சகாரி பல்கலைக்கழகம்ங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது கூட்டுறவுக்கான ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான பணியாளர்களை கூட்டுறவுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதான் இந்த பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டதுன்னு நோக்கம். சார் குறிப்பிட்டாங்க மூணு விஷயம், ஒன்று கல்வி, ரெண்டாவது பயிற்சி, மூன்றாவது ஆராய்ச்சி. இந்த மூன்று விஷயங்களையும் செய்வதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த பல்கலைக்கழகம். அல்டிமேட்டாக அப்போ இது மூணையுமே நம்ம இளைஞர்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். அப்போது அடுத்த கட்டமாக இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது கூட்டுறவு கொள்கையினுடைய முக்கியமான ஒரு அம்சம். ஒன்று டிஜிட்டலைசேஷன், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களை கூட்டுறவுக்குள்ளே கொண்டு வந்து இந்த கூட்டுறவு குடையின் கீழ் இளைஞர்களை அதிகப்படியாக கொண்டு வந்து இந்த பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். டிஜிட்டலைசேஷன் ஓரியன்ட் கோர்சஸ் நமக்கு இருக்கணும், அதில் திறமை வாய்ந்தவர்கள் இருக்கணும். இது நம்ம அடுத்த கட்டமாக கொண்டு வரக்கூடியவங்க. இன்னைக்கு பல லட்சம் பேர் கூட்டுறவுகளை பணியாற்றிட்டு இருக்கிறாங்க, அவங்கள வச்சு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டுறவுகளை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அப்போ அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கணும், அதற்கும் பல்கலைக்கழகம் அடுத்தடுத்து முன்னெடுப்புகளை எடுக்கும்.
2: நடேசன் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையமே பார்த்தீங்கன்னா, எங்களுடைய முக்கிய நோக்கமே என்னென்னா கூட்டுறவு கல்வி பயிற்சி. அந்த வகையில் நாங்களும் வந்து கூட்டுறவு பல்கலைக்கழகத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்து அவர்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியிலும் நாங்களும் வழங்க இருக்கிறோம்.
1: இங்கேயே வந்து உங்களுடைய கூட்டுறவு பயிற்சி நிறுவனம்

0: மூலமாகவே அந்த பயிற்சிகளை பெற முடியும் சொல்றீங்க.
1: ஏற்கனவே 7 மாநிலங்கள்ல ஆரம்பிக்க போறாங்க. அடுத்த கட்டமா நம்ம தமிழ்நாட்டுக்குன்னு பார்க்கும்போது நம்மளுடைய சென்னையில் இருக்கக்கூடிய நடேசன் கூட்டுறவு பயிற்சி மேலாண்மை நிலையத்திலேயே திருபுவன் சககாரி பல்கலைக்கழகத்தினுடைய சான்றிதழ் படிப்புகளையோ பட்டப்படிப்புகளையோ இங்கேயே கொடுப்பதற்கான வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கும்.
2: மாணவர்கள்ட்ட பல்கலைக்கழகமாக வழங்கப்படுகிற சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா மதிப்பை கொடுக்கும். கூட்டுறவு பல்கலைக்கழகத்தில் நாங்கள் படித்து
0: ஒரு கூட்டுறவு
2: யூனிவர்சிட்டி மூலமாக டிகிரி வாங்கி நாங்கள் கூட்டுறவு நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறோம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு மதிப்பாக இருக்கும்.
1: ஏன்னா இது ஒன்று தான் தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரே கூட்டுறவு பல்கலைக்கழகம். வேற எங்கேயும் கூட்டுறவுக்கான தனி பல்கலைக்கழகம் கிடையாது.
2: அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய கூட்டுறவு அமைச்சகம் தான் நம்ம சொல்லலாம்.
1: இந்த பல்கலைக்கழகம் வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனமாகவும் கொண்டு வந்திருக்காங்க.
0: கல்வியிலையும் சிறப்பான முன்னெடுப்பை வந்து கூட்டுறவு அமைச்சகம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். நிறைய இளையோருக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான் சார். கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலைகள் அதனுடைய பொருளாதார பலத்தை அதிகரிக்கிறதுக்காக ஒரு 10,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு மாபெரும் கடன் திட்டத்தையும் வந்து கூட்டுறவு அமைச்சகம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதனுடைய முக்கியத்துவம் என்ன சார்? எந்த அளவுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு இது வந்து பயனளிக்கும்?
1: சர்க்கரை ஆலைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில் பெரிய பெரிய சர்க்கரை ஆலைகள் முன்னாடி செயல்பாட்டில் இருந்தது. இன்றைக்கி நிறைய கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெரிய அளவில் செயல்பாட்டில் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இதற்கான உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அதிகம். ஒரு 10,000 கோடி ரூபாயை தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகத்தின் கீழே இந்த திட்டம் NCDC-யின் கீழே செயல்படுத்தப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதில் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான விஷயங்கள். ஒன்று, கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளில் இருந்து பல்வேறு மதிப்புள்ள பொருட்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அந்த வகையில் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள்லேயே எத்தனால் உற்பத்தி ஆலைகளை அமைப்பதற்கான வசதி இந்த 10,000 கோடியின் கீழே கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் பெற முடியும். ரெண்டாவது, மின்சார தயாரிப்பு. அந்த கரும்பு சக்கையிலிருந்து அதை எரிபொருளாக பயன்படுத்தி நம்மளால் மின்சாரம் தயாரிக்க முடியும். ஸோ அதையும் பண்ணுறதுக்கு இதில் ஏற்பாடுகள் செய்யப்படுது. மத்திய அரசாங்கம் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய எத்தனாலை கொள்முதல் செய்வதற்கு முன்னுரிமை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் உற்பத்தி செய்கிற பட்சத்தில் மத்திய அரசாங்கத்தில் அதை விற்பனையும் செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இந்த மொலாசஸ்ன்னு சொல்லக்கூடியதான் பேஸ் ஃபார் எத்தனால். ஸோ அதற்கான GST அப்படின்னு பார்த்தோம்னா 28%லேருந்து 5% குறைஞ்சிருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உற்பத்தி செலவில் வரி 5% குறைஞ்சிருது. அடுத்த கட்டமாக எத்தனால் அப்படிங்கிறத அவங்க உற்பத்தி செய்யும் போது பெரிய அளவில் அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் வருமானத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கூட்டுறவுகள் அதனுடைய சேவைகள் எவ்வளவு வளர்ந்தாலும் அவனுடைய வருமானம் எவ்வளவு வளர்ந்தாலும் நேரடியாக அதனுடைய பலனுங்கிறது அவங்களுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் போய் சேரும்ங்கிறத நிச்சயமாக நம்மளால சொல்ல முடியும்.
0: நிச்சயமா வெங்கடேஷ் சார், இப்போ கரும்பு விவசாயிகளுக்கு வந்து முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தொகை கிடைக்கிறதுல ஒரு சின்ன இழுபறி இருந்த மாதிரி ஒரு சூழல்லாம் கூட இருந்திருக்கு. இப்போ அந்த மாதிரி இல்லாமல் உடனுக்குடன் வந்து தொகை கிடைக்கிறதுக்கான ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாமா?
2: கண்டிப்பாக. சுகர் ஃபேக்டரிக்காகவே தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் மூலமாக நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. சுழற்சி நிதி கிடைக்கிறது. ஸோ அதனால விவசாயிகளுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கரும்புக்கு உடனடியாக விலையை வந்து கொடுத்து விடுகிறார்கள். ஸோ அதுக்கு வந்து பணம் இவங்களுக்கு ரொட்டேஷனுக்கு இருக்கிறதுனால வங்கிகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கடன் வழங்குவதனால் இது முடிகிறது.
0: மேலும் நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகள் மற்றும் கிராமப்புற கூட்டுறவு வங்கிகளை வந்து பலப்படுத்துறதுக்காக RBI-யோட சேர்ந்து என்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் வந்து அமைச்சகம் எடுத்திருக்காங்க சார்?
2: கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்கோ, அதே மாதிரி இந்த நகரப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு வங்கி தான் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க். இந்த அமைச்சகம் வந்து உருவாக்கப்பட்டதிலிருந்து நகர கூட்டுறவுக்கு நிறைய வசதி செய்து கொடுத்துக்கப்பட்டிருக்கிறது. பர்டிகுலர்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் ஒரு நேஷனல் அர்பன் கோஆபரேட்டிவ் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு ஒரு அம்பரலா ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்கி அதன் மூலமாக எல்லா மாநிலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு அவர்களுக்கு தேவையான கடன் வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். தொடக்க வேளாண்மை சங்கத்தில் கணினிமயமாக்கினார்கள். அதே மாதிரி அனைத்து நகர கூட்டுறவு வங்கிகளும் கணினிமயமாக்கப்பட்டு விட்டது. கவர்மெண்ட் அதற்காக ஒரு அலுவலர்களை நியமித்து இவர்களுக்கு தேவையானதை வந்து அவங்க பூர்த்தி செய்ய கணினிமயக்கல். அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒரு இந்த இன்டர்நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங் சர்வீஸ் டோர் ஸ்டெப் டெலிவரி அதெல்லாம் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கிறது கணினிமயமாக்கல்னால. இந்த அர்பன் பேங்க்லாம் பற்றி அனைத்து வகையான கடன்கள்லாம் வழங்கி கொண்டிருக்கிறார். வீடு கட்டுவதற்கும் 20 லட்சம் வரைக்கும் கடன் லிமிட்டை வந்து உயர்த்தி இருக்கிறார்கள். நிறைய நகர கூட்டுறவு வங்கிகள் பல்வேறு விதமான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள்.
0: தங்க நகைக்கான கடன் வரம்பு உயர்த்தப்பட்டிருக்கா சார்? தற்காலத்தில் தங்கம் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக பார்க்கப்படுது. ஏன்னா அதை வச்சு இன்னொரு முதலீட்டை அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான்
2: யோசிக்கிறாங்க. விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய கடனே பார்த்தீங்கன்னா நகை கடன் தான். கூட்டுறவு

0: எந்த வகையிலும் பார்த்தீங்கன்னா அது ஒரு செக்யூர்ட் லோன் சொல்லக்கூடியதுனால அனைத்து மக்களும் நகை வைத்திருக்கிறதுனால உடனடியாக அவரோட பண தேவைக்காக அந்த நகை கடன் வாங்குறாங்க. கூட்டுறவு தான் அதிகமாக நகை கடன் வழங்குகிறது.
1: அந்த வரம்பு வந்து உயர்த்தப்பட்டிருக்கா சார்?
2: நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்லும் போது நகரங்களில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள், டெய்லி வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்கலாம், அவங்களுக்கான தேவைகள், சிறு வியாபாரிகள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்காகவே செயல்படக்கூடியதா இந்த நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்றோம். ப்ரியாரிட்டி செக்டார் லெண்டிங்கிறது எல்லா வங்கிகளுக்குமே உண்டு. அதுல நகர கூட்டுறவு வங்கிகளுக்கு பார்த்தோம்னா ஒரு 60% அப்படிங்கிறது இன்னைக்கு நிலைமையில ஆர்பிஐனுடைய ரேட்டா இருக்கு. ஸோ அவங்க ஒட்டுமொத்த கடன்ல 60% இந்த முன்னுரிமை துறைகள், அதுல ஒரு சில துறைகள் கொடுத்துருப்பாங்க, அந்தந்த துறைகளுக்கு மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். இந்த முன்னுரிமை கடன்களை அதிகப்படியா கொடுக்கறது நகர கூட்டுறவு வங்கிகள். எந்தெந்த நகர கூட்டுறவு வங்கிகள்லாம் இந்த 60% சரியா பண்றாங்களோ அவங்களுடைய தங்க நகை கடனுக்கான பண வரம்பு அப்படிங்கிறது 2 லட்சத்துல இருந்து 4 லட்சமா உயர்த்திருக்கிறாங்க.
1: கூட்டுறவு அமைச்சகம்னு அப்படின்ற ஒரு தனிப்பட்ட அமைச்சகம் ஆரம்பிச்சு 5 ஆண்டுகளை வந்து நெருங்கிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல என்ன மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு ரொம்ப சிறப்பா ரெண்டு பேருமே வந்து சொல்லியிருந்தீங்க. நம்ம தமிழக மக்களுக்கு கூட்டுறவு அமைச்சகத்தோட இந்த செயல்பாடுகளை சேவைகளை என்ன மாதிரி பயன்படுத்திக்கலாம், என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நீங்க சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்ன சார்?
0: அதாவது ஒன்று முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்மளோட தமிழ்நாடு வந்து கூட்டுறவுத்துறையில் மிகவும் முன்னோடியான ஒரு மாநிலம். நிறைய திட்டங்கள் அரசு வழங்கியிருந்தாலும் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நம்ம வந்து நிறைய செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அனைத்து திட்டங்களும் நம்ம தமிழகத்திற்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். விவசாய கூட்டுறவு சங்கத்திலிருந்து நகர கூட்டுறவுங்கிலிருந்து மீனவர் கூட்டுறவு, அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கும் அந்த திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, கடன் வசதிகள், கிடங்கு வசதிகள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கூட்டுறவுகளும் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும்.
1: ரொம்ப சிறப்பான கூட்டுறவு அமைச்சகத்தோட சேவைகளை மக்கள் எவ்வாறு பயன்படுத்திக்கலாம்னு நீங்க வழிகாட்டுறீங்க சார்?
2: நம்மளுடைய கூட்டுறவுகளுடைய உறுப்பினர்கள் முதல்ல அவேர்னஸ் வேணும்னு நம்ம நினைக்கிறோம். உறுப்பினர் அப்படின்னா நமக்கு தான் முன்னுரிமை, நமக்கு தான் பல்வேறு விதமான உரிமைகள் அங்க இருக்கு. நம்ம போய் பார்க்கணும் சங்கம் சரியா செயல்படுதா. ஒவ்வொரு ஆண்டும் கூட்டுறவு சங்கத்துல ஆண்டு பேரவை கூட்டம் நடக்கும், அதுல போய் நம்ம கலந்துக்கிறோமா? கூட்டுறவு சங்கத்துல தேர்தல் நடக்கும் போது நம்ம கலந்துக்கிறோமா? நம்ம ஊர் சங்கத்துல தேர்தல் நடக்குதுன்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் தலைவர் ஆகிறதுக்கு நிக்கிறாங்களா? இப்படி நம்ம ஜனநாயகத்துல சரியான முறையில ஓட்டு போடணும்னு நினைக்கிறோமோ? கூட்டுறவு சங்கம்ங்கிறது ஜனநாயக முறையில மக்களாட்சி முறையில செயல்படக்கூடிய அமைப்பு.
1: மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளா நிறைய மக்கள் நலத்திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. ஒவ்வொரு அமைச்சகம் வாயிலா வந்து நிறைய திட்டங்கள் வந்து மக்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த சூழல்ல கூட்டுறவு துறைக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தனி அமைச்சகம், அதுலயும் வந்து 5 ஆண்டுகளை வந்து நிறைவு செய்ய போகுது. அந்த அமைச்சகத்தோட செயல்பாடுகள் ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில வந்து இருக்கு. மக்களுக்கு நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க. மிக்க நன்றி சார்.
0: நன்றி.
2: நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
3: அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.

101.8 இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேர்களுக்கும் உற்சாகமான இரவு வணக்கம். காற்றோடு கலந்த இசையும் நெஞ்சோடு கலந்த நினைவும் இணைந்தால் அதுதான் மெலடி. வாருங்கள் ரசிப்போம் தேன்சது வாழும் நிகழ்ச்சியில் வரும் பாடலை கேட்டு இந்த இரவை கழிப்போம். மலேசிய வாசுதேவன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

வார்த்தைகள் சொல்லாத ரகசியங்களை வார்த்தையின்றி கடத்திவிடும் இசையின் மாயம் இந்த மெலடி இரவில் கேட்கலாம். இரவின் மடியில் நிலவின் ஒளியில் இதயத்தை வருடும் மெல்லிய கீதம் உங்களுக்காக உங்கள் காதுகளில். எஸ் ஜானகி இளையராஜா பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:40. தேநீரின் சுவையும் தேனான இசையும் இந்த பொழுதை அழகாக்க வேற என்ன வேண்டும்? மனதின் பாரங்களை இறக்கி வைக்க மெலடியை விட சிறந்த மறுமருந்து எது? வேறு எதுவும் இல்லை. தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடி பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேர்களை நமது எஃப்எம் ரெயின்போ புதை 108.8 சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மௌனமாய் நீ பார்க்க மனதிற்குள் ஒரு மெலடி பிறக்க காதல் இதுதானா? இல்லை. என் குரல் கேட்கும் நொடிகள் உன் வாழ்க்கையில் ஆக சிறந்த பாடலாய் மாறிப்போகின்றன. இது உண்மையா? இல்லை. காதல் ஒரு மெலடி என்றால் நீ அதன் பல்லவி, நான் உன்னை தொடரும் அனுப்பல்லவி. தேன் சந்தை வாழும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஜென்சி மற்றும் பி வசந்தா இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

நேரம் 9:58. கண்கள் பேசும் மொழியை விட நம் காதலை அழகாக பேசுகிறது இந்த மெல்லிசை. பிரிவின் வலியை விட ஒரு சுகமான நினைவாக மாற்றும் மெலடியின் மாயாஜாலம் இது. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். நேரம் 9:51. கேஜே யேசுதாஸ் மற்றும் உமாரமணன் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க இது FM 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

நீ அருகில் இல்லாத இரவுகளில் ஒரு நினைவுகளோடு துணை நிற்கிறது இந்த இசை. பழைய பாடலின் வரிகளில் தொலைந்து போன நாம் வசந்த காலங்கள் ஒளிந்திருக்கின்றன என்போம். இசைக்கும் ஏதுமடி மொழி, என் விழி சிந்தும் கண்ணீருக்கு இது வல்லவா மருந்தடி. எஸ்பி சரிஜா பாடிய பாடல் கேட்கலாம். தேன் சிந்தது வனம் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து கேளுங்க. இது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. என்றும் உங்கள் மனதோடு. நேரம் 9:56, 39:00.

நேரம் 10:33. நெஞ்சுக்குள் பூத்த நினைவலைகளை மீண்டும் உயிர் பெற செய்கிறது இந்த மெல்லிய காலம். மழைத்துளி மண்ணை தொடும் இசை நம் மெலடி பாடலின் அடுத்த வரிசை. கேளுங்கள், மகிழுங்கள், கேட்டு ரசிங்கள். தேன்சந்த வானம் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் SP பாலசுப்ரமணியம் S ஜானகி இணைந்து பாடியது. தொடர்ந்து கேளுங்க இது FM 9.8 என்றும் உங்கள் மனதோடு.

கனவுலகில் ஒரு பயணம் போவோமா? இதோ அடுத்த மெலடி உங்களுக்காக. எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ பதிவு 102.8 என்றும் உங்கள் மனதோடு. நேரம் 10:07:22.

வார்த்தைகள் தீரலாம், ஆனால் இந்த மெலடி இறைவின் இசைப்பயணம் தீரவே தீராது. என் காதுகளில் நான் என் காற்றின் இந்த இசையும் மெலடியும் என்றும் தொடரும். நாம் இணைந்து கேட்போம் இந்த மெல்லிசையில் வரும் அடுத்த பாடலை. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி மற்றும் டிவி கோபால் கயர் பழைய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க தேஃபம் ரெயின்போ பதிவு 107.8, என்றும் உங்கள் மனதோடு தேன்மழை.

இரவு என்பது தூங்குவதற்கு மட்டுமல்ல, இசைக்கடலில் நீந்துவதற்கும் தான். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை கேட்கலாம். டிக் டிக் டிக் திரைப்படத்திலிருந்து தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

பகலில் சத்தங்கள் அடங்கிய நேரம், இரவின் ரகசியங்கள் தொடரும் நேரம், இதயத்தை வருடும் மெல்லிய இசையுடன் உங்களோடு நான். நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நேரம் 10:22:40. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் SP பாலசுப்ரமணியம் அன்று சித்ரா இணைந்த பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க ரெயின்போ பதிவு 102.8 என்றும் உங்கள் மனதில்.

உலகமே உறங்கும் வேளையில் நம் வானொலி மட்டும் இசை பாய் போட்டு உங்களை வரவேற்கிறது. இந்த மெல்லிசை கான கீதங்களுக்காக பி ஜெயச்சந்திரன் மற்றும் பி சுசிலா இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தேன் சந்தை வனம் நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து கேளுங்க. தேவம் ரெயின்போ பதிவு 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் கேட்டு கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம். அவசர உலகை கொஞ்சம் மறந்து அமைதியான இந்த நள்ளிரவில் இசை நதியில் நனைவோம் வாருங்கள். நிலவின் ஒளியும் குளிர்ந்த காற்றும் உன் நினைவோடு கலந்த இந்த மெல்லிய கீதமும் அடடா ஒரு அற்புதம். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, எஸ்பி ஜெயலலிதா இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்கள் எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு.

தரிக்கிறதும் நான் நந்தினா நான் நந்தினா தீரேனா.

தெரியுமா?

உறக்கம் வராத கண்களுக்கு கனவுகள் தருவது காதலா? இல்லை, காதலோடு கலந்த இந்த மெலடி பாடல்தான். தலைவனை நினைக்கும் கண்ணீருக்கும் இதயம் துடிக்கும் காதலுக்கும் ஒரே ஆறுதல் இந்த நள்ளிரவு மெலடிகள் மட்டுமே. உமாரமணன் இளையராஜா இணைந்து பாடிய பாடல் கேட்கும். தொடர்ந்து கேளுங்க தேவம் ரெயின்போ புதுவி 108.8 என்றும் உங்கள் மனதோடு. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்த தேவானம். நேரம் 10:39 31 நிமிடம் 31 நொடிகள்.

தனிமையில் நீ அமர்ந்திருக்கும் பொழுது உன் காதோரம் வந்து நான் உன்னை காதலிக்கிறேன் என்று முணுமுணுக்கும் இந்த இசை. தூரத்தில் இருக்கும் உன் அன்பிற்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாததை காட்சியின் வழியே கிடைக்கிறது இந்த மெலடி. லதா மகேஷ்கர் மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க FM 90.8 என்றும் உங்கள்

இரவின் மடியில் விழும் விண்மீனாய் என் மனதில் மடியில் வந்து விழுகின்றன உன் நினைவுகளும் இந்த பாடல்களும். சில பாடல்கள் கேட்கும் பொழுது நாமோ பாடலாய் மாறிவிடுகிறோம், வரிகள் நாம் ஆகிறோம், இசை நம் கதையாகிறது. நிகழ்ச்சியில் ஒரு மருத்துவ பாடல் கே ஜே எஸ்தாஸ் வாணிஜெயராம் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம்.

பழைய நினைவுகளின் பூட்டுகளை சத்தமில்லாமல் திறந்து விடுகிறது இந்த நள்ளிரவின் பாடலின் முதல் வரி. ஏதோ ஒரு தேடல், ஏதோ ஒரு ஏக்கம், எல்லாவற்றிலும் விளையாய் ஏதோ ஒரு மெலடி உங்களுக்காக.

நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமாரமணன் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாம். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் 90.8 என்றும் உங்கள் மனதோடு. நீங்கள் கேட்டு ரசித்து இருந்த இந்த நிகழ்ச்சி தேன் சிந்து தேவானம்.

நேர்களை, நமது எஃப்எம் ரெயின்போ 90.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரல் 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்கியிருக்கிறார் ரவிச்சந்திரன், கணபதிதாசன் அவர்கள் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். அங்கங்க வேளாண்மையில் தழைச்சத்தை நிலைப்படுத்தும் நுண்ணுயிரி உரங்களான ஆசிட்டோஃபேக்டர் மற்றும் குளுக்கான் ஆசிட்டோஃபேக்டர் குறித்து காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல்கள் கேட்கலாம். பங்கேற்போர் காத்துமுத்துவாக மேலடுதுரை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாசன் முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இந்தியாவில் உயிரியல் பல்வகை பாதுகாப்பு வாசிப்பவர் முனைவர் கோல்டா ஏ எட்வின் அவர்கள். ஏழு 2 புதுவை புதுமை நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ கர்ப்ப காலத்தில் ஏற்படும் உயர் இரத்த அழுத்தம் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் எல் ஜெயவாணி அவர்கள். 7:30 வணக்க மக்களே, 8:02 முதல் 8:15 8:30 முதல் 8:55 வரை நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே பூஜா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரை மீண்டும். 11:47 முதல் 12 மணி வரை கேட்கலாம் மெலடி மேஜிக் நிகழ்ச்சி. 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் ராஜாம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்போ ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஆயுஸ் நிகதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். இரண்டு 15 காலத்தை வென்று காணுங்கள். 3 மணிக்கு கல்லூரி பூக்கள் நெறிப்படுத்துபவர் பிரியங்கா. 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே விமல். 6:20 முதல் 7 மணி வரை. 7:02 முதல் 7:15 வரை. 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05

அளவுக்கு. மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல் 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்ததே வானம் 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல் கேட்கலாம். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். நேர்களே, 1215 kHz முதன்மேலை வரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்போர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 நம்மொழி செம்மொழி தமிழ்மொழியாக அறிவிக்கப்பட்ட நாள் உரை வழங்குகிறார் கவிஞர் நா முத்துநிலவன் அவர்கள் சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் புதுச்சேரி கல்வித்துறையில் விரிவுரையாளராக பணிபுரியும் நீண்ட நாள் வானொலி நேயர் முனைவர் ஆர் குமரன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி. 9:00 அரங்கிசை பருப்பள்ளி சுஜானா அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் மிருதங்கம். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேர்களை இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.